சக ஆண்டு 1948 சிரவன் மாதம் 12 தேதி பராபவ வருடம் ஆடி மாதம் 18 தேதி 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 3 தேதி திங்கட்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் எமது ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இனி கேட்கலாம் இனிமையான மங்கள இசை.

ஐம்புல ஆசைகளையும் அழிக்க வேண்டும். அதற்கு ஐம்புல ஆசைகளுக்குரிய பொருள்களையெல்லாம் ஒட்டுமொத்தமாக விட்டுவிட வேண்டும். குறள் எண் 343 அதிகாரம் துறவு.

ஐம்புல ஆசைகளையும் அழிக்க வேண்டும். அதற்கு ஐம்புல ஆசைகளுக்குரிய பொருள்களையெல்லாம் ஒட்டுமொத்தமாக விட்டுவிட வேண்டும். குறள் எண் 343 அதிகாரம் துறவு.

இன்றைய நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்பு. சக ஆண்டு 1948, சிரவணம் மாதம் 12ஆம் தேதி, பராபவ வருடம் ஆடி மாதம் 18ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் நாள் திங்கட்கிழமை, 5:55 நாள் ஒரு குரல், 6 மணிக்கு திரை இசை, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள், 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி. அறிவிப்புகள், இன்று ஒரு செய்தி. விதை பரிசோதனை நிலைய செயல்பாடுகள் குறித்து தகவல் வழங்குகிறார் சிவகங்கை மாவட்ட மேலாண் அலுவலர் பால கணபதி அவர்கள். 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குகிறார் எம் கே மணிமேகலை அவர்கள், 7 மணிக்கு அறிவோம் ஆயிரம், 7:10 மதுர தென்றல், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 நலமாய் வாழ இயற்கையின் வரம் தாய்ப்பால், உலக தாய்ப்பால் வர சிறப்பு நிகழ்ச்சி, தாயமுதம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் தாய்ப்பால் போர்ட்டலுக்கான ஆலோசகர் த அன்பரசி அவர்கள், 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் தென்கட்சி கோ சுவாமிநாதம் அவர்கள். மதுரை தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 8:30 மதுரை தென்றல், 9 மணிக்கு அரங்கிசை நிசா ராஜகோபாலன் அவர்கள், 10 மணிக்கு கைவினையின் கவிதை கொழு பொம்மைகள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் எஸ் சிவகுமார் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுகிறார் மீனாட்சிந்தரம் அவர்கள், 10 மணிக்கு எனக்கு பிடித்த பாடல், 11 மணிக்கு மதுரை தென்றல், நண்பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 இசை மேடை அனகிதா ரவீந்திரன் மற்றும் அபூர்வா ரவீந்திரன் இருவருடைய பாட்டு, 12:10 தமிழ் செய்திகள், 12:50 மெல்லிசை வானிலை சென்னை அஞ்சல், 1 மணிக்கு விளம்பரங்கள் விழிப்புணர்வு தகவல்கள், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 என்னுயிர் தோழி தாய்ப்பால் விழிப்புணர்வு குறித்து மகளிர் நல மருத்துவர் டாக்டர் ஜிரி சையத் ஜெயஸ்ரீ அவர்களுடன் நேர்முகம், 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 பாரதியார் பாடல், 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். ரெண்டு 15 மதுரை தென்றல், 2:40 ஹிந்தி மொழி பாடம் ஆசிரியர் நீலாவதி மெகானி அவர்கள், மாணவர் பிரியம் பிரதீக்ஷா அவர்கள், 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு பகல் ஒளிபரப்பு நிறைவு, 5:27 ஸ்டேஷன் ஓபனிங், 5:30 மதுரை தென்றல், 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒருபட பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு மதுரை தென்றல், 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் எழுதியவர் என் முருகேசன் அவர்கள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும், 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 அச்சாணி இயந்திர உதிரிப்பாகங்கள் தயாரிக்கும் தொழில் முனைவர் எம் பாஸ்கரன் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுகிற கே வெலு முருகன் அவர்கள், 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள், 8:30 மதுரை தென்றல், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 செய்தி சுர சென்னை அஞ்சலாக, 9:30 ராகவேந்திரா சரித்திரம் இசை பேருரை வழங்குவர் கல்யாணபுரம் ஆர் வீரராகவன் அவர்கள், 10 மணிக்கு பாராளுமன்ற கேள்வி நேர நிகழ்வுகள், 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 ஒளிபரப்பு நிறைவு. இனி கேட்கலாம் திரை இசை பாடல்.

0: மனத்தை நல்லவற்றை நினைக்கவும் தீயவற்றை விளக்கவும் பழக்கப்படுத்த வேண்டும். பொதுவாகவே நாம் சார்ந்ததன் வண்ணமாகும் இயல்புடையவர்களே. எனவே நல்லவர்களோடு பழகுவது நாம் நல்லவற்றை சிந்திக்க உதவும். உடம்பில் உயிர் நிலைத்திருக்கும் வரை மனமானது ஓயாமல் அலைவாய்ந்து கொண்டே இருக்கும். திறன்பேசியில் அல்லது தொலைக்காட்சியில் ஈடுபடும் மனம் இமைப்பொழுதில் எங்கெங்கோ சென்று மீள்வதை காண்கிறோம். எனவேதான் இந்த மனத்தை ஒருநிலையில் கட்டுப்படுத்தல் அரிதினும் அரிதாகிறது. கந்துக மதக்கரியை வசமாய் அடக்கலாம், கரடிவெம் புலிவாயையும் கட்டலாம், சிந்தையை அடக்கியே சும்மா இருத்தல் அரிது என்றார் தாயுமானவர். அறியாமையாகிய ஆணவமே உலக நுகர்வுகளில் இயல்பாக ஈடுபடும் உயிரினை ஊக்குவித்து நிலையில்லாதவற்றை நிலையெனக் கொண்டாடும் ஒருவித மயக்க உணர்வை அளிக்கிறது. இதனால் உயிருக்கு உலகப் பொருள்களை நுகர வேண்டும் என்னும் அவா தோன்றுகிறது. அதனால் வளரும் ஆசை நிறைவேறாத பொழுது மனம் வெகுளி கொள்கிறது. இந்த மயக்க அறிவு, அவா, அகங்காரம், ஆசை, வெகுளி ஆகிய இவ்வைந்தையும் சமய நூலார் ஆணவ மலத்தின் காரியங்கள் என்பர். இன்றைய சமுதாயத்தில் அறிவியல் வளர்ச்சியால் உலகம் மிகச் சுருங்கிவிட்டதை அறிவோம். அனைவரும் அனைத்துலக நடப்புகளையும் எளிதில் பார்க்கவும் கேட்கவும் முடிகிறது. உலகில் பலரும் முன்னோர் அறிவுறுத்திய வாழ்வியல் நெறிகளை பின்பற்றாமல் பணம்தான் எல்லாமும் என்று அதனை நோக்கியே ஓடுகிறோம். மக்களின் வாழ்க்கை போக்கும் இப்படியே அமைந்துள்ளது. எனவே நம் வாழ்வு எப்படிப்பட்டதாயினும் முன்னோர் அறிவுறுத்திய நல்வழிகளை பின்பற்றி அனைவரும் வாழ்வதே ஏற்புடையது. இவ்வுலக வாழ்வில் அவ்வப்போது நமக்கு தோன்றும் பேராசை, கோபம், பொறாமை ஆகியவற்றை முடிந்தவரை தவிர்க்க முயல வேண்டும். இதனை நாம் ஏற்று வாழ்தல் அவ்வளவு எளிதல்ல. எனவே நன்னெறியில் வாழ்வோரை கண்டறிந்து அவர்களுடன் பழகுவது படிப்படியாக அவற்றிலிருந்து நன்மை விடுவிக்க உதவுகிறது. பிறரது ஆக்கம் அல்லது உயர்வை கண்டு ஒருபோதும் அதனை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக நாம் இருத்தல் கூடாது. பொறாமையில்லாத மனமே செம்மையான மனம். இந்நிலை வாய்த்தால் அவர்தம் ஆக்கத்தை தடுக்க நினைக்கும் கோபம் வராது. கோபம் என்பது மனிதனின் அறிவை கெடுத்துவிடும். எனவேதான் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க என்பர் வள்ளுவர். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி என்றார் அவரே. யார் கோபப்படுகிறார்களோ அவர்களையே அது அழித்துவிடும் என்பது முற்றிலும் உண்மை. இரத்த கொதிப்பு, மாரடைப்பு போன்றவற்றுக்கும் இந்த கோபமே வழிவகுத்து விடுகிறது. எனவே நல்லவர்களோடு பழகி தேவையில்லாத ஆசைகளை விலக்கி பிறரது வளர்ச்சி அல்லது ஆக்கத்தை கண்டு பொறாமைக்குள்ளாதவர்களாக வாழ்ந்து பழகும் எவரிடத்தும் வெறுப்பின்றி அனைவரையும் சமமாக கருதி நம் தேவைக்கு மேல் உள்ளவற்றை இல்லாதவர்களுக்கு அன்பு கொண்டு உதவி வாழ முற்படுவோம். உலகும் நாம் பெற்றுள்ள இவ்வுடம்பும் ஈட்டும் செல்வங்களும் நிலையில்லாமல் எந்த நேரத்திலும் அழியக்கூடியவை என்பவற்றை உளம் கொண்டு ஈத்து வக்கும் வாழ்வால் ஈடற்ற புகழை பெறுவோரை பார்த்து நாமும் அத்தகைய நிலைவேற்று வழி நாட வேண்டும். அத்தகைய பெருவாழ்வை பெற இப்போதே நமது மனத்தை நல்லோர்பால் நாடி செம்மைப்படுத்தி கொள்ள முயல வேண்டும். மனத்துக்கண் மாசிலநாதல் அனைத்து அரண் என்ற வள்ளுவத்தின் வழியில் உயர்வடைவோமாக.
1: இதுவரை எனத்தானும் நல்லவை கேட்க இதில் மனத்தை செம்மைப்படுத்துவோம் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

0: அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருனா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
1: டேய், அந்த காலக்கையை ஏதோ சொல்றேன், ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு
2: நினைக்கிறேன்டா.
0: ஆனா அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க, அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா.
2: அதாவது
1: ஆகாஷ்வாணி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
2: ஆமாங்கக்கா.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டுட்ருக்கோம் பக்தி மாலை பாடல்கள். இதோ அடுத்த பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டிருக்கோம் நேயர்களே. இது பக்தி மாலை பாடல்கள். பக்தி மாலை பாடல்களில் இது அடுத்த பாடல்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் ஒரு செல் கேளீர் இன்று ஒரு செய்தி. விதை பரிசோதனை நிலைய செயல்பாடுகள் குறித்து தகவல்

0: வழங்குகிறார் சிவகங்கை மாவட்ட வேளாண் அலுவலர் பால கணபதி அவர்கள்.
1: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, வாடிப்பட்டி வட்டார வேளாண் விரிவாக்க மையங்களில் அரசின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு மானியத்தில் தக்கை பூண்டு விதைகள் வழங்கப்பட்டு வருகிறது. மண்ணின் வளத்தை அதிகரிக்கவும் உகந்த இயற்கை உரமாக மாற்ற தக்கை பூண்டு சிறந்த பயிராகும். மண்ணில் நைட்ரஜனை நிலைநிறுத்தி உவர் மற்றும் மணல் நிலங்களை சீர்படுத்துவதுடன் மண்ணில் நீரை தேக்கி வைக்கும் திறனை அதிகப்படுத்துகிறது. ஈரப்பதத்தை மேம்படுத்தி மண்ணரிப்பை தடுக்கிறது. இவை வயல்களில் அடர்த்தியாக வளர்வதால் பிற களைகள் முளைப்பதை தடுக்கிறது. மேலும் வேர்நூர் புழுக்களை கட்டுப்படுத்த உதவுகிறது. வாடிப்பட்டி, சோழவந்தான் மற்றும் நாச்சுக்குளம் வேளாண் விரிவாக்க மையங்களில் தக்கை பூண்டு விதைகள் 50% மானியத்தில் வழங்கப்படுகிறது. இவ்வாறு வாடிப்பட்டி வட்டார வேளாண் உதவி இயக்குனர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, மதுரை வேளாண்மை கல்லூரியின் வளாகத்தில் அமைந்துள்ள வேளாண் அறிவியல் நிலையத்தில் விவசாயிகளுக்கு ஆடி மற்றும் புரட்டாசி பட்டத்தில் பயிரிடப்படும் பயறு வகை பயிரான உளுந்து விதைகள் விற்பனைக்கு உள்ளன. சம்பா பருவ நெல் அறுவடை பணிகள் முடிந்துள்ள நிலையில் வயல்களில் உழவு செய்து பணப்பயிரான உளுந்து விதைகள் வாங்கி சாகுபடி செய்யலாம். எனவே வேளாண் அறிவியல் நிலையத்தில் தமிழ்நாடு அரசு விதைச்சான்று துறையினரால் அங்கீகரிக்கப்பட்ட தரமான வீரியமிக்க மற்றும் முளைப்புத்திறன் கொண்ட விதைகளான உளுந்து வம்பன் 11 ஆதார நிலை 600 கிலோவும் வம்பன் 11 சான்று நிலை 9 டன் விதைகள் இருப்பில் உள்ளது. உளுந்து விதைகள் தேவைப்படும் விவசாயிகள் வேளாண் அறிவியல் நிலையத்தில் வாங்கி பயன்பெறலாம் என திட்ட ஒருங்கிணைப்பாளர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, இயற்கை முறையில் களைகளை கட்டுப்படுத்த 5 எளிய வழிகள் பற்றி அறிந்து கொள்ளலாம். பொய் விதைப்பு செய்வதன் மூலம் களைகளை கட்டுப்படுத்தலாம். பயிரிடுவதற்கு முன் நிலத்திற்கு நீர் பாய்ச்சி களைகள் முளைத்த பிறகு உழவு செய்தால் ஆரம்பத்திலேயே களைகளின் எண்ணிக்கையை குறைக்கலாம். பசுந்தால் உரப்பயிர்களை வளர்த்து அவற்றை மடக்கி உழுவதன் மூலம் களைகளின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தலாம். பிரதான பயிருக்கு ஏற்ற ஊடு பயிர்களை சாகுபடி செய்வதால் நிலம் வெறுமையாக இல்லாமல் இருப்பதால் களைகளின் வளர்ச்சி குறையும். மூடாக்கு முறையில் வைக்கோல், உலர்ந்த இலைகள் அல்லது பிற இயற்கை பொருட்களால் மண்ணை மூடுவதன் மூலம் களைகள் முளைப்பதை குறைக்கலாம். ஒரே பயிரை மட்டும் பயிரிடாமல் பல பயிர்களை இணைத்து சாகுபடி செய்தால் சூரிய ஒளி மண்ணில் நேரடியாக படுவது குறைந்து களைகளின் வளர்ச்சி குறையும். இவ்வாறு பயிருக்கு பாதிப்பு ஏற்படாத அளவுக்கு களைகளை கட்டுப்படுத்துவதே நல்ல மேலாண்மையாகும். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, விருதுநகர் மாவட்டத்தில் தென்னையிலிருந்து பெறப்படும் தேங்காய் மற்றும் கொப்பரை ஆகியவை வியாபாரிகளால் கொள்முதல் செய்யப்பட்டு வரும் நிலையில் விற்பனை மையங்கள் அமைத்து மின்னணு தேசிய வேளாண் சந்தை மூலம் தேங்காய்களை வியாபாரிகளுக்கு விற்பனை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டத்தில் குறிப்பாக ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் வத்ரா இருப்பு பகுதிகளில் அதிக அளவில் தென்னை சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. தென்னையிலிருந்து பெறப்படும் தேங்காய் மற்றும் கொப்பரை ஆகியவை வியாபாரிகளால் கொள்முதல் செய்யப்பட்டு வரும் நிலையில் தென்னை விவசாயிகளிடம் இருந்து மின்னணு தேசிய வேளாண் சந்தை மூலம் நேரடியாக வியாபாரிகளுக்கு தேங்காய்களை கட்டுப்படியாகும் அதிக விலைக்கு விற்பனை செய்யும் வகையில் சேத்தூர் பகுதியில் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளிலும், மம்சாபுரம் பகுதியில் புதன்கிழமையும், வத்ராயிருப்பு பகுதியில் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலும் விற்பனை மையங்கள் ஏற்படுத்தப்பட்டு தேங்காய்கள் விற்பனை செய்யப்பட உள்ளது. தேங்காய்களை விற்பனை செய்ய விருப்பமுள்ள விவசாயிகள் தங்களின் ஆதார் அட்டை நகல், வங்கி கணக்கு எண் மற்றும் கைபேசி எண் ஆகியவற்றை விற்பனை மையத்திற்கு எடுத்து வந்தால் போதுமானது. அடங்கல் தேவையில்லை என விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கின்றார். தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்னைக்கு இன்று ஒரு செய்தியில விதை பரிசோதனை நிலைய செயல்பாடுகள் குறித்து தகவல் வழங்குகிறார் சிவகங்கை மாவட்ட வேளாண் அலுவலர் பால கணபதி அவர்கள்.
2: உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்ற வள்ளுவரின் வாக்கிற்கேற்ப உலகத்திற்கே அச்சாணியாய் விளங்கும் உழவர்களுக்கு உறுதுணையாய் அமையும் வகையில் தரமான விதைகள் கிடைப்பதை உறுதி செய்யும் உன்னத பணியாற்றுவது விதை பரிசோதனை நிலையத்தின் உரிய நோக்கமாகும். நமது சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கையிலிருந்து தொண்டி செல்லும் வழியில் அமைந்துள்ள வேளாண்மை விற்பனை வணிகக்குழு வளாகத்தில் விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறையின் கீழ் விதை பரிசோதனை நிலையம் செயல்பட்டு வருகிறது. இங்கு 2 வேளாண்மை அலுவலர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். அதாவது விதை மாதிரிகள் பொறுத்தவரை 3 வகையான விதை மாதிரிகள் நமது ஆய்வகத்திற்கு வருகின்றன. அதில் முதல் விதை மாதிரி எனப்படுவது சான்று விதை மாதிரி. சான்று விதை மாதிரி என்பது விதை உற்பத்தியாளர்கள் விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறையின் கீழ் விதை பண்ணைகள், பதிவு செய்து விதைச்சான்ற அலுவலர்களால் கள ஆய்வு செய்யப்பட்டு

0: உரிய வயல் தரங்கள் பராமரிக்கப்படுவதை உறுதி செய்து அறுவடை செய்த விதைகளை அரசு அங்கீகாரம் பெற்ற விதை சுத்திகரிப்பு நிலையங்களில் சுத்திகரிப்பு செய்து விதை பரிசோதனைக்காக விதை ஆய்வகத்திற்கு விதைச்சான்ற அலுவலர்களால் அனுப்பி வைக்கப்படும் மாதிரியாகும். இரண்டாவது, ஆய்வாளர் விதை மாதிரி. ஆய்வாளர் விதை மாதிரி என்பது தமிழ்நாடு அரசு விதை ஆய்வாளர்களால் அரசு, அரசு சார்பு, தனியார் மற்றும் விவசாயிகள் என அனைத்து விதமான விதை விற்பனை நிலையங்களிலிருந்தும் தரக்கட்டுப்பாட்டினை நோக்கமாக கொண்டு சமர்ப்பிக்கப்படும் மாதிரியாகும். மூன்றாவது, பனி விதை மாதிரி. பனி விதை மாதிரி என்பது விவசாயிகள், தனிநபர், விதை விற்பனையாளர்கள், விதை உற்பத்தியாளர்கள் தங்களிடம் உள்ள விதையின் தரத்தினை அறிந்து கொள்ள சமர்ப்பிக்கும் மாதிரியாகும். அனைத்து விதை மாதிரிகளும் விதை ஆய்வு கட்டணம் விதை மாதிரி ஒன்றுக்கு 80 செலுத்தி பரிசோதனை செய்து கொள்ளலாம். பொதுவாக சான்று விதை மாதிரிக்கு புற தூய்மை, ஈரப்பதம், முளைப்பு திறன், பிற ரக விதைகள் பற்றிய ஆய்வுகள் செய்யப்படுகின்றன. ஆய்வாளர் விதை மாதிரிக்கு புற தூய்மை மற்றும் முளைப்பு திறன் ஆய்வு செய்யப்படுகிறது. பனி விதை மாதிரிக்கு பெரும்பாலும் முளைப்பு திறனும் வேண்டுகோளுக்கிணங்க இதர ஆய்வுகளும் செய்யப்படுகின்றது. எந்த வகையான விதை மாதிரியாக இருப்பினும் விதை மாதிரி குறித்த விவரங்கள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்ட பிறகே பெறப்படுகிறது. சான்று விதை மாதிரிகளை பொறுத்தவரை சாதி போர்ட்டல், சீட் ஆத்தென்டிகேஷன், ட்ரேசபிலிட்டி அண்ட் ஹோலிஸ்டிக் இன்வென்ட்ரி இணையதளத்திலும், ஆய்வாளர் மற்றும் பனிவிதை மாதிரிகள் ஸ்பெக்ஸ், சீட் ப்ரொடக்ஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் சர்டிஃபிகேஷன் சிஸ்டம் இணையதளத்திலும் பதிவேற்றம் செய்யப்பட்டு பெறப்படுகிறது. சமர்ப்பிக்கப்படும் விதை மாதிரிகளுக்கு ஆய்வக எண்கள் வழங்கப்பட்டு வேளாண்மை அலுவலர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சமர்ப்பிக்கப்படும் மாதிரிகள் பகுத்து பிரிக்கப்பட்டு 400 விதைகள் விதைப்பிற்காக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அளவில் பெரிய நிலக்கடலை, பூசணி விதைகள் போன்றவை மணல் தட்டுகளிலும், அளவில் சிறிய கீரை, தக்காளி விதைகள் கண்ணாடி தட்டுகளிலும், இடைப்பட்ட அளவை கொண்ட நெல், உளுந்து போன்றவை முளைப்பு தட்டுகளிலும் விதைப்பு செய்யப்படுகிறது. இந்த 400 விதைகள் 100 விதைகளாக 4 முளைப்பு தாட்களிலும், 50 விதைகளாக 8 முளைப்பு தாட்களிலும், 25 விதைகளாக 16 முளைப்பு தாட்கள் என்ற எண்ணிக்கையிலும் விதைப்பு செய்யப்படுகிறது. உரிய கணக்கீட்டு காலம் வரை விதை முளைப்பு திறன் அறையில் வைத்து பராமரிக்கப்படுகிறது. இந்த விதை முளைப்பு திறன் அறையின் வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸிலும், ஈரப்பதம் 90% மற்றும் ஒளியளவு 750 முதல் 1250 லக்ஸ் மீட்டர் என்ற அளவிலும் பராமரிக்கப்படும். கணக்கீட்டு காலம் வரை தண்ணீர் மட்டுமே தெளிக்கப்படுகிறது. பயிர்களுக்கேற்ற காலத்தில், அதாவது விதைப்பு செய்து 5, 7, 9, 14 நாட்களில் முளைப்பு திறன் கணக்கீடு செய்யப்படுகிறது. இயல்பான நாற்றுகள், இயல்பற்ற நாற்றுகள், கடின விதைகள், உயிரற்ற விதைகள் என பிரித்து கணக்கீடு செய்யப்படுகிறது. உரிய முளைப்பு திறனை எட்டாதவை மீண்டும் மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகிறது. விதை மாதிரியின் ஈரப்பதம் ஈரப்பதமானி மூலமாகவும், புறத்தூய்மை புறத்தூய்மை கணக்கீட்டு கருவி மூலமாகவும், பிறரக கலவன் ஒப்பிட்டு சரிபார்த்தல் முறையிலும் அளவீடு செய்யப்பட்டு அனைத்து முடிவுகளும் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டு அறிவிக்கப்படுகிறது.
1: இதுவரை விதை பரிசோதனை நிலைய செயல்பாடுகள் குறித்த தகவல் வழங்கினார் சிவகங்கை மாவட்ட வேளாண் அலுவலர் பாலகணபதி அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்று ஒரு செய்தி.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். சாலையோர வியாபாரிகளுக்கு அதிகாரம் அளிப்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் மேகதாதுவில்

0: கர்நாடக அரசு அணை கட்ட முடியாது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். குற்றாலத்தை உலக தரத்திலான சுற்றுலா மையமாக மாற்ற மாநில அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ் தெரிவித்துள்ளார். காவிரி கரையோர மாவட்டங்களில் ஆடிப்பெருக்கு இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 39 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். சாலையோர வியாபாரிகளுக்கு அதிகாரம் அளிப்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மதுரை மேலசித்திரை வீதியில் உணவகம் நடத்தி வரும் தேசிய மணி என்பவர் சாலையோர வியாபாரிகளுக்கான பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் கடன் பெற்றதால் அதற்காக பிரதமருக்கு நன்றி தெரிவித்து கடிதம் எழுதினார். அவருக்கு பதில் கடிதம் எழுதியுள்ள பிரதமர், வங்கிக் கடன் பெறுவதில் சாலையோர வியாபாரிகள் மற்றும் சிறு தொழில் முனைவோர் சந்தித்த சிரமங்களுக்கு தீர்வு காண மத்திய அரசு ஸ்வநிதி திட்டத்தை தொடங்கியதாக கூறினார். உரிய நேரத்தில் அரசின் மூலம் கிடைக்கும் ஆதரவு மற்றும் வங்கிக் கடன் எவ்வாறு உழைக்கும் மக்களின் வாழ்க்கையை மாற்றுகிறது என்பதற்கு மதுரை சிறு வணிகரின் கடிதம் விளக்குவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற சிறு வணிகர்களின் அனுபவமானது மற்றவர்களும் பல்வேறு நலத்திட்டங்களை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற ஊக்கமளிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்நிலையில் பிரதமர் தமக்கு எழுதிய கடிதம் மிகவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக சிறு வணிகர் திரு தேசியமணி கூறினார்.
1: என் பேர் தேசியமணி. 62 எங்கள் அப்பா இந்த இடத்துல ஒரு சின்ன கடையை ஆரம்பித்தார். இப்போ நாங்கள் அதை தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கோம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 0 அக்கௌண்ட்டில் தொடங்குன்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்ததை வச்சு கனரா வங்கியில் போய் கணக்கு வங்கி தொடங்கினோம். சாலையோர வியாபாரிகளுக்கு கடனுதவி தரதாக தகவல் சொல்லவும் நாங்கள் அதை சில முயற்சிகள் எடுத்தோம். அதுக்கு எங்களுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் ஒத்துழைச்சாங்க. 4வது தடவையாக லோன் வாங்கி இப்போ கட்டிக்கிட்டு இருக்கேன். நரேந்திர மோடி அவர்கள் பத்திரிகையில் பேட்டி கொடுத்தார். சாலை வியாபாரிகளுக்கு 1,00,000 கோடி ரூபா நாங்கள் கடன் உதவி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதை என் கடைக்கு வர வாடிக்கையாளர்களை வச்சு இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் எழுதி கொடுத்தாங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அடித்து வச்சேன். பிரதமர் நரேந்திர மோடியிலிருந்து நீண்ட ஒரு கடிதம் வந்துச்சு. சாலை வியாபாரிக்கு மதித்து நம்ம மதிப்பாக நடந்ததை வச்சு அவங்க சிரத்தை எடுத்து இந்த கடிதத்தை எழுதி நமக்கு ஒரு பாராட்டு கடிதம் போட்டிருக்காங்க. இந்த பிரதமர் சாலை வியாபாரிகளுக்கு மென்மேலும் நல்ல உதவி பண்ணணும்.
0: தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட முடியாது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோட்டில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். காவிரி பிரச்சினையை தமிழக அரசு நிதானமாகவும் பொறுப்புணர்வுடனும் அணுகும் என்றும் அவர் கூறினார். விரைவில் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படவுள்ள வேளாண் நிதிநிலை அறிக்கையில் மாநில விவசாயிகள் பயனடையும் வகையில் பல அறிவிப்புகள் இடம்பெறும் என்றும் அவர் தெரிவித்தார். மகளிருக்கு 2,500 ரூபாய் உரிமைத் தொகை வழங்கும் திட்டம் நிதிநிலைக்கு ஏற்ப படிப்படியாக அமல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். குற்றாலத்தை உலக தரத்திலான சுற்றுலா மையமாக மாற்ற மாநில அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் நடைபெற்று வரும் சுற்றுலாப் பயணிகள் மேம்பாட்டு பணிகளை நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். குற்றால அருவியின் அருகில் உள்ள பகுதிகள் முழுவதும் வணிகமயமாகி மக்கள் நடமாட்டத்திற்கு இடையூறாக இருப்பதாக கூறினார். சுற்றுலாப் பயணிகளின் நலனை பாதுகாக்க முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் பெண்கள் பாதுகாப்புடன் அருவியில் குளித்துச் செல்லவும் உடை மாற்றவும் போதிய அறைகள் கட்டித்தரப்படும் என்று கூறினார். 5 அருவி உள்ளிட்ட பகுதிகளில் நிலவும் கழிப்பிட வசதி மற்றும் சுகாதார பிரச்சினைகளுக்கு விரைவில் உரிய தீர்வு காணப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க பிளாஸ்டிக் இல்லாத குற்றாலம், குப்பையில்லா குற்றாலம் என்ற இலக்குடன் விழிப்புணர்வு இயக்கம் முன்னெடுக்கப்பட உள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவிற்கு இன்று வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கர்நாடகாவின் நீர்பிடிப்பு பகுதிகளான தலைக்காவிரி, பாகமண்டலா, மடிகேரி, சோமவார்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக

0: கிருஷ்ணராஜசாகர் ஹேமாவதி ஹேரங்கி அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. கபினி அணை நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருவதால் அந்த அணையிலிருந்து வினாடிக்கு 12,000 கனஅடி தண்ணீர் தமிழகத்திற்கு திறந்துவிடப்பட்டுள்ளது. இந்த தண்ணீர் இன்று தமிழக எல்லையான தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லை அடுத்துள்ள பிலிகுண்டுலுவுக்கு வந்தடையும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆடிப்பெருக்கு இன்று கொண்டாடப்படுகிறது. காவிரி ஆற்றில் பெருக்கெடுத்து வரும் நீரை வரவேற்கும் விதமாகவும் இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் ஆண்டுதோறும் ஆடி மாதம் 18 நாள் மக்கள் இந்நாளை கொண்டாடுகின்றனர். இந்த ஆண்டு காவிரியில் தண்ணீர் இல்லாத நிலையிலும் நாமக்கல், ஈரோடு, கரூர், திருச்சி மாவட்டங்களின் கரையோரங்களில் புதுமண தம்பதியர் மற்றும் பொதுமக்கள் வழிபாடு நடத்தி வருகிறார்கள். மேட்டூர் பகுதியில் ஆடிப்பெருக்கை பொதுமக்கள் பாதுகாப்புடன் கொண்டாட மாவட்ட நிர்வாகம் உரிய ஏற்பாடுகளை செய்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை பொய்த்து போனதால் அம்மாவட்டத்தில் உள்ள அப்பர் பவானி, அவலாஞ்சி உள்ளிட்ட 12 அணைகளின் நீர்மட்டம் கடுமையாக சரிந்துள்ளது. இதன் காரணமாக நீலகிரி மாவட்டத்திற்கு மட்டுமல்ல கோவை, ஈரோடு மாவட்டங்களிலும் குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நீலகிரி மாவட்டம் தென்னகத்தின் தண்ணீர் தொட்டி என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆண்டு எல்லினோவின் தாக்கத்தினால் தென்மேற்கு பருவமழை பொய்த்து போயுள்ளது. இதுவரை 10% மழை கூட பெய்யவில்லை. எனவே ஓராண்டும் ஆடி மாதத்தில் நிரம்பி விழும் எமரால்டு, அவலாஞ்சி உள்ளிட்ட அனைத்து அணைகளின் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருகிறது. அணையை சுற்றி விவசாயம் செய்து வரும் விவசாயிகளும் பாசனத்திற்கு தண்ணீரின்றி தவித்து வருகின்றனர். குறிப்பாக உதகை, குன்னூர் சுற்றுவட்டார கிராமப் பகுதிகளுக்கு குடிநீர் ஆதாரமாக இருந்து வரும் எமரால்டு மற்றும் பைக்காரா கூட்டு குடிநீர் திட்டமும் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதேபோல் நீர்மின் நிலையங்களில் தினந்தோறும் உற்பத்தி செய்யப்பட்டு வரும் 830 மெகாவாட் மின்சார உற்பத்தியும் பாதிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது ஏற்பட்டுள்ள எல்னினோவால் நீலகிரி மாவட்டத்தில் கடும் தண்ணீர் பிரச்சனை ஏற்பட்டுள்ள நிலையில் அதன் தாக்கம் அண்டை மாவட்டங்களான கோவை, ஈரோடு மாவட்டங்களுக்கும் இருக்கும் என்று கூறும் ஆர்வலர்கள், சூப்பர் எல்னினோ வருவதற்கு முன்னதாகவே போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து குடிநீர் ஆதாரங்களை பாதுகாத்து தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படுவதை தவிர்க்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழக அரசுக்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர். உதகையிலிருந்து சரவணன்.
0: தமிழகத்தில் நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களிலும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள இதர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் சென்னையில் பல இடங்களில் இன்று அதிகாலை பலத்த மழை பெய்தது. இருவரி செய்திகள். அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி பேச்சுகள் இன்று மீண்டும் தொடங்கும் என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் ட்வின் ஃபால்ஸ் நகரில் நேற்று அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் துப்பாக்கியால் கண்மூடித்தனமாக சுட்டதில் 3 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். ஜம்மு காஷ்மீரில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 2.9 பதிவானது. அசாம் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள 5 மாவட்டங்களில் மீட்புப் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. ஈரோட்டில் நேற்று நடைபெற்ற பாரம்பரியமிக்க நாட்டு இன காளை மற்றும் பசுமாடுகள் கண்காட்சியில் 500 மேற்பட்ட மாடுகளை விவசாயிகள் பார்வையிட்டனர். விவசாயம் செழிக்க நாகை மாவட்டம் திருப்பூண்டியை அடுத்த சோழ வித்யாபுரம் சந்தனமாதா ஆலயத்தில் விவசாயிகள் பாரம்பரிய பொங்கலிட்டு வழிபாடு நடத்தினர். கிருஷ்ணகிரியில் நேற்று நடைபெற்ற நாய் கண்காட்சியில் 43 வகையைச் சேர்ந்த 320 நாய்கள் பங்கேற்றன. ஜவ்வாதுமலை காப்புக்காடு பகுதியில் அரிய வகை மான்களை வேட்டையாடிய இருவரை வனத்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்தி. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் நேற்று நிறைவடைந்தது. இந்த போட்டியில் 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலம் என 39 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. கடந்த 11 நாட்களாக நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகள் நேற்று நிறைவடைந்தன. இதையடுத்து 2030 ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியை நடத்தவுள்ள இந்தியாவிடம் அதற்கான கொடியும் செங்கோலும் முறையாக ஒப்படைக்கப்பட்டது. தடகள வீரர் நீரஜ் சோப்ரா, இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் பி உஷா, குஜராத் துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி ஆகியோர் அந்த கொடியை பெற்றுக் கொண்டனர். பின்னர் நிறைவு விழாவை ஒட்டி ஸ்காட்லாந்தின் பாரம்பரிய கலை கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்தியா மற்றும் ஸ்காட்லாந்து கலைஞர்களின் கூட்டு முயற்சியில் ஜுகல்பந்தி இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சாலையோர வியாபாரிகளுக்கு அதிகாரம் அளிப்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட முடியாது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். குற்றாலத்தை உலக தரத்திலான சுற்றுலா மையமாக மாற்ற மாநில அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ் தெரிவித்துள்ளார். காவிரி கரையோர மாவட்டங்களில் ஆடிப்பெருக்கு இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 39 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நம்ம கேட்டு இனி கேட்கப் போவது நிகழ்ச்சி இயற்கை இன்பம்.
3: இயற்கை இன்பம்

0: சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எம் கே மணிமேகலை அவர்கள்.
1: பூமியின் இயக்கத்திற்கு காரணமான இயற்கை கூறுகளில் முக்கியமானது காற்று. நம் தமிழ் மொழியில் காற்றை அதன் வீசும் திசை, வேகம் மற்றும் பருவத்தை பொறுத்து பல்வேறு வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. திசையின் அடிப்படையில் நான்கு வகையாக சொல்கிறோம். தென்றல், தெற்கிலிருந்து வீசும் மென்மையான சுகமான காற்று. வாடை, வடக்கிலிருந்து வீசும் குளிர்ச்சியான காற்று. கொண்டல், கிழக்கிலிருந்து வீசும் காற்று. மேலை, கச்சான் கூட சொல்கிறாங்க, மேற்கிலிருந்து வீசும் காற்று. காற்று வீசும் வேகத்தின் அடிப்படையிலும் வகைப்படுத்தப்பட்டிருக்கு. மென் காற்று, மிக மெதுவாக வீசும் காற்று. சுமார் 6 கிலோமீட்டர் வரை இதோட வேகம் இருக்கும். புழுதி காற்று, புழுதியை கிளப்பும் வேகம் 20-29 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். கடுங்காற்று, மரங்களை முறிக்கும் அதிவேக காற்று. 100 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த காற்று வீசுது. இளந்தென்றல், 6-11 கிலோமீட்டர் வேகத்தில்

0: மிக மெதுவாக வீசும் காற்று. சுமார் 6 கிலோமீட்டர் வரை இதோட வேகம் இருக்கும். புழுதிக்காற்று, புழுதியை கிளப்பும் வேகம் 20-29 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். கடுங்காற்று, மரங்களை முறிக்கும் அதிவேக காற்று, 100 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த காற்று வீசுது. இளந்தென்றல், 6-11 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுது. புயல் காற்று, 101-120 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் காற்று. சூறாவளி, 120 கிலோமீட்டருக்கு மேல் வேகமாக வீசும் காற்று. காற்றை பருவக்காற்றுகள், அதாவது தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் வடகிழக்கு பருவக்காற்றுன்னு வேறு விதமாகவும் சொல்கிறோம். இந்த பருவக்காற்றுகள் உருவாக காரணங்கள் என்னென்னு பார்க்கலாமா? நிலமும் கடலும் வெப்பமடையும் வேகத்தில் உள்ள வேறுபாடு, காற்றழுத்த வேறுபாடு, சூரியனின் தோற்ற இடமாற்றம், பூமியின் சுழற்சி, இமயமலை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் தாக்கம், இந்திய பெருங்கடல் மற்றும் அதை சுற்றியுள்ள கடல்களின் வெப்பநிலை, தென்மேற்கு பருவக்காற்று, இது வீசுகிற காலம் ஜூன் முதல் செப்டம்பர் வரை. இதோட சிறப்பம்சங்கள் என்னன்னு பார்த்தா, இந்தியாவின் ஆண்டு மழையில் சுமார் 75% இந்த பருவக்காற்றுகளால் தான் கிடைக்குது. முதலில் கேரள கடற்கரையை அடைந்து பின்னர் இந்தியா முழுவதும் பரவுகிறது. இதன் 2 கிளைகள், அரபிக்கடல் கிளை, மற்றொன்று வங்காள விரிகுடா கிளை. வடகிழக்கு பருவக்காற்று, இது வீசும் காலம் அக்டோபர் முதல் டிசம்பர். நிலப்பகுதியிலிருந்து கடலை நோக்கி காற்று வீசுகிறது. வங்காள விரிகுடாவை கடக்கும்போது ஈரப்பதத்தை பெற்று தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் தென்கிழக்கு கடலோர பகுதிகளுக்கு அதிக மழை அளிக்கிறது. இதனை மீளும் பருவக்காற்று என்றும் அழைக்கின்றனர். இந்த பருவக்காற்றுகளினால் ஏற்படக்கூடிய நன்மைகள்: வேளாண்மை வளர்ச்சி, குடிநீர் ஆதாரம், நிலத்தடி நீர் உயர்வு, மின்சார உற்பத்தி, காடுகள் மற்றும் உயிரின வளம் பாதுகாப்பு, பொருளாதார வளர்ச்சிக்கு ஆதாரம். தென்மேற்கு பருவக்காற்றால் தமிழ்நாட்டிற்கு குறைந்த மழையளவே கிடைக்கிறது. இதற்கு காரணம் மேற்கு தொடர்ச்சி மலை, மலை மறைவு பிரதேசமாக தமிழ்நாடு இருப்பதால்தான். வடகிழக்கு பருவக்காற்று தமிழ்நாட்டின் முக்கிய மழைக்காலம். அதிக அளவு மழையை இக்காலத்தில் தமிழ்நாடு பெறுகிறது. பருவக்காற்றினால் பாதிப்புகளும் கூட ஏற்படுகின்றது. அதிக மழையால் வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு, பயிர்ச்சேதம், போக்குவரத்து பாதிப்பு, உயிர் மற்றும் பொருள் இழப்பு. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. பெய்யாமல் உலகத்தை அழிப்பதும் மழையே. அதே சமயம் அழிவினால் வருந்தியவர்களுக்கு சரியான நேரத்தில் பெய்து அவர்களை காப்பதும் மழையே. இத்திருக்குறள் மழையை கொடுக்கும் 2 பருவக்காற்றுகளுக்கு மிகச் சரியாக பொருந்தும்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் எம் கே மணிமேகலை அவர்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் 7 மணி. அறிவோமாயிரம் பகுதியில் திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். முதலில் ஒலிப்பது இனிய விளை திரைப்பட பாடல்.

நேரம் 7:05. ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹர்ட்ஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நேர்களே. இன்றைக்கி தாய்ப்பால் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். தாய்ப்பால் அம்மாவுக்கும் குழந்தைக்கும் இடையே உள்ள ஒரு பாண்டிங்னே சொல்லலாம். தாய்ப்பாலில் 87% தண்ணீர் இருக்குது. அதே போல் தாய்ப்பாலில் ப்ரோட்டீன், விட்டமின்ஸ், அயன், ஃபேட், சுகர் இதெல்லாம் இருக்குது. இதனால் குழந்தை வளர்ச்சிக்கு ரொம்பவே பயனளிக்குது. தாய்ப்பாலில் ஆன்டிபாடிஸ் அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைக்கு நோய்கள் வராமல் தடுக்குது. தாய்ப்பால் தான் குழந்தைக்கு முதல் வேக்சின். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ் ஜானகி குரலில் கேட்கலாம்.

0: இதுவரை அறிவோம் ஆயிரம் கேட்டோம்.
1: பத்து லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா?
2: ஓலி ஆஃபர்ஸ் இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
3: RBI சொல்கிறது
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

நேரம் 7:11. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேர்கள் கேட்க இருப்பது மதுரை தென்றல். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக இந்திரா திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: தென்றல்.
1: இதுவரை மதுரை தென்றல் கேட்டீர்கள். தொடர்வது தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிசா மாநிலத்தில் இன்று முதல் 3 நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அசாம் மாநில ஆறுகளில் கரைகளில் ஏற்படும் அரிப்பை தடுக்க IIT நிபுணர்களின் உதவி கோரப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். பாகிஸ்தானில் அமைதி பேரணியின் போது காவல் நிலையம் மீது நடத்தப்பட்ட தற்கொலை படை தாக்குதலில் 5 பாதுகாப்பு பணியாளர்கள் உட்பட 14 பேர் கொல்லப்பட்டனர். 2030 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி அகமதாபாத்தில் நடைபெற உள்ளதால் அதற்கான கொடியும் செங்கோலும் முறைப்படி இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டன. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிசா மாநிலத்தில் இன்று முதல் 3 நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். தமது பயணத்தின் முதற்கட்டமாக கட்டாக், புவனேஸ்வர், பிரம்மபூர் மற்றும் கஞ்சம் மாவட்டத்தில் நடைபெறும் கல்வி மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார்.

0: கட்டாக்கில் ஜெகத்குரு கிருபாலு பல்கலைக்கழகத்தையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளார். நாளை தெற்கு ஒடிசா பகுதிக்கு செல்லும் அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். குடியரசுத் தலைவரின் வருகையை முன்னிட்டு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஃபரிதாபாத்தில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், போதையில்லா இந்தியா என்ற இலக்கை அடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று தொடங்கி வைத்த 100 நாள் இயக்கமானது நாட்டை உருவாக்கும் பணிகளில் இளைஞர்களை ஒருங்கிணைப்பதை நோக்கமாக கொண்டுள்ள ஒரு தேசிய மக்கள் இயக்கம் என்று கூறினார். ஆரோக்கியம் மற்றும் விழிப்புணர்வு பெற்ற இளைஞர்களே வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைவதில் மையமாக இருப்பார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேரா யுவ பாரத் வலைதளம் மூலம் 2,24,00,000 அதிகமான இளைஞர்கள் இந்த பணிகளை மேற்கொள்ள ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பணிகளில் இளைஞர் அமைப்புகள், ஆன்மீக அமைப்புகள் இணைய வேண்டும் என்றும் அமைச்சர் அழைப்பு விடுத்தார். அசாம் மாநிலத்தில் வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து பாதிப்புகள் ஏற்படுத்தி வருகிறது. அதிகாரப்பூர்வ தகவலின்படி 5 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. ஜோர்ஹாட், சிவசாகர், தேமாஜி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் 335 கிராமங்களை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதன் காரணமாக 136,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 15,400 ஹெக்டேர் பரப்பில் பயிர்கள் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். வெள்ளத்திற்கு சிவசாகர் மாவட்டத்தில் 3 பேர் உயிரிழந்தனர், 2 பேரை காணவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணம் மற்றும் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. சிவசாகர் மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மாநில அமைச்சர் திரு பியூஷ் அசாரியா நேற்று நேரில் ஆய்வு செய்தார். நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களையும் அவர் பார்வையிட்டு ஆறுதல் கூறினார். அசாம் மாநில ஆறுகளின் கரைகளில் ஏற்படும் அரிப்பை தடுக்க IIT நிபுணர்களின் உதவி கோரப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார். கவுஹாத்தியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிபுணர்களின் உதவியுடன் அறிவியல் அடிப்படையிலான நீண்டகால திட்டம் ஒன்று மாநில அரசால் உருவாக்கப்படும் என்று கூறினார். வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரம்மபுத்திரா நதியில் ஏற்படும் மண்ணரிப்பு மிகவும் தீவிரமாக இருப்பதாக கூறினார். இதற்காக நீர்வளத்துறை சார்பில் குறுகிய கால தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் நிரந்தரமான ஏற்பாடுகள் அவசியம் என்று அவர் தெரிவித்தார். மக்களின் உயிரையும் வாழ்வாதாரத்தையும் பாதுகாப்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கர்நாடக அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் நடைபெற்ற முறைகேடு தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திருமதி ஷோபா கரந்தலாஜி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியுள்ளார். பணியாளர் தேர்வில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும் அதிகாரம் தவறாக பயன்படுத்தப்பட்டதால் நியாயமாக தேர்வு எழுதியவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஒரு சுதந்திரமான மத்திய அமைப்பால் மட்டுமே இதுகுறித்து நியாயமாகவும் விரிவாகவும் விசாரணை நடத்தப்படுவதை உறுதி செய்ய முடியும் என்று அந்த கடிதத்தில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெற்ற 3 சட்டப்பேரவைத் தொகுதிகளின் வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெறவுள்ளது. பீகாரின் பங்கிப்பூர், மத்திய பிரதேசத்தின் தாட்டியா, குஜராத்தின் மஞ்சள்பூர் ஆகிய சட்டப்பேரவைத் தொகுதிகளில் கடந்த வெள்ளிக்கிழமை இடைத்தேர்தல் நடைபெற்றது. இந்த தொகுதிகளில் பதிவான வாக்குகள் இன்று காலை 8 மணிக்கு எண்ணப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பல்வேறு குற்ற சம்பவங்களில் தொடர்புடைய சுஜித் சின்ஹா என்பவர் காவல்துறையுடன் நடைபெற்ற மோதலில் சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஜம்தாரா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சம்பவி குமார் சிங் தெரிவித்துள்ளார். சாகேப்கஞ்ச் சிறையிலிருந்து சுஜித் சின்ஹாவை தன்பாத் சிறைக்கு மாற்றுவதற்காக அழைத்துச் செல்லப்பட்டபோது வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்தது. அப்போது காவலர் ஒருவரின் ஆயுதத்தை சுஜித் சின்ஹா பறித்துக் கொண்டதால் காவல்துறையினர் எதிர்த்தாக்குதலில் ஈடுபட்டனர் என்றும் அதில் அவர் உயிரிழந்தார் என்றும் அந்த அதிகாரி தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரின் ரியாசி பகுதியில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில்

0: 2.9 பதிவாகியுள்ளதாக தேசிய புவியியல் மையம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் நாட்டின் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் அமைதி பேரணியின்போது காவல் நிலையம் மீது நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் 5 பாதுகாப்பு பணியாளர்கள் உட்பட 14 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 12 மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஸ்வாட் மாவட்டம் கபல் நகரில் அமைந்துள்ள காவல் நிலையத்திற்கு எதிரே ஸ்வாட் அமைதி பேரணி நடைபெற்றுக் கொண்டிருந்தபோது இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு உடனடியாக எந்தவொரு அமைப்பும் அல்லது நபரும் பொறுப்பேற்கவில்லை. ஷயே ஷெரீப் மத்திய மருத்துவமனைக்கு 9 உடல்கள் கொண்டு செல்லப்பட்டதாகவும் கபல் மருத்துவமனை மருத்துவர்கள் மேலும் 5 பேர் உயிரிழந்துள்ளதை உறுதி செய்துள்ளதாகவும் காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி பேச்சுகள் இன்று மீண்டும் தொடங்கும் என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பேச்சுவார்த்தை நடத்துவதில் அமெரிக்கா தீவிரமாக உள்ளது என்று கூறினார். சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், கத்தார் ஆகிய நாடுகளின் தூதரக ரீதியிலான அழுத்தம் காரணமாக ஈரான் மீதான தாக்குதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். ஹோர்மோஸ் நீரிணை நிர்வாகம் தொடர்பான ஒரு ஒப்பந்தம் இந்த பேச்சுகளின் போது எட்டப்படலாம் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஈரான் யுரேனிய செறிவூட்டலை நிறுத்துவதற்கு நிபந்தனைகள் விதிக்கப்படும் என்றும் திரு டிரம்ப் கூறினார். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய புள்ளியியல் அதிகாரிகளின் 2 மாநாடு லக்னோவில் இன்று தொடங்குகிறது. இம்மாநாட்டில் பிரேசில், ரஷ்யா, சீனா, தென்னாப்பிரிக்கா, எகிப்து, எத்தியோப்பியா, இந்தோனேஷியா, ஈரான் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொள்ளவுள்ளனர். பிரிக்ஸ் நாடுகளிடையே புள்ளியியல் தரவுகளை பகிர்ந்து கொள்ளுதல், புள்ளியியல் சேகரிப்பு பணியில் புதுமைகளை புகுத்துதல், சிறந்த நடைமுறைகளை பரிமாறிக்கொள்ளுதல் போன்றவற்றில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இம்மாநாடு நடத்தப்படுகிறது. அருணாச்சல பிரதேசம், பீகார் மற்றும் இமயமலையை ஒட்டியுள்ள மேற்குவங்கம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தில்லி, ஹரியானா, பஞ்சாப், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், உத்தரப்பிரதேசம், ஒடிசா, சத்தீஸ்கட், ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் இன்று முதல் நாளை வரை கனமழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகா, கேரளம், மகாராஷ்டிர மாநிலத்தின் மத்திய பகுதி, கொங்கன், கோவா ஆகிய இடங்களில் மழை தொடரும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 2030 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி அகமதாபாத்தில் நடைபெறவுள்ளதால் அதற்கான கொடியும் செங்கோலும் முறைப்படி இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டன. கிளாஸ்கோவில் நேற்று காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் நிறைவு விழாவில் கொடியையும் செங்கோலையும் காமன்வெல்த் விளையாட்டு அமைப்பின் நிர்வாகிகள், இந்திய தடகள வீரர் நீரஜ் சோப்ரா, இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் பி.டி. உஷா, குஜராத் துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி ஆகியோரிடம் வழங்கினர். இந்த போட்டியில் 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலம் என 39 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த முறை இந்தியா அதிக அளவில் பதக்கங்களை குவித்துள்ளது. குத்துச்சண்டையில் இந்திய வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் மிக சிறப்பாக விளையாடி தங்கப்பதக்கங்களை அதிக அளவில் வென்றனர். பின்னர் நிறைவு விழாவை ஒட்டி ஸ்காட்லாந்தின் பாரம்பரிய கலை கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்தியா மற்றும் ஸ்காட்லாந்து கலைஞர்களின் கூட்டு முயற்சியில் ஜுகல்பந்து இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிசா மாநிலத்தில் இன்று முதல் 3 பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அசாம் மாநில ஆறுகளின் கரைகளில் ஏற்படும் அரிப்பை தடுக்க IIT நிபுணர்களின் உதவி கோரப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். பாகிஸ்தானில் அமைதி பேரணியின் போது காவல் நிலையம் மீது நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் 5 பாதுகாப்பு பணியாளர்கள் உட்பட 14 பேர் கொல்லப்பட்டனர். 2030 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி அகமதாபாத்தில் நடைபெறவுள்ளதால் அதற்கான கொடியும் செங்கோலும் முறைப்படி இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ இயற்கையின் வரம் தாய்ப்பால் உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி தாயமுதம் பற்றி விளக்கம் அளிக்கிறார் தாய்ப்பால் புகட்டலுக்கான ஆலோசகர் தா அன்பரசி அவர்கள்.
3: சில அம்மாங்க வலி இருந்தாலும் பரவாயில்ல நான் பல்லு கடிச்சிட்டு நான் பாலை கொடுப்பேன் அப்படின்னா அப்படி கிடையாது. அப்படி கொடுக்கவும் கூடாது. தாய்ப்பால் கொடுக்கும் போது எந்த வகையிலும் வலி இருக்க கூடாது தாய்க்கு. அப்ப வந்து எதனால வலி வருதுன்னு நம்ம பார்த்து அந்த பற்றுதல் அந்த லாட்ச்னு சொல்லுவாங்களே அதை வந்து நம்ம சரி செய்ய முயற்சிக்கணுமே தவிர வலியோட கொடுக்கும் போது குழந்தைக்கும் போய் சேராது தாய்க்கும் வலி ரொம்ப அதிகமா இருக்கும். கண்டிப்பா புட்டிப்பால், சக்கரை, தேனு, கிரைப் வாட்டர் இது மாதிரி எந்த திரவமும் குழந்தையோட வாய்க்குள்ள போக கூடாது. இதெல்லாம் நம்ம வந்து செய்யக்கூடாதவை. 6 வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் சொல்லுவோம். அதாவது குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் தவிர எதுவுமே வந்து வாய்க்குள்ள போகக்கூடாது. இதெல்லாம் வந்து நோய் தொற்று ஏற்படும்

0: அலர்ஜி, வயிறு பிரச்சனைகள் ஏற்படும் ரொம்ப ரொம்ப காரணமாக. குழந்தைக்கு பிறந்து 6 மாதம் வரைக்கும் இது எதுவுமே நம்ம கொடுக்கறது அவசியம் இல்ல, தேவையும் இல்ல, கொடுக்கவும் கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம். டாக்டர் எழுதி கொடுக்கற வைட்டமின் டி டிராப்ஸ் கொடுப்பாங்க சில டைம் மல்டி வைட்டமின் டிராப்ஸ் கொடுப்பாங்க, அது வந்து அடிஷனலா எடுத்துக்கலாம், அதனால எந்த தவறும் இல்ல. மத்தபடி மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் நீங்களாக ஏதாவது ஒண்ணு, குழந்தை வந்து மோஷன் போல, குழந்தை வயிறு கொஞ்சம் உபசமா இருக்கு, இல்ல கொஞ்சமா கக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு மருத்துவ முறை தயவு செய்து எதுவும் பண்ணாதீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மருத்துவரையோ தாய்ப்பால் ஆலோசகரையோ கலந்து பேசி முடிவெடுங்க. தாய்ப்பாலும் ஃபார்முலா பாலும் ஒருபோதும் ஈடாகாது. தாய்ப்பாலுக்கு இணையா வேற எந்த பாலுமே இந்த உலகத்துல இல்ல. ஃபார்முலா அப்படின்றது எந்த ஒரு வழியுமே இல்ல. தாய்ப்பால் வந்து குழந்தைக்கு கொடுக்கவே முடியாத ஒரு கடைசி ஆப்ஷனா தான் டாக்டரோட பரிந்துரையில் நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு மாற்று முறை, அவ்வளவுதானே தவிர தாய்ப்பால் ஈடு வேற எதுவுமே கிடையாது. ஏன் ஈடாகாதுன்னு சில விஷயங்கள் சொல்லலாம். தாய்ப்பால்ன்றது ஒரு உயிருள்ள பால். உயிருள்ள பால் அப்படின்னா வந்து குழந்தையோட வயதுக்கு ஏத்த மாதிரி, தேவைக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் கூட மாறும். இதே வந்து பவுடர் பால் பாத்தீங்கன்னா, ஒரு டப்பா வாங்கினீங்கன்னா அது அந்த டப்பா மட்டும்தான், அது வந்து எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. குழந்தையோட தேவைக்கேற்ப மாத்த முடியாது. இரண்டாவது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி. லட்சக்கணக்கான வெள்ளை அணுக்கள் WBCs சொல்லுவோம் இல்லையா, அது IgA செக்ரிட்டரி இம்யூனோகுளோபுலின்ஸ் இந்த ஆன்டிபாடிஸ் இதெல்லாம் வந்து நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய முதல் தடுப்பூசி எதுன்னா இந்த சீம்பால். இதுலாம் நிறைய இருக்கு. சோ இந்த ஃபார்முலா ஃபீட்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒண்ணு கூட இல்ல, நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கூட இல்ல. அப்புறம் மூளை வளர்ச்சிக்கு தேவையான DHA RHA போன்ற பொருட்கள் வந்து இயற்கையாவே சரியான அளவுல வந்து தாய்ப்பால்ல இருக்கும். இதுவே ஃபார்முலா ஃபீட்ல பாத்தீங்கன்னா செயற்கையா சேர்க்கப்படுது. சில சமயம் செயற்கையா இது சேர்த்திருக்கும் அது சேர்த்திருக்கும் எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு வந்து காசும் போட்டு வச்சிருப்பாங்க. சோ இதெல்லாம் வந்து உடலுக்கு உள்ள போனாலும் அது முழுமையா வந்து கிரகிக்காது. அப்புறம் ஜீரணம். ஜீரணம் பாத்தீங்கன்னா தாய்ப்பால் வந்து 100% 100% எளிதில் ஜீரணம் ஆகக்கூடியது. இதனால் தாய்ப்பால் கொடுக்கறதுனால வயிற்றுப்போக்கோ ஒவ்வாமையோ அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராது. இதே ஃபார்முலா ஃபீட்ஸ் கொடுக்கற குழந்தைக்கு பாத்தீங்கன்னா ஜீரணம் பண்ண கொஞ்சம் கடுமையா இருக்கும். சில டைம் வந்து ஹைஜீன் சரியா மெயின்டைன் பண்ணல அப்படின்னா வயிற்றுப்போக்கு, அலர்ஜி, இல்லைன்னா எக்ஸஸ் கேலரிஸ் அவங்க பாட்டு பாட்டில் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, குழந்தை பாட்டு குடிச்சுக்கிட்டே இருக்கும், அதனால உடல் பருமன் கூடுதலாகி அதனால வர பிரச்சனைகள் வர வாய்ப்பு அதிகம். அப்புறம் தாய்க்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கும்போது என்னென்ன நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சிடோசின் ரிலீஸ் ஆகுறதுனால கருப்பை சுருங்கும். சீக்கிரமாவே கருப்பை அதோட முதல்ல இருந்த இடத்துக்கே வந்து போய் சேரும். ரத்தப்போக்கு ஹெமரேஜ் வந்து கண்ட்ரோல் ஆகும். மார்பகம் மற்றும் கருப்பை புற்றுநோய் ஓவேரியன் கேன்சர் வராம இந்த தாய்ப்பால் வந்து தடுக்கும். இது மாதிரி இந்த விஷயமும் பவுடர் பால்ல இல்ல. ஃபார்முலா பால்ல இருக்கிறது என்ன, மாட்டு பால்ல இருந்தோ இந்த சோயால இருந்தோ மாற்றப்பட்ட ஒரு புரதம், சர்க்கரை, எண்ணெய், அவ்வளவுதான். அதனால கண்டிப்பா முதல் 6 மாதம் 180 நாட்கள் நம்ம தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். 6 மாதம் முடிஞ்சதும் தாய்ப்பாலுடன் சேர்ந்து வீட்டு உணவுகள் படிப்படியா நம்ம வந்து கொடுக்கணும். 2 வயது வரையும், அதுக்கு பின்னாடி தாயோட முயற்சியும் குடும்பத்துல ஒரு அரவணைப்பு இருந்தா அதுக்கு பின்னாடி எவ்வளவு நாள் வேணாலும் தாய்ப்பால வந்து கண்டிப்பா கொடுக்கலாம். நடுவுல எந்த பவுடரோ உணவுகளோ ஆர்டிபிஷியலான செயற்கை பொருள்களுக்கு எந்த தேவையும் குழந்தைக்கு தேவையில்லை.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உலக தாய்ப்பால் வாரத்தினை முன்னிட்ட சிறப்பு நிகழ்ச்சியில் தாய் அமுதம் பற்றி விளக்கம் அளித்தார் தாய்ப்பால் புகட்டலுக்கான ஆலோசகர் தா அன்பரசி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை 7:25 கேட்கலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:30. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். தொடர்வது இன்று ஒரு தகவல். உரை வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: இன்றைக்கு பல பேர் வந்து உயில் எழுதி வைக்கிறாங்கல்ல, இந்த உயில்னா என்ன? அதாவது ஒரு நபர் தனக்கு பின்னாடி தன்னுடைய சொத்துக்கள் யாருக்கு போய் சேரணும்னு நினைக்கிறாரோ அந்த நினைப்பை சட்டப்படி உறுதிப்படுத்துறது தான் உயில். சரி, உயிலை வந்து யார் எழுதலாம்? 18 வயசு பூர்த்தியான யாரும் உயில் மூலமாக சொத்துக்களை விநியோகிக்கலாம். கண் பார்வை இல்லாதவங்க, காது கேளாதவங்க, வாய் பேச முடியாதவங்க இவங்கள்லாம் கூட உயில் எழுதி வைக்கலாம். புத்தி சுவாதீனம் இல்லாதவங்க கூட சில சமயம் புத்தி தெளிவாக இருந்தால் உயில் எழுதலாமா? குடிபோதையில் இருக்கிறவங்க, தாங்கள் என்ன செய்கிறோங்கிறது தெளிவாக அறிய முடியாதவங்க, நோய் நொடியில் இருக்கிறவங்க இவங்கள்லாம் உயில் எழுத முடியாது. ஒருத்தரை நிர்பந்தப்படுத்தி ஏமாற்றி அல்லது

சுய நினைவில்லாத ஒருத்தர்கிட்ட எழுதி வாங்கி வைக்கிற உயில் வந்து செல்லாது. உயிலை வந்து இந்த முறையில் தான், இந்த படிவத்தில் தான் எழுதணும்னு சட்டத்தில் விதி எதுவும் கிடையாது. இதுக்கு முத்திரை கட்டணமும் கிடையாது. உயிலை வந்து வெற்று காகிதத்தில் எழுதலாம். அச்சடிக்கணும், டைப் அடிக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. கையாலேயே கூட எழுதலாம். எழுதியிருக்கிறது புரியணும், அவ்வளவுதான். குறைந்தபட்சம் ரெண்டு சாட்சிகளை வச்சுக்கிட்டு உயில் எழுதுகிறவர் அதில் கையெழுத்து போடணும். கையெழுத்து போட தெரியாதுன்னா இடது கை பெருவிரல் ரேகை வைக்கலாம். உயில் சாசனத்துக்கு சாட்சிகள் கையெழுத்து இல்லைன்னாலும் அது செல்லாது. அப்புறம் பிரிவிலேஜ்டு வில் அப்படின்னு இருக்குது, அதுக்கு மட்டும் சாட்சிகள் தேவையில்லை. அது என்னென்னா, இந்த விமானப்படை, கப்பல் படை அல்லது யுத்தத்தில் பணிபுரிய நபர்கள் அவங்களாம் இருக்கிறாங்க இல்லையா, அப்படிப்பட்டவங்க எழுதுகிற உயில் அது. அதுக்கு சில விசேஷ சலுகைகள் உண்டு. ஒருத்தர் முதல்ல ஒரு உயில் எழுதி வைக்கிறார், அதுக்கப்புறம் மனசு மாறி போகுது, அது வேணாம்னு நினைக்கிறார், ரத்து செஞ்சுடலாம். அதுக்கப்புறம் வேறு உயிலும் எழுதலாம். உயிரோடு இருக்கிற வரைக்கும் எத்தனை தடவை வேணும்னாலும் உயில் எழுதலாம். கடைசியாக எழுதப்பட்ட உயில் சட்டப்படி சரியாக இருந்தால் அதுதான் அமலுக்கு வரும். சரி, எழுதுகிற உயிலை ரகசியமாக வச்சுருக்கிறது எப்படி? இது ஒரு கேள்வி. இதுக்கு என்ன செய்யணும்னா, ஒருத்தர் உயிலை எழுதினதுக்கு அப்புறம் அவர் தானாகவோ அல்லது அங்கீகரிக்கப்பட்ட முகவர் மூலமாகவோ, அதாவது ஒரு ஏஜெண்ட் மூலமாகவோ, ஒரு கவரில் போட்டு சீல் வச்சு கவர் மேலே தன்னுடைய பெயரை எழுதி அல்லது அந்த ஏஜெண்ட்டு பெயரை எழுதி கவர் மேலே என்ன அடக்கம் செய்யப்பட்டிருக்கு, உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற விவரம்லாம் எழுதி சார் பதிவாளர்கிட்ட ஒப்படைக்கலாம். இதுக்கு கட்டணம் உண்டு. அதுக்கப்புறம் எப்போ தேவைப்படுதோ அப்போ ஒரு மனு கொடுத்து அந்த கவரை திருப்ப வாங்கிக்கலாம். இப்போ எழுதுகிற உயிலை இவ்வளவு நாளுக்குள்ளே பதிவு செய்யணுங்கிற கால வரையறை உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் இல்லையா. சாதாரணமாக எந்த ஒரு ஆவணத்தையும் பதிவு செய்யணும்னா அதில் கையெழுத்து போட்டிருக்கிற தேதியிலிருந்து 120 நாட்களுக்குள்ளே சார் பதிவாளர்கிட்ட சமர்ப்பிச்சு விடணும் அப்படின்னு சட்டம் உண்டு. ஆனால் உயிலுக்கு அது தேவையில்லை, எப்போ வேணும்னாலும் பதிவு செய்யலாம். நம்மால் ஒருத்தர் ஒரு நாள் ரொம்ப அவசரமாக வந்தார். இந்த உயில் எழுதுறது சம்பந்தமாக பூரா விவரமும் எனக்கு உடனே தெரியணும்னார். நான் உடனே அவரை வக்கீல் ஒருத்தர்கிட்ட அழைச்சிட்டு போனேன். இவர் அவர்கிட்ட எல்லா விவரமும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார். ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் வெளியில் வந்தோம். அதுக்கப்புறம் இவர்கிட்ட கேட்டேன், ஆமாம் இவ்வளவு விவரமாக கேட்குறீங்களே, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க சார் அப்படின்னு கேட்டேன். 6 பேர் சார் அப்படின்னார். சரி, இருக்கிற சொத்து எவ்வளவுன்னு கேட்டேன். அதை இனிமே தான் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னார்.

நேரம் 7:35. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 kHz. நேயர்கள் கேட்க இருப்பது மதுரை தென்றல். நம்மால் நேற்றை சரி செய்ய முடியாது, ஆனால் நாளையை உருவாக்க முடியும். மெல்லிசையான பாடல்களுடன் மதுரை தென்றல் நிகழ்ச்சியை வலம் வர இருக்கிறது. முதல் பாடலாக சின்னத்தம்பி திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் கேட்கலாம்.

0: நேரம் 7:40. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 kHz. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத் தென்றல். நீ இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் விரைவில் அடைந்து விடுவாய். அடுத்த பாடலாக கிழக்கு வாசல் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் SP பாலசுப்ரமணியம் குரலில் கேட்கலாம்.
1: பச்சமலப்பூவு நீ உச்சி மலத்தேன்.

0: நேரம் 7:45. வளம் வந்து கொண்டிருப்பது மதுரை தென்றல். தன்னம்பிக்கையும் முயற்சியும் இருந்தால் நீ வெற்றி பெறுவது உறுதி. அடுத்த பாடலாக திருமதி பழனிசாமி திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்
1: கேட்கலாம். பாட்டு பாடி வரும் பாடி வரும் பாவ சொகுசு பார்க்க கொடி பெறும் கொடி பெறும்

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஒளித்த பாடல் யஜமான் திரைப்படத்திலிருந்து கேட்டோம். நிறைவாக ஒழிப்பது என் ஆசை மச்சான் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில கேட்கலாம்.

0: இதுவரை மதுரத்தென்றல் கேட்டோம். தொடர்ந்து தித்திக்கும் இசையோடு மதுரத்தென்றல் வளம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஷாஜகான் திரைப்படத்திலிருந்து மணி சர்மா இசையில சுஜாதா மோகன் குரலில் கேட்கலாம்.
1: இசைத்தூரல் ஆயிரம் புது

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் கேட்டுக்கிட்டு இருக்கோம் மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக காதலர் தனம் திரைப்படத்திலிருந்து ஏ.ஆர். ரகுமான் இசையில் உன்னிமேனன் குரலில் கேட்கலாம்.

0: இதுவரை மதுரத்தென்றல் திரை இசை கேட்டோம்.
1: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
2: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
0: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:30. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். இன்னிசையான பாடல்களோடு மதுரத்தென்றல் வளம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியில முதல் பாடலா ரிதம் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரகுமான் இசையில உன்னிகிருஷ்ணன் குரல்ல கேட்கலாம்.

நேரம் 8:36. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் ஒழித்து கொண்டிருக்கிறது மதுரத்தென்றல். மெலிசையான பாடல்களை மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம். அடுத்த பாடலாக

நேரம் 8:43. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் ஒலித்து கொண்டிருக்கிறது மதுரை தென்றல். அடுத்த பாடலா புதிய முகம் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரகுமான் இசையில உன்னிமேனன் குரலில் கேட்கலாம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மதுரதிருநெல் நிகழ்ச்சியில் இனிசையான பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கோம். அடுத்த பாடலாக சக்திவேல் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயன்.
1: ரியர்வியூ கண்ணாடியை தொடச்சு நேராக வச்சிருக்கலாம்ல?
0: அதெல்லாம் சரியா தாமா இருக்கு. நீ ஏறி உட்காரு, உன் வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
1: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
0: போட்டாச்சு போட்டாச்சு.
1: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எதிர்த்தாப்புல வண்டி வர வேண்டாமாங்க.
0: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
1: வெயிட் பண்ணி போங்க.
0: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
1: ஐயோ பல்லோ பல்லோ,
0: இங்கே உட்கார, நான் பாத்துக்கிறேன்.
1: கிரீன் சிக்னல் போடுறதுக்கு 5 செகண்ட் இருக்கும் போதே இப்படி சிக்னலை கிராஸ் பண்றீங்களே.
0: அத அந்த பக்கம் இருந்து வண்டி எதுவும் வரல இல்ல.
1: கடைசி செகண்ட்ல வேமா யாராவது வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? போன தொடாதீங்க, நான் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிடுறேன்.
0: ஓன் தம்பி தான்.
1: ஓரமா நிறுத்தியாவது பேசுங்களே.
0: என்ன மாப்ள, சிக்னல் தாண்டிட்டான். அடுத்த கிராஸ் தாண்டி இன்னும் 2 நிமிஷத்துல அங்க இருப்பான். ஐயா, உனக்கு தான் அடி பண்ணலையே.
1: ஏமா, இதுக்கு தான் சொன்னேன், பார்த்து ஓட்டுங்க பார்த்து ஓட்டுங்கன்னு.
2: ஏன் சார், ரோந்து வாகனத்தில் வரும்போது பார்த்துட்டே தான் வரேன். சிக்னலை மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டே ஹெல்மெட்டை கழட்டி மடியில் வைக்கிறீங்க, ஃபோன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்போ பாருங்க விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களை மனசுல நினைச்சுக்கிட்டு எடுங்க.
3: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: நேரம் 8:56. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 6269 கிலோஹெர்ட்ஸ். நிகழ்ச்சியில் நிறைவு பாடலா மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து ஏ.ஆர். ரகுமான் இசையில அனுராதா ஸ்ரீராம் குரலில் கேட்கலாம்.

0: இதுவரை மதுரத்தென்றல் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். தொடர்வது அரங்கிசை. சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 9 மணி. அரங்கிசை. நிஷா ராஜகோபாலன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். கோவை எஸ் சந்திரன் அவர்கள் வயலின், எம் எஸ் வரதன் அவர்கள் மிருதங்கம். பவனாத்ம ஜாகச்ச. நாட்டை ராகத்தில் அமைந்த முத்துசுவாமி தீக்ஷதர் கிருதியுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். கண்டச்சாப்பு தாளம்.

நேரம் 9:30. அரங்கிசை நிகழ்ச்சியில் நிஷா ராஜகோபாலன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கோவை எஸ் சந்திரன் அவர்கள் வயலின், எம் எஸ் வரதன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் இனி மாமவ கருணய சுவாதி திருநாள் கீர்த்தனை, சண்முகப்பிரியா ராகம், மிஸ்ர சாப்புதாளம்.

சண்முக பிரியா ராகத்தில் சுவாதி திருநாள் கீர்த்தனை ஒலித்தது. நிறைவாக நெஞ்சுக்குள் பெய்திடும் என தொடங்கும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடல், சிந்து பைரவி ராகம், ஆதிதாளம்.

0: அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை நிஷா ராஜகோபாலன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். கோவை எஸ் சந்திரன் அவர்கள் வயலின், எம் எஸ் வரதன் அவர்கள் மிருதங்கம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 10 மணி.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இப்போது நாம் கேட்கவிருப்பது கைவினையின் கவிதை சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில கைவினை பொருட்கள் தயாரித்து விற்பனை செய்து வரும் எஸ் சிவகுமார் அவங்கள தான் நாம இன்னைக்கு சந்திக்க போறோம். என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொலுபொம்மை. கொலுபொம்மை வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நமது பண்பாட்டில் பாரம்பரியமா நாம வந்து நவராத்திரி சமயத்துல நம்ம வீடுகள்லயும் சரி, அதே மாதிரி கோவில்கள்லயும் சரி, கொலுபொம்மையை அடுக்கி வச்சு அழகா அலங்காரம் பண்ணி அந்த 9 நாட்களையும் கொண்டாடுவது, அது ஒரு பண்பாடு அப்படின்னே சொல்லலாம். அந்த கொலு பொம்மை செய்யும் தொழிலில் ஈடுபட்டுள்ள எஸ் சிவகுமார் அவங்களதான் நாம இன்னைக்கு சந்திக்க போறோம். கடந்த 35 ஆண்டுகளாக இந்த தொழிலில் ஈடுபட்டு தொடர்ந்து இந்த கொலு பொம்மை செய்து விற்பனை செய்து வருகிறார். அவருடைய தொழில் அனுபவங்களை தான் நம்ம கூட இன்னைக்கு பகிர வந்திருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை பற்றிய ஒரு அறிமுகம் நேயர்களுக்காக.
2: வணக்கம். என் பேரு சிவகுமார். நான் மதுரை விளாச்சேரியில வந்து நவராத்திரி கொலு பொம்மைகள் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜெயலட்சுமி டாய்ஸ் ஒர்க்ஸ் என்ற பேர்ல களிமண் விநாயகர் சிலைகள், நவராத்திரி கொலு பொம்மைகள், தலைவர்கள் சிலைகள், இது மாதிரி சிலைகள்லாம் செஞ்சு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கான்.
1: எத்தனை ஆண்டுகளாக இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க?
2: கடந்த 35 வருஷமா அந்த தொழில ஈடுபட்டு இருக்கேன் சார். பாரம்பரியமா எங்க குடும்ப தொழிலாவே பண்ணிக்கிட்டு இருக்கான். விளாச்சேரியில முதன்முறையா எங்க அப்பா திரு சதாசிவம் அவர்களே அந்த தொழில ஆரம்பிச்சாரு. அவர் 1964 வந்து இந்த மண் பொம்மைகளை செய்யறதுக்கு அவரு ஆரம்பிச்சாரு. அவர்கிட்ட தொழில் படிச்சுக்கிட்டவங்க இன்னைக்கு நிறைய பேர் விளாச்சேரியில 100 மேற்பட்ட குடும்பங்கள் இன்னைக்கு அதை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு சிறப்பா தொழில் போய்கிட்டு இருக்கு. நான் சின்ன வயசுலேருந்தே இந்த தொழிலில் பார்த்து வளர்ந்ததுனால ஈடுபட்டோட நானும் இந்த தொழிலில் செஞ்சுக்கிட்டு இருக்கேங்க.
1: சின்ன வயசுலேருந்தே இந்த தொழிலுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்க.
2: ஆமாங்க சார்.
1: எந்த வயதுலேருந்து உங்களுக்கு இந்த தொழில் மீது ஈடுபாடு ரொம்ப அதிகமாச்சு?
2: 12வது படிச்சுக்கிட்டு இருக்கும் போதுங்க சார். அப்போ இருந்தே களிமண்ணில் சிலைகள் செய்கிறது, அதுக்கு வர்ணம் பூசுறது, பெயிண்ட் அடிக்கிறது, சாமி சிலைகளுக்கு பண்ணுறது, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்குங்க சார். அதுலேருந்து எனக்கு அந்த தொழிலில் நானும் அப்படியே அதில் வந்துட்டுங்க சார்.
1: அதாவது உங்களுடைய தகப்பனார் செய்யக்கூடிய அந்த தொழிலை பார்த்து அவர் கூட இருந்து நீங்க களிமண் பொம்மைகள் செய்வதெல்லாம் கத்துக்கிட்டீங்க?
2: ஆமா ஆமாங்க சார். குடும்பத்திலே அதெல்லாம் எல்லாமே தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்கேன். நானும் அதை பார்த்து அப்படியே அதிலே பண்ணிக்கிட்டு இருக்கேங்க சார்.
1: சரி, இப்போ நீங்க களிமண் பொம்மைகள் மட்டும்தான் செய்யறீங்களா இல்ல வேற ஏதாவது பொம்மைகள்லாம் செய்யறீங்களா? மெட்டீரியல் நிறைய மெட்டீரியல் சொல்றாங்க இல்லையா?
2: ஆமா, அப்ப பண்றாங்க. முதல்ல ஆரம்பத்துல வந்து எங்க அப்பா களிமண் பொம்மைகளும் அவரதே முத முத ஆரம்பிச்சாரு. அதுக்கு முன்னாடி பேப்பர் மிஷின்ல பொம்மைகள் தயார் பண்ணாரு. அதுவும் தயார் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ ஊழியர்களுக்கு கொஞ்சம் பற்றாக்குறை இருக்கிறனால அங்கே களிமண் பொம்மைகள் மட்டும் நான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கேங்க சார்.
1: ஆரம்பத்தில் பேப்பர் மிஷின்லையும் பண்ணிங்களா?
2: ஆ ஆமாங்க சார். அதுவும் பேப்பர் மிஷின்லையும் பெரிய பெரிய சிலைகள்லாம் பண்ணிக்கிருந்தோம்.
1: இப்போ வந்து களிமண் பொம்மைகள் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?
2: இப்போ நாங்கள் களிமண் பொம்மைகள் தான் சார் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
1: சரிங்க. இப்போ இந்த களிமண் பொம்மைனாலே நமக்கு தெரியும், அதற்கான ரா மெட்டீரியல் வந்து களிமண் தான் அப்படின்னு சொல்லிட்டு.
2: ஆமாங்க.
1: இந்த களிமண்ணை வந்து நீங்கள் எங்கேருந்து எடுத்துட்டு வரீங்க? அந்த மண் பக்குவமான மண் அப்படிங்கிறத எப்படி தேர்வு செய்றீங்க?
2: பக்கத்தில் இங்கே விளாச்சேரி கண்மயிலிருந்து தான் சார் எடுக்கிறோம். மண்ணில் வந்து

0: இந்த வகையாக இருக்கு. அது வந்து களிப்பா இருக்கிற கரம்பம்ன்னு சொல்லுவோம் சார், அது வந்து களிப்பா இருக்கும். அதோட வண்டல் மண் சேர்த்து ரெண்டையும் எடுத்துட்டு வருவோம் சார். வண்டல் மண் வந்து கொஞ்சம் மணல் பாங்கா இருக்கும், அது ரெண்டையும் குறிப்பிட்ட சதவீதத்தில் கலந்து பக்குவப்படுத்தி கரைச்சி வடிகட்டுவோம் சார். அதை நாங்கள் அது மண்ணை பக்குவப்படுத்தி அதுக்கு பின்னாடி அந்த பொம்மைகள் தயார் பண்ணுவோம் சார்.
1: களிமண்ணை எடுத்துட்டு வந்து பக்குவப்படுத்துவேன்னு சொன்னீங்க, இந்த பக்குவப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் செய்வீங்க?
0: முதல்ல அந்த மண்ணை வந்து நல்லா காய வைக்கணுங்க சார், வெயிலில் நல்லா உலர்த்தி நல்லா காயணும். அப்புறம் அதுக்கு பின்னாடி தண்ணியில் அள்ளி போட்டு அதை நல்லா கரைச்சி ஒரு சல்லடையில் வந்து நாங்கள் வடிகட்டுவோம். வடிகட்டும் போது அதில் சின்ன சின்ன கல்லுக தூசி இந்த இதுகள்லாம் எடுத்துருவோம். அப்புறம் அந்த மண் நல்லா காஞ்ச பின்னாடி கொஞ்சம் இறுகின பின்னாடி அப்புறம் அதை நாங்கள் வந்து மிதித்து பக்குவப்படுத்தி நாங்கள் அந்த சிலைகள் செய்வோம்.
1: பொதுவாக என்ன மாதிரி சிலைகள்லாம் செய்கிறீங்க?
0: விநாயகர் சிலைகள் செய்கிறேங்க சார். அப்புறம் நவராத்திரி குழுப்பொம்மைகள் செய்வோம், தலைவர்கள் சிலைகள் செய்கிறோம், மகான்கள் அவங்க சிலைகள்லாம் செய்கிறோங்க சார். அதுபோக இந்த அலங்கார சிலைகள்லாம் செய்கிறேங்க சார். அதுபோக வாடிக்கையாளர் தேவைக்கு கேட்குற சிலைகளும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம்.
1: சரி, கஸ்டமர்கள் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறீங்க?
0: ஆமாம், அவங்க கேட்குறது நாங்கள் செஞ்சு கொடுக்குறோங்க சார்.
1: சரி, களிமண் பொம்மை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அதை வந்து ஒரு அச்சில் வச்சு எடுப்பீங்க இல்லையா?
0: ஆமாங்க.
1: அச்சில் வச்சு எடுத்து எத்தனை நாட்கள் அதை காய வைக்கணும், அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணுவீங்க?
0: அச்சுக்கு வந்து நாங்கள் சிலைகள் செஞ்சு அதை மோல்ட ஊற்றுவோங்க சார். அதுலேருந்து தான் நாங்கள் சிலைகள் தயார் பண்ண முடியும். அது காய்கிறதுக்கு எப்படி ஒரு நாலு நாள் ஆகுங்க சார். முதல்ல வந்து நிழல்லே காய வச்சுருவாங்க சார். ஒரு நாள் வெயிலில் காய வைக்கணும். காய வச்சுட்டு அப்புறம் நாங்கள் அதை சூளையில் வச்சு சுடுவோங்க சார். மட்டை வைக்கல் இதுகளை பயன்படுத்தி நாங்கள் சூளையில் வச்சு சுட்டுருவோம். அது வந்து அப்புறம் செங்கல் மாதிரி தன்மைக்கு வந்துடுங்க சார். அதில் அப்புறம் நாங்கள் வந்து பெயிண்டிங் பண்ணுவோங்க சார்.
1: கோலு பொம்மை அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய அழகே வந்து அதனுடைய பெயிண்டிங்கில் தான் தெரியும். கலர் கலராக நிறைய வண்ணங்கள்லாம் பூசினதுக்கு அப்புறம் தான் நமக்கு அதை பார்க்கறதுக்கே ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும்.
0: கண்டிப்பாக.
1: நீங்கள் என்னென்ன மாதிரி பெயிண்ட்லாம் அதுக்கு வந்து யூஸ் பண்ணுவீங்க?
0: எனாமல் பெயிண்ட் யூஸ் பண்ணுறேங்க சார். வாட்டர் பெயிண்ட்டுகளையும் யூஸ் பண்ணுறோம். எனாமல் பெயிண்ட்டுகள் வந்து இப்போ நிறையா விரும்புகிறாங்க. வாட்டர் பெயிண்ட்டுகளும் யூஸ் பண்ணுறோம். கலர்களில் நல்லா இப்போ மக்களில் கவர மாதிரி இப்போ புது புது வண்ணங்கள்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நான் போடுறேங்க சார்.
1: எல்லா தொழிலுக்குமே வந்து ஒரு முதலீடு வந்து ரொம்ப முக்கியம். இப்போ உங்களுடைய தொழிலுக்கு வந்து எவ்வளவு முதலீடு போட்டீங்க? ஆரம்ப கட்டத்தில் பேங்க்ல ஏதாவது லோன் ஏதாவது கொடுத்தாங்களா, வாங்கினீங்களா?
0: இந்த தொழிலுங்க சார் முக்கியமான முதலீடு இட வசதி அதிகமாக தேவைப்படுங்க சார். மண் கூட்டி வைக்கணும், அதுக்கு தேவையான எரிபொருளுக்கு மட்டை கூட்டி வைக்கணும், வைக்கல் அடிக்க வைக்கணும், அதுக்கான இட வசதி தேவைப்படும். அதுக்கடுத்தபடியாக அந்த மோல்டுகள் தயார் பண்ணுறது மெயினானதுங்க சார். இது வந்து பாரம்பரியமாக செய்கிறதுனால நாங்களே இந்த மோல்டுகளை தயார் பண்ணிடுவோங்க சார். இது ஏற்கனவே எங்கள் அப்பா வந்து இந்த இடங்கள்லாம் வச்சு தொழில் பண்ணிக்கிறதுனால எனக்கு அந்த இடங்கள்லாம் இருக்கு. அதை வச்சு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மோல்டுகளும் நாங்கள் சொந்தமாக தயார் பண்ணிடுறோம். அப்புறம் ஊழியர்கள் சம்பளம் இந்த பெயிண்ட்டு இதுகளுக்கு தான் சார் செலவுகள் இருக்கு.
1: அதுக்கெல்லாம் வந்து எவ்வளோ முதலீடு போட்டிருக்கீங்க?
0: நான் ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சார், முதல்ல ஒரு 10 மோல்டு புதுசாக போட்டோம் எங்கள் அப்பாட்ட இருந்தது போக. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மோல்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மோல்டுகளை போட்டிருக்கேங்க சார். ஆரம்பத்தில் ஒரு 50,000 நான் முதல் போட்டேன். அப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இப்போ கொஞ்சம் நல்லா வளர்ச்சியில் தாங்க சார்
1: இருக்கு. சரிங்க. மோல்டுகள்லாம் நீங்களே செஞ்சுருவீங்களா?
0: ஆமாம், நாங்களே தயார் பண்ணுறேங்க சார். நானே தயார் பண்ணிடுவேன். சின்ன வயசுலேருந்தே இருந்து பார்த்ததுனால அதை தொழில் நுணுக்கங்கள்லாம் கற்றுக்கிட்டு நாங்களே செய்கிறோங்க சார்.
1: மோல்டு வந்து எந்த மெட்டீரியல் செய்வீங்க?
0: களிமண்ணில் தாங்க சார் செய்வோம். களிமண்ணில் செஞ்சு அந்த மோல்டு வந்து எப்படி செய்கிறதுனா அந்த பிளாஸ்டா பாரிசில் இருந்து ஊற்றி செய்வோங்க சார்.
1: மோல்டு வந்து பிளாஸ்டா பாரிசில் இருக்குமா?
0: ஆ, ஆமாங்க சார்.
1: அதில் வந்து களிமண்ணை வச்சு அமைக்க எடுத்துருவீங்க?
0: ஆமாம், அமைக்க. முதல்ல சிலைகள் செய்யும்போது களிமண்ணில் செஞ்சு அதில் வந்து பிளாஸ்டா பாரிசில் வந்து மோல்டுகளை ஊற்றிடுவாங்க சார்.

0: இப்போ உங்ககிட்ட எத்தனை பேர் சார் வேலை பார்க்குறாங்க?
1: என்கிட்ட இப்போ 8 பேர் நிரந்தரமாக வேலை பார்க்குறாங்க சார். இந்த சீசன் டயத்தில் ஒரு 3 மாதம் விநாயகர் சதுர்த்தி நவராத்திரி டயத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு 6 பேர் 7 பேர் எடுத்துக்கிறோம். அதுபோக நானும் என் ஒய்ஃபும் எப்பயுமே இந்த ரெகுலராக தொழிலில் இருக்கேங்க சார்.
0: அவங்களுக்குலாம் எவ்வளோ சம்பளம் கொடுக்குறீங்க?
1: அவங்களாம் உற்பத்தியை பொறுத்தாங்க சார். அவங்க பொம்மைகள் உற்பத்தி அவங்க பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. என்கிட்ட பெரும்பாலும் அனைவருமே பெண்கள் தான் வேலை பார்க்குறாங்க. அவங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 500 ரூபாய்க்கு பார்க்குறாங்க சார். கொஞ்சம் நல்லா தொழில் நல்லா பழகினவங்க 600 ரூபா வரைக்கும் பார்க்குறாங்க சார்.
0: அதாவது 500 ரூபாய்லேருந்து 600 ரூபாய் வரைக்கும் தினசரி அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறீங்க?
1: ஆ, ஆமாங்க சார்.
0: சரி, பேங்கில் ஏதாவது லோன் ஏதாவது வாங்கியிருக்கீங்களா? அந்த அனுபவம் ஏதாவது இருக்கா?
1: ஆ, இருக்குங்க சார்.
0: சொல்லுங்கள், எந்த பேங்கில் வாங்கினீங்க?
1: யூனியன் பேங்கில், வளாச்சேரி யூனியன் பேங்கில் வாங்கியிருங்க சார். இந்த முத்ரா லோனு கொடுக்குறாங்க சார் தொழிலுக்காக, அதில் நான் வாங்கியிருக்கேங்க சார். தொழில் உரிவு பண்ணுறக்காக ஒரு 50,000 வாங்கினேங்க சார். அதை ஒரு 3-4 வருஷத்தில் கட்டி முடிச்சுட்டு அப்புறம் திருப்பி ஒரு 2 லட்சம் ரூபா வாங்கி அதை கட்டிக்கிட்டு சார்.
0: இப்போ 2 லட்சம் ரூபா வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கீங்க?
1: ஆ, ஆமாங்க சார்.
0: இப்போ இந்த லோன் வாங்கின அனுபவம், இதற்கு வந்து உங்கள்கிட்ட என்னென்ன ஆவணங்கள்லாம் கேட்டாங்க?
1: லோனுக்கு வந்து நம்ம பொருள் வாங்குறதுக்கான மெட்டீரியல் நீங்கள் எங்கே வாங்குறீங்க, அதுக்கான ரிசிப்ட் கேட்பாங்க சார். யார்கிட்ட வாங்குறீங்க, என்னென்ன பொருள் வாங்குறீங்க, உங்களோட தேவைகள் என்னான்னு கேட்பாங்க. நம்ம என்ன மோல்டுகள் வாங்குறது, இதுகளுக்கு வந்து அந்த கொட்டேஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம். அந்த கொட்டேஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்க லோன் கொடுப்பாங்க சார். லோனு எங்ககிட்ட நேரடியாக கொடுக்க மாட்டாங்க, நம்ம தேவையான பொருள்களை வாங்குறதுக்கு தான் அவங்க கொடுப்பாங்க.
0: அந்த பொருட்கள் வாங்குறதுக்கு அவங்களுக்கே செக் கொடுத்துருவாங்களா?
1: அது செக்கு அவங்களுக்கு தாங்க சார் கொடுப்பாங்க.
0: உங்கள்கிட்ட வந்து நேரடியாக பணம் கொடுக்க மாட்டாங்க?
1: நேரடியாக எங்ககிட்ட பணம் கொடுக்க மாட்டாங்க சார். நம்மளுக்கு தேவையான பொருள்களுக்காக அவங்க உதவி பண்ணுறாங்க சார்.
0: இப்போ அந்த மாதிரி ஏற்கனவே முத்ரா லோன் வாங்கி கடனை அடைச்சிட்டீங்க,

0: சென்னைக்கு நாங்கள் கொடுக்குறோம், திருநெல்வேலி, சிவகாசி, தூத்துக்குடிக்கு வாங்கிட்டு போகிறாங்க. நம்ம ராமநாதபுரம் எல்லா பக்கமே வாங்குறாங்க சார். அது போக கேரளாக்குன்னு வந்து வாங்கிட்டு போகிறாங்க சார் வியாபாரியை. இப்போ பெங்களூர்லேருந்து வந்து கர்நாடகாவில் வந்து வாங்கிட்டு போகிறாங்க சார். அது போக நேரடியாக இந்த மக்களும் கொழு வைக்கிறவங்களும் வெளியூர்லேருந்து வந்து வாங்கிட்டு போகிறாங்க.
1: ஆமாம். இப்போ வந்து வெளியூர்களுக்கு அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்சல் மூலமாக அனுப்புவீங்களா இல்லை அவங்களே நேரடியாக வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்களா?
0: வியாபாரிங்க வந்து எப்பயுமே அவங்களே வண்டி கொண்டு வந்துடுவாங்க சார். அவங்களே வண்டி கொண்டு வந்து அவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்க மொத்தமாக பல்காக எடுக்கிறதுனால அவங்க ரெடிமேட் வண்டி கொண்டு வந்துடுவாங்க. கஸ்டமர்ஸ் தேவைக்கு சொந்தமாக யூஸ் பண்ணுறவங்க வந்து அவங்க காரில் வந்துடுறாங்க. அவங்க தேவையான பாக்ஸுகளை வாங்கி போமா போயிட்டு அவங்களே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க.
1: இப்போ வெளியூருக்கு அனுப்புறதுனா எப்படி அனுப்புவீங்க?
0: தனிப்பட்ட முறையில் வீடுகளுக்கு வந்து கேட்டாங்கன்னா நாங்கள் டிராவல்ஸில் நாங்கள் போட்டு வர்றோங்க சார். அவங்க அங்கே கலெக்ட் பண்ணிக்கிறாங்க சார், வாங்கிக்கிறாங்க.
1: ஆமாம். இப்போ இந்த கொலு பொம்மை அப்படின்னு சொல்லும்போது இந்த களிமண் பொம்மைகள் வந்து பார்சல் அனுப்பும்போது உடைவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இதை வந்து எப்படி பாதுகாப்பாக பேக் பண்ணி அனுப்புறீங்க?
0: அதில் நான் ஒரு பொம்மைக்கு இடையில வந்து நிறைய வைக்கோல் வச்சுருவாங்க சார். நாங்கள் அது பேப்பரில் நல்லா சுற்றிடுவோம். சுற்றி அட்டைப்பெட்டியில் வச்சு ஒரு பொம்மைக்கு இன்னொரு பொம்மைக்கும் ஒட்டாத அளவு நாங்கள் வைக்கோல் வச்சு வச்சுருவோம். வண்டியில் பஸ்ஸில் எவ்வளோ குழுங்கினாலும் அதில் ஒன்றுமே பொம்மை டேமேஜ் ஆகாதுங்க சார், உடையாது.
1: அதாவது சேதம் ஆகாத அளவுக்கு அதை வந்து நல்லா பேக் பண்ணி பார்சல் அனுப்பிடுவீங்க?
0: ஆமாங்க சார், நல்லா அது பேக்கிங் இங்கேருந்து பெங்களூருக்கு வெளிமாநிலத்துக்கு கூட போதுங்க சார். அது பேக்கிங் எதுவுமே ஆகாதுங்க சார், அந்த அளவுக்கு நாங்கள் பேக்கிங் பண்ணிடுவோம்.
1: சரிங்க சார். இப்போ நவராத்திரி டயத்தில் வந்து கொலு பொம்மைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம கொலு பொம்மை பார்க்கறதுக்கே நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அவங்க அடுக்கி வைக்கக்கூடிய அந்த பாங்கு, அதில் வந்து லைட் எல்லாம் போட்டு ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க. அந்த பொம்மைகளை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சில பொம்மைகள் வந்து தனித்தனியாக இருக்கும், சில பொம்மைகள் செட்டு செட்டாக வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த தசாவதார செட்டு அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. வேறு என்னென்ன செட்டு பொம்மைகள்லாம் நீங்கள் செய்கிறீங்க?
0: செட்டு பொம்மைகளில் வந்து தசாவதாரம், அஷ்டலட்சுமி இது மாதிரி செட்டுகள்லாம் செய்கிறோம். அதேமாரி மகாபாரதம், ராமாயணத்தில் உள்ள காட்சிகளை வந்து நாங்கள் செட்டுகளாக தயார் பண்ணுறோம். அதேமாதிரி இந்த ராவணன் தருபார் அப்படின்னா அந்த ஆஞ்சநேயர் வந்து ராவணரை சந்தித்து பேசுகிறார் அரசபையில், அதுமாதிரி செட்டுகள் தயார் பண்ணுறோம். ராமர் வில்ல உடைக்கிறது அந்த ஒரு காட்சியாக செய்கிறோம். ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறது, அதேமாரி கடவுத்துக்கஜன் செட்டு தயார் பண்ணுறோம். ராமர் பாலம் கட்டினார்ல அதுக்கு இந்த வானரங்கள்லாம் உதவி பண்ணது அந்த காட்சிகள்லாம் செய்கிறோம். அதே மாதிரி வாடிக்கையாளர்கள் கேட்கறதே நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். அதுபோக கல்யாண செட்டு, கல்யாண மனக்கோலத்தில் இருக்கிற மாதிரி மணமேடை, கல்யாணம் ஆகிறவங்க அந்த மாதிரி வாங்கி வைக்கிறாங்க. அதே மாதிரி வரவேற்பு நிகழ்ச்சி, அதையும் செட்டு பொம்மைகளாக செய்கிறோம். குழந்தைகளுக்கு பேர் சூட்டுதல் விழா இது மாதிரி நிகழ்ச்சிகள், வளைகாப்பு செட்டு, பெண்ணுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்துறது மாதிரி கேட்குறாங்க, அதையும் நாங்கள் செட்டு செஞ்சு கொடுக்குறோம், அது விரும்பி வாங்குறாங்க.
1: இப்போ புதுசு புதுசாக இந்த மாதிரி செட்டுக்கு ஆர்டர் கொடுக்கும்போது அதற்கான மோல்டெல்லாம் நீங்கள் எப்படி உருவாக்குவீங்க? உடனே உருவாக்கிடுவீங்களா? அதுக்கு எவ்வளோ நாள் டைம் ஆகும்?
0: பொதுவாக ஒரு ஒரடி சிலை செஞ்சு மோல்டாக ஊற்றுறதுக்கு வந்து ஒரு எப்படி ஒரு 3-4 நாள் ஆகும். அது உருவத்தை நம்ம கரெக்டாக செஞ்சு அது சில அழகாக வர்றதுக்கு 4 நாள் ஆயிரும். அப்புறம் மோல்டு ஊற்றுனோம்னா அந்த மோல்டுலேருந்து ஒரு நாளைக்கு அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி 20-30 பொம்மைகள் அப்படி தயார் பண்ணிக்கலாம். அந்த மோல்டை வச்சு 500 பீஸ் 600 பீஸ் போட்டோம்னா அப்புறம் கொஞ்சம் அதில் தேய்மானம் வரும், அது திருத்தி அதை சரி பண்ணிடுவோம்.
1: அதாவது ஒரு 500 பொம்மைகள் போட்டதுக்கு பிறகு அந்த மோல்டை வந்து கொஞ்சம் தேய்மானம் ஆச்சுன்னா அதை சரி பண்ணிடுவீங்க?
0: ஆமாம், அதை புதுசாக திருத்தி அதை சரி பண்ணிடுவோம்.

0: இப்போ செட்டு பொம்மைகள் சொல்லும்போது இந்த புராண செட்டுகள்லாம் சொன்னீங்க, அதே மாதிரி இந்த வளகாப்பு அன்றாட நிகழ்வுகள் இதை பற்றிலாம் சொன்னீங்க. இப்போ குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா மிருகங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும்.
1: ஆமாம் ஆமாம்,
0: அந்த மாதிரி மிருகங்கள் செட்டுலாம் செய்வீங்களா?
1: ஆமாம், பசு மாடு செய்கிறோம், அனிமல்ஸில் வந்து சிங்கம் புலி கரடி அதேமாரி இந்த கதைகள்லாம் கேட்குறாங்க. புராண கதைகளில் வந்து இந்த நம்ம சின்ன சின்ன கதைகள்லாம் கூட பொம்மைகளை கேட்குறாங்க சார். மனுநீதி சோழன் பசு வந்து கன்றுக்காக முறையிடுறது அந்த கதை. ஊரில் திருவிழா நடக்குங்கள்ல சார், கரகாட்டம் ஒயிலாட்டம் முளைப்பாரி ஊர்வலம் இது மாதிரி அன்றாட நடக்க நிகழ்ச்சிகளையும் செட்டுகளாக கேட்குறாங்க, அதுகளையும் தயார் பண்ணி கொடுக்குறோம். குழந்தைகளுக்கு இப்போ பிடிக்கிற மாதிரி இதுகளையும் கேட்குறாங்க. இப்போ கார்ட்டூனில் வர சிலைகள் டோரா புஜ்ஜி இது மாதிரி சிலைகளும் கேட்குறாங்க, அதுவும் கூட நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம்.
0: அதாவது குழந்தைகள் வந்து இந்த கார்ட்டூன் படங்களெல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி பொம்மைகளும் கேட்குறாங்களா?
1: ஆமாம், மோட்டா மோட்டு பட்லு இது மாதிரி சிலைகளும் கூட குழந்தைகள் கேட்குறாங்க. அவங்க பெற்றோரோட நவராத்திரி பொம்மைகள் வாங்க வரும்போது எங்களுக்கு இந்த மோட்டு பட்லு வாங்கி கொடுக்கணும், அதையும் வாங்கி குழுவில் வைக்கிறாங்க.
0: அதாவது பெரியவர்கள்லேருந்து சிறுவர்கள் வரைக்கும் குழந்தைகள் வரைக்கும் அவங்க என்னெல்லாம் கேட்குறாங்களோ அதற்கான மோண்டுகளை செஞ்சு அந்த பொம்மைகளை உருவாக்கி கொடுக்குறீங்க.
1: ஆமாம், அவங்க வாடிக்கையாளர்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரியும் அவங்க கேட்குறத நாங்கள் செஞ்சு கொடுக்குறோங்க சார்.
0: கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா குழந்தைகள் பார்த்த உடனே பொம்மையை பார்த்தோன்னே ஆசைப்படும்.
1: ஆமாம், கண்டிப்பாக
0: எனக்கு இந்த பொம்மை வேணும் எனக்கு அந்த பொம்மை வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்.
1: ஆமாம் ஆமாங்க சார்.
0: அப்படின்ற போது அந்த குழந்தைகளுக்கு தகுந்த மாதிரியும் நீங்கள் வந்து பொம்மைகள்.
1: ஆமாம், அவங்க இந்த குழுவில் வந்து அவங்களும் ஈடுபாட்டோடு இருப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்ச சிலைகளும் குழுவில் இருக்குன்னு நினைக்கிறதுனால நம்ம அவங்களுக்கு தகுந்த மாதிரி சிலைகளும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோங்க சார்.
0: இப்போது கைவினை பொருட்களுக்கெல்லாம் வந்து புவிசார் குறியீடு வந்து கொடுத்துக்கிட்டே வராங்க. இந்திய அரசாங்கத்திலேருந்து புவிசார் குறியீடுன்னு ஒன்று அறிவிச்சு கைவினைப் பொருட்களுக்கு வந்து ஒவ்வொரு பகுதியிலும் தயாரிக்கக்கூடிய பொருட்களுக்கு வந்து புவிசார் குறியீடு கொடுக்குறாங்க. அந்த வகையில் இப்போ உங்களுடைய களிமண் பொம்மைகளுக்கு புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கா?
1: ஆமாங்க சார், உள்ளாச்சேரி களிமண் பொம்மைகளுக்கு வந்து புவிசார் குறியீடு இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சிருக்கு. அது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. இது முத முத எங்கள் அப்பா அந்த பொம்மை தொழில உள்ளாச்சேரியில் ஆரம்பித்து களிமண் சிலைகள் வந்து செஞ்சு இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சு அது ஒரு புவிசார் குறியீடு கிடைச்சிருக்குன்றது எங்களுக்கு குடும்பத்துக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. உள்ளாச்சேரி களிமண் பொம்மைகள் தயார் பண்ணுறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல விற்பனை வாய்ப்புகளும் ஒரு தொழில் அங்கீகாரமும் கிடைச்சிருக்குங்க சார்.
0: அதாவது அந்த புவிசார் குறியீடு மூலமாக கூடுதலாக உங்களுக்கு ஒரு அங்கீகாரமும் விற்பனையும் அதிகமாக இருக்கு.
1: ஆமாம், கண்டிப்பாக.
0: சரி சார், இப்போ வந்து எல்லா தொழிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சவால்கள் இருக்கும், ஏதாவது ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து எல்லா தொழிலுமே இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரி சவால்கள்லாம் சந்திக்கிறீங்க, வேலையாட்கள் மூலமாகவோ இல்லை மார்க்கெட்டிங்லேயோ இல்லை உங்களுக்கு வந்து இந்த ரா மெட்டீரியல் வர்றதுலையோ எந்த மாதிரி சவால்கள்லாம் உங்களுக்கு வருது, நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க?
1: இந்த மண் கிடைக்கிறதுல ஒவ்வொரு நேரம் சிரமம் இருக்குங்க சார். அப்புறம் வந்து இந்த விலையேற்றம் கொஞ்சம் பெயிண்ட்டு மூலப்பொருள் விலையேற்றம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். தொழிலாளர்கள் கிடைக்கிறதுலையும் கொஞ்சம் திறமையான தொழிலாளர்கள் கிடைக்கிறதுலையும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அதுபோக எங்களுக்கு இந்த 3 மாதத்துக்கு மட்டும்தான் விற்பனை அதிகமாக இருக்கும். அப்புறம் புறமா நாங்கள் வந்து ஸ்டாக் வைக்கிற மாதிரி தான் இருக்கோம். அப்போ நாங்கள் வந்து முதலீடுகள் வந்து நாங்கள் கை காசு போட்டுக்கிட்டு தான் இருக்கணும், விற்பனை குறைவாக தான் இருக்கும். இந்த 3 மாதத்துக்கு மட்டும் விற்பனை அதிகமாக இருக்கும், அது கொஞ்சம் எங்கள் தொழிலில் கொஞ்சம் சிரமமாக தான் சார் இருக்கும்.
0: அதாவது அந்த சீசன் டயத்தில் மட்டும் கொஞ்சம் விற்பனை அதிகமாக இருக்கும்.
1: ஆமாம்,
0: மற்ற நேரங்களில் வந்து உங்களுக்கு விற்பனை வந்து குறைவாக தான் இருக்கும்.
1: ஆமாம் ஆமாங்க சார்.
0: அந்த நாட்கள்லையும் நீங்கள் வந்து ஈடுகட்டுற மாதிரி தொழிலை கொண்டு போகணும்.
1: ஆமாம், நாங்கள் தயார் பண்ணுறது எப்பவுமே தயார் பண்ணிக்கிட்டு இருப்போம், ஆனால் எங்களுக்கு விற்பனை அதிகமாக இருக்கும். அந்த 3 மாதம் தான் விற்பனை அதிகமாக இருக்கும்.
0: சரி, அதாவது முன்னாடியே தயார் பண்ணி ஸ்டாக் பண்ணி வச்சாலுமே அந்த வியாபாரங்கிறது வந்து அந்த 3 மாதங்களில் தான் அதிகமாக இருக்கும்.
1: ஆமாம், விநாயகர் சதுர்த்தி நவராத்திரி குழுவுக்கு தான் மக்கள் உரிமை பார்ப்பாங்க, வியாபாரிகளும் அப்போ தான் எடுத்துகிட்டு போய் வியாபாரம் பண்ணுவாங்க.
0: சரி சார், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சமாளித்து தான் இந்த தொழிலை செய்ய வேண்டியிருக்கு.
1: ஆ ஆமாங்க சார், நாங்கள் அது பாரம்பரியமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறனால நாங்கள் அதை சமாளித்து தான் சார் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
0: சரி, இப்போ எப்படி சார் போயிட்டுருக்கு இந்த பிஸ்னஸ்? கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளமாக பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க.
1: ஆமாம்,
0: ஆரம்ப காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரீங்க. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது, முன்னேற்றம் இருக்கா, எப்படி அதை பற்றி சொல்லுங்கள்.
1: கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க சார். எப்பயுமே மக்கள் மத்தியில் வந்து இந்த தொழிலுக்கு இப்போ நம்ம பாரம்பரியமான இந்த கலை தொழிலுக்கு நல்லா வரவேற்பு இருக்குங்க சார், மரியாதை இருக்குது. மக்கள் வந்து இந்த சாமி சிலைகளையும் மகான்களையும் விரும்பி வாங்குறாங்க. தலைவர்கள் சிலையும் அவங்களுக்கு பிடிச்சமான தலைவருங்க சிலைகளையும் விரும்பி வாங்கிட்டு போய் வைக்கிறாங்க. களிமண்ணில் தான் சிலைகள் வைக்கணுன்ற ஒரு ஐதீகமும் மக்கள் நினைக்கிறாங்க. இன்னொன்று சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பாகவும் இருக்குது. நாங்கள் வந்து அந்த களிமண் விநாயகர் சிலைகள்லாம் ஆற்றுல கொண்டே கரைச்சிட்றாங்க. விநாயகர் சிலைகள் நிறையா வாங்கிட்டு போவாங்க.

0: அது வந்து சுற்றுச்சூழலுக்கு வந்து பாதிப்பு கிடையாது, களிமண்ணில் தான் நாங்கள் தயார் பண்ணுறோம். அதேமாதிரி நவராத்திரி பொம்மைகளும் களிமண் சிலைகளை தான் வைக்கணும்னு பாரம்பரியமாக ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் மக்கள் வந்து அந்த களிமண் சிலைகளை என்றைக்குமே ஒரு ஆர்வமாக வாங்குறாங்க, அதை வந்து ஐதீகமாக பண்ணுறாங்க சார்.
1: தொழில் சிறப்பாக தான் போயிட்டுருக்கு.
0: தொழில் சிறப்பாக தான் சார் இருக்குது.
1: சரி, தொழில் ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்குன்னு சொன்னீங்க. இப்போ எந்த எல்லா தொழிலுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு வளர்ச்சி இருக்கும். இப்போ உங்களுடைய ப்ராடக்ட் இப்போ 100 பொம்மை செய்கிறீங்க அப்படின்னா அடுத்து நான் ஒரு 200 பொம்மை செய்யணும் இல்லை ஒரு 300 பொம்மை செய்யணும் அப்படின்னு ஒரு எதிர்காலத்தில் வந்து உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கும். எதிர்காலத்தில் இந்த தொழிலை எப்படி விரிவுபடுத்தணும்னு ஆசைப்பட்றீங்க?
0: இன்னும் புதிய புதிய சிலைகள் செஞ்சு இது வரைக்கும் வெளியில் வராத புராண சிலைகள் இது எல்லாம் செய்யணும்னு ஒரு ஆர்வம் இருக்குது. அதே மாதிரி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு ஒரு முயற்சியில் இருக்கான். வெளி மாநிலத்துகளுக்கு இப்போ ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கான். வெளிநாடுகளுக்கும் பண்ணலாம்னு ஒரு ஆர்வம் இருக்குது தொழிலில். இன்னும் மக்களுக்கு விரும்புகிற மாதிரி புது புது சிலைகளை செஞ்சு கொடுக்குறோன்றக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யும் போது உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம்ன்ற நம்பிக்கை இருக்குது.
1: சரி சார், அதாவது எதிர்காலத்தில் வந்து இன்னும் இந்த தொழிலை வந்து சிறப்பாக செய்கிறதுக்கு இந்த பொம்மைகளை வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க?
0: ஆமாம், இன்னும் விற்பனை வாய்ப்புகள் பாருங்கள், அவங்களும் வெளிநாட்டிலேருந்து கான்டாக்ட் பண்ணுறாங்க, அதுலேயும் பண்ணணும்னு எங்களுக்கு ஆர்வம் இருக்குது.
1: சரிங்க சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. இந்த கோலு பொம்மை இந்த தொழிலை வந்து ஆரம்பத்துலேருந்து நீங்கள் எப்படிலாம் செஞ்சுட்டு வரீங்க, அதே மாதிரி இந்த தொழிலுக்கு என்னென்ன மாதிரியான ரா மெட்டீரியல்லாம் தேவைப்படுது, அதை எப்படிலாம் நீங்கள் இப்போ எடுத்துகிட்டு வந்து அதை பக்குவப்படுத்தி இந்த பொம்மைகளை தயாரித்து அதே மாதிரி அதை எங்கெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணி எப்படிலாம் இந்த தொழிலை வந்து படிப்படியாக முன்னே கொண்டு வரீங்க அப்படிங்கிறத சொன்னீங்க. அதே மாதிரி இந்த களிமண் பொம்மைகளினால் வந்து சுற்றுச்சூழலுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் வராது அப்படிங்கிற தகவலும் சொன்னீங்க. அதே மாதிரி உங்களுடைய தொழிலை வந்து விரிவுபடுத்துறதுக்கு எதிர்காலத்தில் வெளிநாடுகளுக்கும் நாங்கள் வந்து ஏற்றுமதி பண்ணணும் இந்த பொம்மைகளை அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க. உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என ஆகாஷ்வாணி மதுரை வானொலி சார்பாக மனமார வாழ்த்துகிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களது அனுபவங்களை பகிர்வு செய்ததற்கு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: இந்த வாய்ப்பு கொடுத்த ஆகாஷ்வாணி மதுரை வானொலிக்கு மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்.
1: இன்றைய கைவினையின் கவிதை சிறப்பு நிகழ்ச்சியில் இதுவரை கொலு பொம்மைகள் தயாரிக்கும் தொழில் செய்து வரும் எஸ் சிவகுமார் அவர்கள் பங்கேற்ற நேர்முகம் கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது கைவினையின் கவிதை சிறப்பு நிகழ்ச்சி.
2: என்ன என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: தனியாவா ட்ரெயின்ல டெல்லி வரைக்கும் போற? பேசாம இங்கேயே இரு, அங்கெல்லாம் போய் நீ ஒன்னும் இன்டர்வியூ அட்டன் பண்ண வேணாம்.
1: மா புரியாம பேசாதீங்கம்மா, இது எவ்வளவு

0: முக்கியமான இன்டர்வியூன்னு உங்களுக்கு தெரியுமா? பா, நீங்களாச்சும் சொல்லுங்களேன்.
1: நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா, ஆனா ட்ரெயின்ல அதுவும் பொம்பளை பிள்ளைய தனியா?
2: என்ன என்ன இங்க டிபேட் நடந்துட்டு இருக்கு?
3: அது வந்துனே,
2: நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தாம இருந்தேன். ஏன் தங்கச்சி நீ இவ்வளவு பயப்படுற? நம்ம இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139 தெரியாதவனுக்கு இந்த ஒரே எண்ணில் பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ், ட்ரெயின் எங்க இருக்கு, டிக்கெட் ரிசர்வேஷன், நைட் நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துட்டா அதுக்கு அலாரம், சாப்பாடு, புகார் அப்படின்னு எல்லாத்தையும் இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால பயப்படாம நீ அனுப்பி வைமா. இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139, அதுவும் 12 மொழிகள்ல. மச்சான், யோசிக்காதீங்க, ரயில் பயணத்துல எல்லா வித பாதுகாப்பும் இப்ப நமக்கு கிடைச்சிருச்சு.
0: ரயில்வே ஹெல்ப்லைன் நம்பர் 139, உங்கள் ரயில் பயணங்கள் இனிமையாகட்டும்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: நேரம் 10:30. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். வலம் வர இருக்கிறது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல்ல ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ் தான் கேட்க போறோம். நிகழ்ச்சியில முதல் பாடலா ஜகமே தந்திரம் திரைப்படத்திலிருந்து சந்தோஷ் நாராயணன் இசையில தனுஷ் மற்றும் சந்தோஷ் நாராயணன் குரல்ல கேட்கலாம்.

0: நேரம் 10:34. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் ஒழித்து கொண்டிருக்கிறது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல்ல அடுத்த பாடலா தெரி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.
1: இதே வேலையா போச்சு.

நேரம் 10:39. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1869 kHz. ஒலித்துக் கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடலில் கிளாசிக்கான சாங்ஸ் தான் கேட்டுட்ருக்கோம். அடுத்த ஒரு பீட் சாங்காக தனி ஒருவன் திரைப்படத்திலிருந்து ஆதி இசையில் கரிஷ்மா ரவிச்சந்திரன் குரலில் கேட்கலாம்.

நேரம் 10:43. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இன்னசையான பாடல்களை எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம். அடுத்த பாடலாக ஐ திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான் இசையில் கேட்கலாம். இதோ

நேரம் 10:48. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் ஒழித்துட்டு இருக்கு எனக்கு பிடித்த பாடல். அடுத்த பாடலாக ஒரு கிளாசிக்கான சாங் வரப்போகுது. தாம்தம் திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஹாரிஸ் ஜெயராஜ், பென்னி தயாள் மற்றும் சைனோரா பிலிப் குரலில் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். எனக்கு பிடித்த பாடலில் கிளாசிக்கான சாங்ஸ் தான் கேட்டுட்ருக்கோம். அடுத்த பாடலாக வாரிசு திரைப்படத்திலிருந்து தமன் இசையில் அனிருத் மற்றும் ஜோனிதா காந்தி குரலில் கேட்கலாம்.

0: கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: பாப்பா, டிராபிக் சிக்னல் வரப்போகுதுப்பா, வேகமா போயிடுப்பா.
2: பொறுமா பைய போவோம்.
1: என்னப்பா நீ கோட்டுக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்திட்ட, இன்னும்

0: போய் நிறுத்தினாதானே சிக்னல் கிடைச்ச உடனே முன்னாடி ஓடிட முடியும். நம்ம
1: ஸ்டாப் லைனுக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்தினாதான் ரோடு கிராஸ் பண்ற எல்லாரும் பயமில்லாம சிப்ரா கிராசிங்ல ரோடு கிராஸ் பண்ண முடியுமா? இந்த கோட்டை தாண்டி நம்ம போக கூடாது.
0: ரோட்ல போறவங்களுக்கு பாதுகாப்பு, சரி அப்ப நமக்கு என்னப்பா பாதுகாப்பு?
1: டூ வீலர்ல போறோம்னா ஹெல்மெட் போடணும், கார் ஓட்டுனா சீட் பெல்ட் போடணும், வண்டி ஓட்டுறப்ப செல்போனை பேசக்கூடாது. நம்ம உயிரோட மதிப்பு ரோட்டுக்கு தெரியாதுமா? நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் தெரியும். சாலை விதிகளை மதிப்போம், சந்தோஷமாய் இருப்போம். பாதுகாப்பான பயணமே எல்லோருக்கும் நல்லது.
2: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி மதுரை. நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல இனி கேட்கலாம் மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில முதல் பாடலா நிமிர்ந்து நில் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.
3: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

நேரம் 11:07. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலா மெஹந்தி சர்க்கஸ் திரைப்படத்திலிருந்து ஷான் ரோல்டன் இசையில் பிரதீப் குமார் மற்றும் நித்யஸ்ரீ குரலில் கேட்கலாம்.

நேரம் 11:12. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். காற்றலையில் மிதந்து வானளவையில் கலந்து இன்னிசையான பாடல்களை மதுரை தெண்டல் நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம். அடுத்த பாடலா டெடி திரைப்படத்திலிருந்து இமான் இசையில் இமான் மற்றும் சித் ஸ்ரீராம் குரலில் கேட்கலாம்.

நேரம் 11:17. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடலில் மெலடி சாங்ஸ் தான் கேட்டுட்ருக்கோம். அடுத்த பாடலாக குக்கு திரைப்படத்திலிருந்து சந்தோஷ் நாராயணன் இசையில் கேட்கலாம்.

நேரம் 11:21. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் கேட்டுட்ருக்கோம் மதுரை தென்றல். அடுத்த பாடலா மதராசப்பட்டினம் திரைப்படத்திலிருந்து ஜிவி பிரகாஷ் இசையில் சைந்தவி மற்றும் சோனு நிகாம் குரலில் கேட்கலாம்.

நேரம் 11:28. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். அடுத்த பாடலா தாண்டவம் திரைப்படத்திலிருந்து ஜிவி பிரகாஷ் இசையில ஹரிச்சரன் மற்றும் வந்தனா ஸ்ரீனிவாஸ் குரல்ல கேட்கலாம்.

நேரம் 11:34. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1869 கிலோஹர்ட்ஸ் கேட்டுட்டு இருக்கோம். மதுரத்தென்றல் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் இனிசையான பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம். சேதுபதி திரைப்படத்திலிருந்து சித்ரா மற்றும் ஸ்ரீராம் பார்த்தசாரதி குரலில் கேட்கலாம். பாடலை கேட்டவுடன் விளம்பரம்.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் ஒழிச்சிட்டு இருக்கு மதுரை தென்றல் நிகழ்ச்சியில. அடுத்த பாடலா சைக்கோ திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில சித் ஸ்ரீராம் குரல்ல கேட்கலாம்.

நேரம் 11:45. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹர்ட்ஸ் கேட்டுட்ருக்கோம். மதுரை தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக மைனா திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

நேரம் 11:50. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1869 கிலோஹெர்ட்ஸ். இனிமையான பாடல்களை மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம். அடுத்த பாடலா சில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

நேரம் 11:56. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 kHz. இதுவரை கேட்டது மதுரை தென்றல். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக காத்து வாக்கில் 2 காதல் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

இதுவரை மதுரை தென்றல் கேட்டீர்கள். இனி தொடர்வது நிகழ்ச்சியும் நேரமும். இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:10 இசை மேடை, 12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், 1:10 எண்ணுயிர் தோழி, தாய்ப்பால் விழிப்புணர்வு குறித்து மகளிர் நல மருத்துவர் டாக்டர் ஜெயஸ்ரீ அவர்களுடன் நேர்முகம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம், 1:55 பாரதியார் பாடல், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். இரண்டு 15 மதுரை தென்றல், 2:40 ஹிந்தி மொழி பாடம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். கற்றுக் கொடுப்பவர் ஆசிரியர் நீலாவதி மெகானி அவர்கள், கற்றுக்கொள்பவர் பிரியம் பிரதீக்ஷா ஜா அவர்கள். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 3:00 பகல் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மாலை 5:27 மணிக்கு குரல் அமுதம், 5:30 மதுரை தென்றல், 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், 6:10 ஒரு பட பாடல்கள் அடுத்த வாரிசு திரைப்படத்திலிருந்து கேட்கலாம், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு மதுரை தென்றல், 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் எழுதியவர் என் முருகேசன் அவர்கள், 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 7:25 பண்ணை செய்தி, நெல்லில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை தகவல்கள் வழங்குகிறார் மதுரை வேளாண்மை கல்லூரியின் பூச்சியியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் பி ஆனந்தி அவர்கள், 7:30 மண்ணும் மணியும் ஒருங்கிணைந்த பண்ணையும் குறித்து மதுரை பாலமேடு கோணாம்பட்டி விவசாயி ராமநாதன் என்ற செந்தில் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம், 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். அச்சாணி இயந்திர உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் எம் பாஸ்கரன் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள், 8:15 பாராளுமன்றத்தின் நடவடிக்கைகள் சென்னை டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், 8:30 மதுரை தென்றல், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 9:30 ஸ்ரீ ராகவேந்திரா சரித்திரம் இசை பேருரை வழங்குபவர் கல்யாணபுரம் ஆர் வீரராகவன் அவர்கள், 10 மணிக்கு பாராளுமன்ற கேள்வி நேர நிகழ்வுகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், 11:10 ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாராத்தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: நேரம் 12:11.
5: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் அனாகிதா ரவீந்திரன் மற்றும் அபூர்வா ரவீந்திரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஸ்ரீ காமகோடி பீட என தொடங்கும் மைசூர் சதாசிவராவ் சாகித்யம் சாவேரி ராகம்.

0: இதுவரை அனாகிதா ரவீந்திரன் மற்றும் அபூர்வா ரவீந்திரன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள்.
1: தொடர்வது தமிழ் செய்திகள், சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

0: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. பீகார், மத்திய பிரதேசம், குஜராத்தில் நடைபெற்ற 3 சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன. விடுதலைப் போராட்ட வரலாற்றில் வீரமும் தேசப்பற்றும் நிறைந்த அழியா பெயராக விளங்கியவர் மாவீரன் தீரன் சின்னமலை என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஜப்பான் எண்ணின் பண மதிப்பிழப்பை சரி செய்யும் வகையிலான நடவடிக்கைகளை ஜப்பானும் அமெரிக்காவும் மேற்கொண்டுள்ளன. இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு பதிலாக அகிப் நபி இந்திய அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மாநிலங்களவை இன்று கூடியதும் அவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற இந்திய விளையாட்டு வீரர்களை பாராட்டினார். இப்போட்டியில் இந்தியா 39 பதக்கங்கள் வென்று 4வது இடத்தை பிடித்துள்ளது பெருமைக்குரியது என்று தெரிவித்தார். நாட்டின் பாரா விளையாட்டு வீரர்கள் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் 3 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கம் உட்பட 7 பதக்கங்களை வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார். இந்த விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற விளையாட்டு வீரர்கள் நாட்டின் இளைஞர்களுக்கு உத்வேகம் அளிப்பவர்களாக உள்ளனர் என்று பாராட்டினார். பின்னர் எதிர்க்கட்சியினர் நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா காமன்வெல்த் போட்டியில் பதக்கங்களை வென்ற இந்திய விளையாட்டு வீரர்களுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். அடுத்த காமன்வெல்த் போட்டிகள் வரும் 2030 ஆண்டு குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற உள்ளதாக அவர் தெரிவித்தார். பின்னர் கேள்வி நேரத்தை தொடங்க முயன்றபோது எதிர்க்கட்சியினர் நீட் போராட்டத்தில் காவல்துறையினர் மாணவர்கள் மீது எடுத்த நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்து அமளியில் ஈடுபட்டனர். அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. காமன்வெல்த் போட்டியில் பதக்கங்களை வென்ற இந்திய விளையாட்டு வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய விளையாட்டு வீரர்கள் 13 தங்கப்பதக்கங்களை வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். இதில் வீராங்கனைகள் 8 பேர் தங்கம் வென்றது பெருமை அளிப்பதாக உள்ளது என்றார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியா 13 தங்கம் உட்பட 39 பதக்கங்களை வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். நமது விளையாட்டு வீரர்களின் திறன் மற்றும் அர்ப்பணிப்பை அவர் பாராட்டினார். விளையாட்டு வீரர்களின் சாதனை இளைஞர்களுக்கு ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் தெரிவித்தார். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடந்த காமன்வெல்த் போட்டியில் 30 பதக்கங்களை வென்ற இந்தியா தற்போது 39 பதக்கங்கள் வென்றதை சுட்டிக்காட்டினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு விளையாட்டுத்துறைக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக கூறினார். வரும் 2030 ஆண்டில் இந்தியாவில் காமன்வெல்த் போட்டிகள் நடத்துவதற்கு தயாராக உள்ளதாக அவர் கூறினார். பீகாரின் பங்கிப்பூர், மத்திய பிரதேசத்தின் தாட்டியா, குஜராத்தின் மஞ்சள்பூர் ஆகிய சட்டப்பேரவைத் தொகுதிகளில் கடந்த மாதம் 30 தேதி நடைபெற்ற இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தற்போது நடைபெற்று வருகிறது. மஞ்சள்பூரில் பிஜேபியின் திரு சத்யேந்திர பாய் பட்டேல் முன்னிலை வகிக்கிறார். தாட்டியா தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் கான்ஷியாம் சிங்கும் பங்கிப்பூரில் ஜன் சுராஜ் கட்சியின் பிரசாந்த் கிஷோரும் முன்னிலையில் உள்ளனர். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நமது விடுதலைப் போராட்ட வரலாற்றில் வீரமும் தியாகமும் தேசப்பற்றும் நிறைந்த அழியா பேராக விளங்கிய மாவீரர் தீரன் சின்னமலை என்று கூறியுள்ளார். ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்தை எதிர்த்து தாய் நாட்டின் சுதந்திரத்திற்காக தமது இன்னுயிரை அர்ப்பணித்தார் என்று அவர் தெரிவித்தார். தீரன் சின்னமலையின் வீரமும் தியாகமும் வருங்கால தலைமுறைகளுக்கு தேசப்பற்றியும் துணிவையும் ஊட்டும் என்று டாக்டர் எல் முருகன் கூறினார். பஞ்சாபில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மூலம் அனைத்து விண்ணப்பங்களும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அனிந்திதா மித்ரா தெரிவித்துள்ளார். சண்டிகரில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பஞ்சாபில் வரைவு வாக்காளர் பட்டியல் வரும் 13 தேதி வெளியிடப்படும் என்று கூறினார். வரும் 13 தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 12 தேதி வரை இது தொடர்பாக புகார்கள் அளிக்கலாம் என்று அவர் தெரிவித்தார். ஆகஸ்ட் 8 தேதி வரை புகார்கள் மீதான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். பஞ்சாபில் இறுதி வாக்காளர் பட்டியல் அக்டோபர் 12 தேதி வெளியிடப்படும் என்று அனந்திதா மித்ரா கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார

0: சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தேசிய உறுப்பு தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் ஜுக் ஜியோ இயக்கத்தை தொடக்கி வைத்தார். இந்த இயக்கம் மூலம் உறுப்பு தானம் செய்வோரையும் அவரது குடும்பத்தினரையும் ஆதரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் உறுப்பு தானத்திற்கான இ பிரத்யார்போன் இணையதளத்தை அவர் தொடங்கி வைத்தார். நாடு முழுவதும் உறுப்பு தானம் தொடர்பான தகவல்களை ஒருங்கிணைக்க இந்த இணையதளம் வழிவகை செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் பத்தனம்திட்டா, இடுக்கி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பத்தனம்திட்டா மற்றும் இடுக்கி மாவட்டங்களில் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பம்பை மற்றும் மணிமலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ராணியில் வீடுகள் மற்றும் வணிக வளாகங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. ஏராளமான மக்கள் பாதுகாப்பான இடங்களில் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். அரண்முலா, கொழஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெள்ளத்தால் சாலைகள் சேதமடைந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையால் அச்சங்கோவில் ஆறு நிரம்பி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கேரளம் தமிழகத்தை இணைக்கும் நேரியமங்கலம் அடிமாலி சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. கோவா மாநிலத்திற்கு மத்திய அரசு வரி பகிர்வாக 398 கோடி ரூபாய் வழங்கியுள்ளதாக முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் தெரிவித்துள்ளார். பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்த இந்த நிதி பயன்படும் என்று அவர் கூறியுள்ளார். கடந்த மாதத்தில் கோவாவின் சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் 622 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. கடந்த வருடம் ஜூலை மாதம் 584 கோடி ரூபாய் சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது 7% வளர்ச்சியடைந்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருவதால் கர்நாடக மாநிலத்தில் உள்ள கபினி உள்ளிட்ட அணைகள் நிரம்பி வருகின்றன. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவும் அதிகரித்துள்ளது. கிருஷ்ணராஜசாகர் அணை முழு கொள்ளளவை எட்டக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உபரி நீர் அங்கிருந்தும் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களில் மழை அதிகரித்துள்ளது. குறிப்பாக கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 48 மணி நேரத்தில் கடலோர தமிழகத்தின் சில மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பின் பேரில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு போதைப்பொருள் இல்லாத இளைஞர்கள் இயக்கம் நாடு முழுவதும் செயல்பட்டு வருகிறது. தருமபுரி மாவட்டத்தில் இளைஞர்கள் போதைப் பொருட்களை ஒழிக்க ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் மை பாரத் மாவட்ட அலுவலர் திரு சிவசண்முகம் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: இளைஞர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா படிப்பு பிளஸ் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறாங்காட்டி அவங்களுக்கு போதை பழக்கத்துக்கு போற மாதிரி வந்துட்டு நேரம் இருக்கிறது இல்லை. அதனாலதான் மை பாரத் மூலியமா என்ன பண்றோம்னா இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றோம். பொதுவா வந்துட்டு பேரண்ட்ஸுக்கு சுற்றி இருக்கிற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எப்படி வந்துட்டு சின்ன பசங்களை வந்துட்டு கரெக்டான திசையில வழி நடத்தி இந்தியாவை வந்துட்டு வல்லரசு நாடாக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதோட குறிக்கோள். நம்மளுடைய பிரதமர் மோடி அவங்க 2047 வந்துட்டு இந்தியா வந்துட்டு வல்லரசு நாடா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி ஏற்றிருக்கிறாரு. அதற்கு பார்த்தீங்கன்னா இளைஞர்களோட சப்போர்ட் வந்துட்டு ரொம்ப முக்கியம். இளைஞர்கள் இல்லாமல் எந்த நாடுமே வந்துட்டு முன்னேறாது. அதனால இளைஞர்களை வந்துட்டு கரெக்டான பாதையில் வழி நடத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து போதை கலாச்சாரம் இருக்கக்கூடாது.
1: ஜப்பான் எண்ணின் பணமதிப்பிழப்பை சரி செய்யும் வகையிலான நடவடிக்கைகளை ஜப்பானும் அமெரிக்காவும் மேற்கொண்டுள்ளன. இது தொடர்பாக ஜப்பான் நிதியமைச்சர் கட்டாயாமா சசுகி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 40 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு எண்ணின் மதிப்பு சரிந்துள்ளதாக கூறினார். இதனை சரி செய்ய அமெரிக்காவும் ஜப்பானும் கூடுதல் எண் வாங்கி அதன் மதிப்பை கூட்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் ஜஸ்பிரித் பும்ராவுக்கு பதிலாக அக்யூப் நபி இந்திய அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். காயம் காரணமாக பும்ராவிற்கு பதிலாக ஜம்மு காஷ்மீர் வேகப்பந்து வீச்சாளர் அக்யூப் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கல்லையில் வரும் 15ஆம் தேதியும், இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் போட்டி கொழும்பில் வரும் 23ஆம் தேதியும் தொடங்க உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. பீகார், மத்திய பிரதேசம், குஜராத்தில் நடைபெற்ற 3 சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன. விடுதலைப் போராட்ட வரலாற்றில் வீரமும் தேசப்பற்றும் நிறைந்த அழியா பேராக விளங்கியவர் மாவீரன் தீரன் சின்னமலை என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஜப்பான் எண்ணின் பண மதிப்பிழப்பை சரி செய்யும் வகையிலான நடவடிக்கைகளை ஜப்பானும் அமெரிக்காவும் மேற்கொண்டுள்ளன. இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட்

0: போட்டித் தொடரில் ஜஸ்பிரித் பும்ராவுக்கு பதிலாக அகிப் நபி இந்திய அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், பலத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் இன்று பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், பலத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகளில் வீசக்கூடும். இவ்வானிலை இம்மாதம் 7ஆம் தேதி வரை தொடரக்கூடும். காற்றின் வேகம் சற்றே குறைந்து 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், பலத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் கேரள கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு இங்கெல்லாம் சில இடங்களில் வீசும் வாய்ப்புண்டு. மேலும் தென்மேற்கு வங்கக் கடற்பரப்பு, அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பிலும் காற்று இதே வேகத்தில் வீசக்கூடும். இவ்வானிலை இம்மாதம் 7ஆம் தேதி வரை தொடரும் வாய்ப்புண்டு. இக்கடற்பரப்புகளுக்கும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். 6ஆம் தேதியன்றும் 7ஆம் தேதியன்றும் தெற்கு வங்கக் கடற்பரப்பு மற்றும் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பிலும் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், பலத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை. சென்னையில் பாலவாக்கம் முதல் லட்சுமிபுரம் ஓடைக்குப்பம் வரை அலைகளின் வேகம் நாளை அதிகாலை 4 மணி வரை வினாடிக்கு 1 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். காஞ்சிபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் ஆலம்பரக்குப்பம் முதல் சின்ன நீலாங்கரை வரை 0.9 முதல் 1.1 மீட்டராக இருக்கக்கூடும். கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளில் நீரோடி முதல் ஆரோக்கியபுரம் வரை நாளை நள்ளிரவு 12 மணி வரை அலைகளின் வேகம் 1.6 முதல் 2.1 மீட்டராக இருக்கக்கூடும். ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் ரோஜ்மா நகர் முதல் தீர்த்தாண்டநத்தம் வரை அலைகளின் உயரம் 17 முதல் 18 வினாடிகளுக்குள் 0.9 முதல் 1 மீட்டராக இருக்கும் வாய்ப்புண்டு. திருவள்ளூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் நாளை இரவு 7 மணி வரை வினாடிக்கு 1.2 முதல் 1.5 மீட்டராக இருக்கக்கூடும். திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிகளில் நாளை இரவு 11:30 வரை 16 முதல் 18 வினாடிகளுக்குள் அலைகள் 1.3 முதல் 1.6 மீட்டராக உயரக்கூடும். தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் நாளை இரவு 11:30 வரை பெரியதலை முதல் வெம்பார் வரை அலைகளின் உயரம் 18 முதல் 19 வினாடிகளுக்குள் 1 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். ஆந்திரப்பிரதேசத்தில் கிழக்கு கோதாவரி கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் 1.4 முதல் 1.8 மீட்டராக இருக்கக்கூடும். குண்டூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் 0.9 முதல் 1.5 மீட்டராக இருக்கக்கூடும். கிருஷ்ணா மாவட்ட கடலோர பகுதிகளில் நாளை இரவு 7 மணி வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.4 முதல் 1.8 மீட்டராக இருக்கக்கூடும். மேற்கு கோதாவரி கடலோர பகுதிகளில் நாளை இரவு 7 மணி வரை வினாடிக்கு அலைகளின் வேகம் 1.4 முதல் 1.7 மீட்டராக இருக்கக்கூடும். நெல்லூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் 1.4 முதல் 1.7 மீட்டராக இருக்கக்கூடும். லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் அலைகளின் வேகம் வினாடிக்கு 3 முதல் 3.6 மீட்டராக இருக்கும் வாய்ப்புண்டு. கர்நாடக மாவட்ட கடலோர பகுதிகளில் மஜலி முதல் பத்கல் வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 3 முதல் 3.7 மீட்டராக இருக்கக்கூடும். மீண்டும் வானிலை அறிக்கை 2:55. மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். எம்எல் ஸ்ரீகாந்த் குழுவினர் பாடியுள்ள பாடல் முதலில். இயற்றியவர் சுத்த சத்வானந்தா. இசை டி கே ஜெயராமன்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1 மணி.
2: பத்து லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா?
3: ஓலி ஆஃபர்ஸ் இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
4: RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: உங்க உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
2: காலமெல்லாம் இதயம் தொட்ட இதய மெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 KHz. கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 KHz நிகழ்ச்சிகள்
3: தொடர்வது. ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.
4: This is Akashvani, the news read by Valsa Williams. Both houses of parliament have been adjourned till 2 p.m. amid opposition ruckus over several issues, including alleged police action during students' protests over the NEET issue. When the Lok Sabha met after the first adjournment at 12 noon, Minister of Statistics and Program Implementation Rao Inderjeet Singh introduced the Indian Statistical Institute Bill 2026. The bill seeks to provide for a comprehensive statutory framework to the Indian

0: இயற்கை தந்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் எதுன்னு கேட்டா சந்தேகமே இல்லாதது அது தாய்ப்பால் தான். ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் முதல் வாரத்தை நாம உலக தாய்ப்பால் விழிப்புணர்வு வாரமா, அதாவது வேர்ல்ட் பிரஸ்ட் ஃபீடிங் அவேர்னஸ் வீக்கா கொண்டாடுறோம். அதை பத்தி தான் இன்னைக்கு நாம விரிவா அன்பா பேச போறோம். தாய்ப்பால் அப்படிங்கிறது வெறும் உணவு மட்டும் இல்லைங்க, அது குழந்தையோட முதல் தடுப்பூசி. வணக்கம் நேயர்களே, உலக தாய்ப்பால் விழிப்புணர்வு வாரத்தை முன்னிட்டு இன்னைக்கு நாம தாய்ப்பாலின் முக்கியத்துவம் மற்றும் தாய்மார்களுக்கான வழிகாட்டுதல்கள் பற்றி தெளிவா நம்ம கூட பேசுறதுக்காக மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜெயஸ்ரீ அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் டாக்டர், நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
1: வணக்கம்
0: மேம். குழந்தை பிறந்து எவ்வளவு நேரத்துல வந்து குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கணும்?
1: இது நல்ல க்வெஸ்சன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா குழந்தை டெலிவரி ஆகும், நெக்ஸ்ட் வந்து நஞ்சுக்கொடி டெலிவரி ஆகும். அந்த மொமெண்ட் அந்த பிளாசண்டா செப்பரேட் ஆயிரும் பாருங்க, இந்த கர்ப்பப்பையினுடைய செவத்துல இருந்து நஞ்சுக்கொடி பிரியும் பாருங்க, அடுத்த செகண்ட் அந்த பால் சுரக்கிற ஹார்மோன் ரெடி ஆயிடும் அதோட வேலையை செய்யறதுக்கு. அப்பயே பாத்தீங்கன்னா மதருக்கு வந்து அந்த வாட்டரி அந்த கொலஸ்ட்ரம்னு சொல்லக்கூடிய அந்த சீம்பால் சுரக்க ஆரம்பிச்சிடும். அதனால ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள் அதுதான் நம்ம சொல்றது. அது எதனால நாங்க இன்னொன்னு சொல்லுவோம் அப்படின்னா, மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நாங்க பாப்பா பிறந்ததுமே அழகா கத்திக்கிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷா நல்லா விக்ரஸா இருக்க எல்லா பேபிஸையுமே மோஸ்ட்லி உடனே வந்து மதர் கிட்ட ஃபீட் பண்ண விட்டுருங்கன்னு சொல்லிடுவோம். அப்புறமா நீங்க மத்ததெல்லாம் பண்ணுங்க, பேபிக்கு முதல்ல ஃபீட் பண்ண வைங்கன்னு சொல்லுவோம். எதனாலன்னா அந்த பேபி சக் பண்ணி அந்த தாய்ப்பால் சுரக்கிறப்ப ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகும் பிரெயின்ல, அது வந்து கர்ப்பப்பையை நல்லா சுருங்க வைக்கும், ஸோ தட் பிளீடிங் கம்மியாகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மதருடைய கவனம் ஃபுல்லாக அதில் இருக்கும். கீழே நாங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிட்டு இருக்கிறது என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு அது ஒன்றுமே தெரியாது, கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக பேபி மேலே தான் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்காக நாங்கள் பறந்ததுமே பாப்பாவை வந்து உடனே ஃபீட் பண்ண வச்சுருவோம், ப்ளஸ் பாலும் அதான் சுரக்கும். அது அந்த செகண்ட் அந்த நஞ்சுக்கொடி அந்த செவத்துலேருந்து பிரியும், அடுத்த செகண்ட் ப்ரெஸ் ஃபீட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும்.
0: இப்போ கொலஸ்ட்ரம் சொல்கிற சீம்பாலில் எந்த மாதிரியான ஊட்டச்சத்து இருக்குது மேம்?
1: ஆக்சுவலாக பாலில் தாய்ப்பாலில் இருக்கக்கூடிய சத்தை விட அதிகமான முக்கியமாக ஆன்டிபயோட்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம், இம்யூனோ குளோபுலின்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த குழந்தைக்கு வந்து இப்போ அது வரைக்கும் அந்த குடலில் வந்து எந்த விதமான உணவுப் பொருளும் போனது கிடையாது, ஒன்லி பனிக்குட நீர் தான் சுற்றிட்டு இருந்திருக்கோம் அந்த குடலில். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டைம் உள்ளே போகுது அப்படின்னா அதுக்கு என்னென்ன தேவை? இப்போ ஒரு தோசைக்கல்லே நம்ம ஃபஸ்ட்டு தோசை போடுறதுக்கு முன்னாடி கடலில் வாங்கிட்டு வந்தது என்ன பண்ணுறோம், அதை கழுவிட்டு அதில் எண்ணெயை ஊற்றி நல்லா சீசன் பண்ணிட்டு சீசனிங்னு பண்ணுவோம். அதில் எழுதியிருக்கோம் கொஞ்சம் எண்ணெய் வச்சு இது பண்ணுங்கள் அப்போ தான் தோசை வர்றோம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் அந்த குடல் வந்து வாயிலேருந்து இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலையும் எதுவுமே அதுக்கு பாலோ எதுவுமே அதுக்கு பழக்கம் கிடையாது. எவ்ரிதிங் இஸ் நியூ நவ். ஏன்னா குடல் இது வரைக்கும் அப்சார்ப்ஷன் எந்த வேலையுமே செஞ்சுருக்காது. ஸோ அந்த பாலில் வந்து அதை சீசன் பண்ணுறதுக்கு தேவையானதெல்லாம் அந்த கொலஸ்ட்ரத்தில் இருக்கும். அதிகப்படியான அந்த கொழுப்பு சத்து லாக்டோஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும்தான் அதில் கம்மியாக இருக்கும். மற்ற எல்லாமே தாய்ப்பாலில் இருக்கிற எல்லாருக்கும் அதை விட அதிகமாக இருக்கிறது என்னென்னா அந்த எதிர்ப்பு சக்தி இம்யூனோ குளோபுலின்ஸ். ஃபஸ்ட்டு போய் அப்படியே குடல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அந்த குடல் ஃபுல்லாக ஒரு லைனிங் மாதிரி பண்ணிடும். அடுத்து என்ன உள்ளே போனாலும் அதுலேருந்து எந்த விதமான இன்ஃபெக்ஷனும் வராது பேபிக்கு.
0: மேம், குழந்தை பிறந்து முதல் 6 மாதம் வரை குழந்தைக்கு தாய்ப்பால் தான் முக்கியம்னு சொல்கிறாங்க. குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டும் போதுமா இல்லை கூட பவுடர் மில்க்கும் கொடுக்கலாமா?
1: இது வந்து டிபெண்ட்ஸ். ஓகேயா? ஆனால் உலக சுகாதார நிறுவனம் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா முதல் 6 மாதங்களுக்கு குழந்தைக்கு வேறு எதுவுமே தேவையில்லை, வெறும் தாய்ப்பாலே போதும் அப்படின்றது தான் உலக சுகாதார நிறுவனம் சொல்கிறது. பட் டிபெண்ட்ஸ், சில பேபி பார்த்தீங்கன்னா அந்த 100 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேபிஸ் பயங்கர ஆக்டிவ் ஆகிடும், அதுக்கு பத்தவே பத்தாது. அது எப்படி தெரிஞ்சிக்கலாம்னா உங்கள் கையில் இருக்கிறது எல்லாத்தையும் அதுவே பிடிங்கி வாயில் வச்சுக்கும், பசிக்கு அதுக்கு பசி ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிபெண்ட்ஸ், ஒரு சில பேபிஸ்க்கு ரொம்ப ஹங்கர் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நாங்கள் வந்து டாப் ஃபீட் அதுக்கு மேலே பவுடர் மில்க், ஐ மீன் இந்த பசும்பால் வந்து எப்பயுமே 1 வயசு வரையும் மாட்டுப்பால் வந்து நம்ம கொடுக்கக்கூடாது குழந்தைக்கு. 1 வயசுக்கு அப்புறம்தான் மாட்டுப்பால், ஏன்னா அது வந்து அனிமல் ப்ரோட்டீன், அது ஃபாரின் ப்ரோட்டீன், அது வந்து சேராது. இப்போ சப்போஸ் மதருக்கு வந்து டெலிவரிக்கு அப்புறம் கொஞ்சம் சிக்காக இருக்காங்க, 2-3 டேஸ் ஆகுது அவங்களுக்கு ரெக்கவரி ஆகிறதுக்கு, ஒரு டிஃபிகல்ட்டான டெலிவரினா உடனே அவங்க ரெடி ஆக மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டயத்தில் நம்ம வந்து டாப் ஃபீட்னு சொல்கிறது, அதாவது தாய்ப்பாலை ஒத்து இருக்கக்கூடிய பவுடர், அந்த பவுடர் மில்க்கை நம்ம வந்து கொடுக்கலாம். ஒரு எமர்ஜென்சிக்கும் வச்சுக்கலாம், ஒரு அவசரத்துக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு அவங்களுக்கு கொடுக்க முடியல, இல்லை ஏதோ ஒரு ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னா அன்னைக்கு மட்டும் கொடுக்கறதுக்கு கூட டாப் ஃபீட் கொடுக்கலாம். பட் அதே ஒரு பழக்கமாக வந்து ஆகிடக்கூடாது, டாப் ஃபீட் கொடுக்கட்டும் மதர் ஃபீட் வேணான்றது ஆகிடக்கூடாது. ஸோ எமர்ஜென்சிக்கு வச்சுக்கலாம். ஒரு சில பேபிஸ் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கும், எனர்ஜி அதிகமாக தேவைப்படும், அந்த பேபிஸ்க்கு பார்த்திங்கன்னா 4 மந்த்ஸ்க்கு அப்புறமுமே தேவைப்பட்டால் நம்ம வந்து டாப் ஃபீடும் கொடுக்கலாம். இன்னொன்று நான் எல்லா நியூ மதர்ஸ்க்கும் இல்லை அவங்க அம்மா கூட இருக்கவங்க யாருக்கும் என்ன சொல்லணும்னு நினைப்பேன்னா, சப்போஸ் நீங்கள் டாப் ஃபீட் கொடுக்குறீங்க பவுடர் மில்க் கொடுக்குறீங்கன்னா தயவுசெய்து பாட்டிலில் கொடுக்காதீங்க. ஏன்னா பாட்டில்

0: பவுலில் வந்து குடிக்கிறதும் இந்த மதர்கிட்ட ஃபீட் பண்ணி குடிக்கிறதும் ரெண்டு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். பேபிக்கு வந்து அதுலேருந்து ஈஸியாக இதில் சுவிச் ஆக முடியாது மதர் ஃபீட் எடுக்கிறதுக்கு. அதனால் நீங்கள் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக நீங்கள் பாட்டிலில் கொடுத்துட்டீங்கன்னா பாட்டிலில் சக் பண்ணவே வேணாம், பேபி வாயில் வச்சாலே அப்படியே கிராவிட்டியில் அப்படியே ஊற்றும். அது அது பிடிச்சிருச்சு அதுக்கு அப்படின்னா மதர்கிட்டக்க சக் பண்ணி குடிக்காது, அது வேலை அது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, இனிஷியலாக ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது, நம்ம ஃபஸ்ட்டு டாப் ஃபீட் கொடுக்குறோம், பவுடர் மில்க் கொடுக்குறோம்னா யூஸ்வலாக நம்ம வந்து சிரிஞ்சு வச்சு கொடுக்க சொல்லி கொடுப்போம், இல்லைனா அந்த ட்ராப்ஸ் எல்லாம் இருக்குல்ல பாரஸ்டமால் ட்ராப்ஸ் அதுக்கெல்லாம் ஒரு ஃபில்லர், அதை வச்சு கொடுக்கறதுக்கு சொல்லி கொடுப்போம். அப்படி இல்லைனா பாலாடை, பாலாடை வச்சு லைட்டாக அந்த நாக்குக்கடியில் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுனீங்கன்னா அழகாக பண்ணி அதுவே குடிச்சிக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இனிஷியலாக வந்து கொடுக்கணும். பாட்டில் மட்டும் ஆஃப்டர் 3 மந்த்ஸ் அப்புறம் தான் பாட்டில், அது வரைக்கும் பாட்டில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது.
1: ஒரு நாளைக்கு பிறந்த குழந்தைக்கு எத்தனை தடவை தாய்ப்பால் கொடுக்கலாம் மேம்?
0: யூஸ்வலாக நியூ பார்ன் 2 ஹவர்ஸ், 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம தாய்ப்பால் கொடுக்கணும். கொஞ்சம் பேபி பெருசானது அதுவே அழ ஆரம்பிச்சிடும், ஒரு யூரின் போச்சு அப்படின்னா இம்மிடியட்டாக அதுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும், உடனே அது ஃபீடிங் ஆன் டிமாண்ட்னு சொல்லுவோம். த மொமெண்ட் பேபி அழுகுதுன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பாலுக்கு தான் அழும், அதை தவிரையும் மற்றதுக்கும் அழுன்னு வச்சுக்கோங்க. பட் மெயின்லி பேபி அழுகுது அப்படின்னா இம்மிடியட்டாக ஃபீட் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் அது ஒரு குயிக்கான ஒரு 1 ஹவர்லேயே கூட அதுக்கு பசி எடுக்கலாம், ஒரு யூரின் போயிடுச்சு மோஷம் போயிடுச்சுன்னா உடனே பசிக்க ஆரம்பிச்சிடும். சம்டைம்ஸ் நல்லா தூங்குதுன்னா ஒரு 3 ஹவர்ஸ் வரைக்கும் தாங்கும். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ் 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் ஃபீட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஃபீடிங் ஆன் டிமாண்ட், அழும்போதெல்லாம் பால் கொடுக்கணும்.
1: ஓகே மேம். குழந்தை பசியோட இருக்குது அப்படின்றத எந்த மாதிரியான சைகைகளை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம்?
0: அதை ரொம்ப குட்டி பேபிஸ்க்கு அந்த அளவுக்கு அழுகையை தவிர வேற எதுவுமே வந்து இது பண்ணாது. பட் மற்ற பேபிஸ் வந்து இரிட்டேட் ஆகுது, கோவப்படுது, அதுக்கு பசியா இருக்குது, அந்த நேரம் நம்ம கவனிக்காதான் பண்றோன்றத ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் நல்லா நமக்கு தெரியும். பேபியோட ஆக்ஷனே பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்துட்டே இருக்கும் நம்மள, அப்புறம் வந்து பயங்கரமா கத்தும். அது ரொம்ப கோவப்பட்ட பிறகு நீங்க ஃபீட் பண்ணீங்கன்னா ஃபீட் கூட எடுக்காது, அவ்வளோ கோவம் வரும் சில பேபிஸ்க்கு, இரிட்டேட் ஆகிடும். ஸோ இதெல்லாமே ஒரு மதர் வந்து ரொம்ப குயிக்காவே இதெல்லாம் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம், அது எதுனால இவ்வளோ கோவம் வருதுக்கு. அதே மாதிரி சில பேபிஸ்க்கு தூங்க வைக்கிற டைம் வந்துருச்சு வச்சுக்கோங்க, தூக்கம் வருதுன்னா அம்மா வந்து தான் தூங்க வைக்கணும், ஃபீட் பண்ணி தூங்க வைக்கணும்னு எதிர்பார்க்கும். அப்பையும் பார்த்துட்டே இருக்கும் சில பேபிஸ்லாம், 5-6 மாசத்துலயே அதுக்கு அதெல்லாம் நல்லாவே வந்து பேபிஸ்க்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ அது தனக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு நினைக்கும். பசின்னு வர்றப்ப மோஸ்ட் ஆஃப் த பேபிஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்தும், அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும், அப்பயே நம்ம ஃபீட் பண்ணிடணும், இல்லைன்னா அவ்வளோதான் கிடுகிடுக்கும், பயங்கரமாக கத்தும். அழுகிறப்ப சில சமயம் ஃபீட்ஸே எடுத்துக்காதுங்க, அதுங்களா சமாதானம் ஆனால் தான் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு தான் ஃபீட்ஸ் எடுக்கும். ஸோ அதனால் பேபிஸ்க்கு மட்டும் அதனால தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க குழந்தை பசி வந்து தாங்காது, லைட்டாக சினுங்கும் போதே பேபிக்கு வந்து ஃபீட்ஸ் கொடுத்துடணும். அதோட என்னன்னா அந்த பேபிஸ் வந்து ரொம்ப அழுகுதுன்னா அப்படியே ஏர் காற்று அப்படியே முழுங்கிட்டே இருக்கும், அழுகும் போது ஆன்னு கத்துதலையே மூச்சை பிடிச்சிட்டு, அப்போ என்னாகும் அதுக்கு வயிற்றுலையும் வந்து அந்த காலிக் வந்துடும், அப்போ அந்த கேஸ் வயிற்றுக்குள்ளே மாட்டிட்டு உருளும் போது பயங்கரமாக வலிக்கும் அதுக்கு, அது ரொம்ப அழுகும். ஸோ அதனால தான் வந்து சினுங்கும் போதே டக்குன்னு பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணிடணும்.

0: மேம், இப்ப இருக்க தாய்மார்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி இருக்கு. அது என்னன்னா, மார்பகத்தோட அளவுக்கும் பால் சுரக்கிற அளவுக்கும் எதனா சம்பந்தம் இருக்கா?
1: எதுவுமே கிடையாது. ஓகேயா? அந்தந்த தாய்க்கு அந்தந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அந்த தேவையான அளவு பால் அந்த தாயிடமிருந்து சுரக்கும். அதுக்குரிய எல்லா இதையுமே வந்து ஆல்ரெடி ப்ரெக்னென்சிலேயே அந்த மார்பகத்தில் என்னென்ன கிளான்ஸ் எவ்வளோ க்ரோ ஆகணும், எப்படி வந்து வளரணும். ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரெஸ்ட்டில் வந்து இருக்கும் எல்லா கிளான்ஸும், பட் அந்தளவுக்கு அதெல்லாம் விரிஞ்சு நல்லா செக்ரேஷன் அளவுக்கு க்ரோ ஆகிருக்காது, அப்படியே இருக்கும் அந்த பிஃபோர் ப்ரெக்னென்சி. பட் கர்ப்பகாலத்திலே பார்த்தீங்கன்னா எல்லா அந்த மார்பில் இருக்கக்கூடிய அந்த சுரப்பிகளும் பால் சுரப்பிகளும் நல்லா டெவலப் ஆகிடும். அதனால தான் சில சமயம் பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சிலேயே லைட்டாக வாட்டரி டிஸ்சார்ஜ்லாம் சில பேருக்கு வந்து வர ஆரம்பிக்கும். அதுவுமே வந்து நார்மல் தான். ஸோ அதனால தான் நம்ம வந்து மார்பகத்தினுடைய சைஸ்க்கோ வளர்ச்சிக்கோ இல்லை தாய்ப்பால் புகட்டுறதுக்கோ இல்லை தாய்ப்பாலுடைய சுரப்புக்கோ எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. தாய்ப்பால் எப்படி வரும் அப்படின்னா, குழந்தையினுடைய அழுகுரல், அந்த ஃபீட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு தாய்க்கு பேபியோட சவுண்டு, அந்த அழுகிற குரல் கேட்டாலே இம்மிடியட்டாக பிரெயினில் வந்து அந்த ஹார்மோன் வந்து வர ஆரம்பிச்சிடும். அந்த பால் சுரக்கிற ஹார்மோன் பேபி வாய் வச்சு சக் பண்ணும்போது கரெக்டாக அப்படியே வாய்க்குள்ளே போயிட்டு அப்படியே மில்க் வந்து அப்படியே கொட்டும். சில சமயம் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு பக்கம் ஃபீட் பண்ணும்போது இன்னொரு பக்கம் அப்படியே பால் கொட்டிக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு வந்து அந்த பேபியோடைய அழுகுரல் பேபியோடைய சக்கிங் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் சில மதர்ஸ்க்குலாம் எந்த குழந்தை அடற சத்தம் கேட்டாலும் டக்குன்னு அப்படியே பால் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அந்த மார்பகத்தினுடைய அளவுக்கும் அந்த பால் சுரக்கத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. இட்ஸ் ஒன்லி ரிலேட்டட் டு த அந்த குழந்தையினுடைய சக்கிங், அதேமாதிரி அந்த தாயினுடைய இன்டென்ஷன் ஃபீட் பண்ணணும். இது ரெண்டும் இருக்கிறவங்களுக்கு அது அந்த சைஸ்க்கு அதுக்கும் சம்மந்தமே இருக்காது.
0: ஒரு முறை பால் கொடுக்கும்போது எவ்வளவு நேரம் குழந்தைக்கு பால் கொடுக்கணும், எவ்வளவு நேரத்தில் அவங்களுக்கு வந்து திரும்பவும் நம்ம எழுப்பி அவங்களுக்கு பால் கொடுக்கணும்?
1: யூஸ்வலாக ஒரு பேபி வந்து 15 to 20 minutes ஃபீட்ஸ் எடுத்துக்கோ. அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பயுமே எப்படி ஃபீட் பண்ணும்போது பிளான் பண்ணணும்னா, கம்ஃபர்டபுள் பொசிஷன், ஒரு தடவை 20 நிமிஷம் அப்படின்னா, இப்போ 24 hours நான் என்ன சொன்னேன், 2 hours ஒன்ஸ் ஃபீட் பண்ணணும்னு சொன்னேன், அப்போ 12 தடவை, ஒரு தடவை 20 minutesனா 12 தடவைக்கு எத்தனை, 12 into 20 எவ்வளோ வருது, 240 minutes. ஸோ அப்போ 60 டிவைட் பண்ணிங்கன்னா 6 × 24 4 hours. 4 hours ஒரு தாய் வந்து ஒரே பொசிஷனில் உட்காந்து ஒரே மாதிரி உட்காந்து ஃபீட் பண்ணால் என்ன ஆகும், கழுத்து வலி முதுகு வலி எல்லாமே வந்துடும். ஸோ அதனால் நான் என்ன சொல்லுவேன், எப்படி நீங்கள் வந்து இப்போ ஒர்க்கிங் கார்னர் வைக்கிறீங்களா, அது மாதிரி ஃபீடிங் கார்னரும் உங்கள் வீட்டிலே ஒரு இடத்த வச்சுக்கோங்க. அந்த இடத்துல நல்லா பேக்குக்கு நல்லா சப்போர்ட், ஒரு 10 pillows உங்களுக்கு தனியாக வச்சுக்கோங்க, பின்னாடி 2 pillows. அதேமாதிரி நீங்கள் காலை நீட்டுறதுக்கு மடக்கிறதுக்கு எல்லா வசதி, உங்களுக்கு வேணுங்கிற தண்ணி வேறு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பக்கத்தில் ஒரு குட்டி டேபிள். அதே மாதிரியே பேபிக்கு ஏதாவது ஒன்று வேணும், ட்ரெஸ் மாத்திரம் பேப்பர் மாத்திரம், அது எல்லாமே அந்த டேபிளில் வச்சுக்கோங்க. அந்த ஃபீடிங் கார்னர் தான் எப்பயுமே நீங்கள் உட்காந்து ஃபீட் பண்ணணும். அதேமாதிரி பேபி வந்து ஹைட்டு கரெக்டாக உங்களுடைய ப்ரெஸ்ட் ஹைட்டுக்கு பேபியை வந்து மேலே வச்சுக்கணும்.

0: கையில் பேபி இருக்குது அப்படின்னா நீங்கள் பெண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக முதுகு வலி வந்துடும். ஸோ நல்லா ஹைட்டு, அதுக்கு தான் இந்த பிரஸ்ட் ஃபீடிங் பில்லோஸ். பட் பிரஸ்ட் ஃபீடிங் பில்லோஸ் மட்டுமே கூட பத்தாது நமக்கு, கீழே ஒரு பில்லோ நார்மல் பில்லோ அதுக்கு மேலே நீங்கள் பிரஸ்ட் ஃபீடிங் பில்லோ வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் ரப்பர் ஷீட் வைப்பீங்க, அதுக்கு மேலே போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு நீங்கள் நிமிந்து உட்காரணும், பெண்ட் பண்ணவே கூடாது, முதுகு வந்து வளையக்கூடாது. நல்லா ஸ்ட்ரைட்டாக பேக் நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு பேபி நல்லா லேட்ச் ஆன பிறகு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணணும். அந்த பொசிஷனுக்கு கொண்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே பேபி வந்து லேட்ச் ஆன பிறகு பேபி பால் குடிக்குதுன்னு பார்த்துட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கழுத்து வலி வந்துடும் கட்டாயமாக, ஷோல்டர் பெயினும் வரும். ஸோ அதனால் பேபி லேட்ச் ஆகிடுச்சுனா அதுக்கப்புறம் ரிலாக்ஸ்டாக நீங்கள் நார்மலாக உட்காந்துட்டு பேபி ஃபீட்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். எப்பயுமே வந்து ஒரு சைடு ஒரு 15 மினிட்ஸ் எடுத்துருச்சு அப்படின்னா இன்னொரு சைடு 2 மந்த்ஸ் ஆயிடுச்சுன்னா ரெண்டு சைடுமே ஒரே டயத்துலேயே இன்னொரு சைடு ஃபீட் பண்ணுங்கள். பட் அடுத்த தடவை ஃபீட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா செகண்டாக ஃபீட் பண்ணோம் இல்லையா கம்மியாக, அந்த சைடு ஃபஸ்ட்டு ஃபீட் பண்ணிவிட்டு அப்புறமா இன்னொரு பக்கம். ஸோ அப்படி மாற்றி மாற்றி ஃபீட் பண்ணுறப்ப ரெண்டு பிரஸ்லையும் ஈக்குவலாக வந்து மில்க் செக்ரேஷன் இருக்கும், ரெண்டு சைடும் வந்து பேபி வந்து ஈக்குவலாக குடிக்கும். ஏன்னா சில மதர்ஸ் வந்து அதை புரிஞ்சிக்காமல் என்ன பண்ணுவாங்கன்னா என் பாப்பா இந்த பக்கம் மட்டும் தான் குடிக்குது அந்த பக்கம் குடிக்கலன்னுவாங்க. ஸோ அது வந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்தே இதே ஹேபிட்டில் நம்ம கொண்டு வந்தோன்னா ரைட் சைடு இப்போ ஃபஸ்ட்டு இப்போ 12 மணிக்கு நான் ஃபீட் பண்ணும்போது ரைட் சைடில் ஃபீட்றேன் அப்படின்னா திரும்ப 2 மணிக்கு ஃபீட் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸோ இந்த ஹேபிட்டையும் வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கணும். ஸோ எதனால சொல்லணும்னா 4 ஹவர்ஸ் நம்ம உட்காந்து ஃபீட் பண்ணணும் இனிஷியல் ஸ்டேஜில் அப்படின்னா இது மாதிரி கரெக்டான பொசிஷன் நமக்குன்னு ஒரு நல்ல பிளேஸு வித் ப்ரைவசி, யாராவது வந்துட்டு போயிட்டு இருக்க இடத்துல ஃபீட் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் சப்போஸ் உங்களுக்கு டிவி ஏதாச்சும் வேணும்னா அதையும் போட்டு வச்சுக்கோங்க, மொபைல் மட்டும் பார்க்காதீங்க. ஏன்னா இப்போ வர்றதெல்லாம் பிரச்சனையெல்லாம் எப்படி வருதுன்னா பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன் மொபைல் பார்த்துட்டு இருந்தேன் மொபைல் பாப்பா தலையில் விழுந்துருச்சு, இப்போ எனக்கு பாப்பாவுக்கு ஏதாச்சும் இருக்கா பிரச்சனைன்னு பாருங்கன்ட்டு வராங்க. இதெல்லாம் தேவையில்லாதது இல்லை. ஃபீட் பண்ணும்போது மொபைல் பார்க்காதீங்க, டிவி கூட பாருங்கள் பரவாயில்ல, நல்லதை ஏதாச்சும் பார்த்துட்டு இருங்க அப்படியே ஃபீட் பண்ணுங்கள்.
1: டிவி பார்க்குறதோ மொபைல் பார்க்குறதோ பார்க்கும்போது பால் சுரக்கிறது கம்மியாகுமா மேம்?
0: அப்படிலாம் கம்மியெல்லாம் ஆகாது. பேபியோட சக்கிங் அந்த ஃபஸ்ட்டு இனிஷியேஷன் அந்த பேபி அழுகிறது, அதுக்கப்புறம் பேபியோட சக்கிங் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு ஃப்ளோ ஆஃப் மில்க் வந்து இருந்துட்டு தான் இருக்கும். பட் ஆனால் என்ன பண்ணக்கூடாதுன்னா ஃபீட் பண்ணுறப்ப கோபம் ஆங்கர் அப்படியே ஒரு ஏதோ ஒருத்தர் ஏதோ நமக்கு வந்து ரொம்ப கெடுதல் பண்ணிட்டாங்க அப்போ நம்ம மைண்ட் எப்படி இப்படியே பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகும், இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகும் ஃபீடிங்கை. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப எடுக்காதீங்க. அந்த டயத்தில் உட்காந்து ஒரு பிரச்சனையை பற்றி பேசுகிறதோ இல்லை ஒரு சண்டையை பற்றி நினைக்கிறதோ உள்ள ஒரு ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை நம்ம ரொம்ப ஏமாற்றப்பட்டோம் இந்த மாதிரியான தாட்ஸ் வந்து என்ன பண்ணோன்னா அப்போ நமக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறப்ப ஃபீடிங் வந்து அஃபெக்ட் ஆகலாம். ஸோ அது மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள் அந்த இடத்துல. அதனால தான் நீங்கள் ஈவன் டிவி பார்க்குறீங்கன்னா கூட நல்லா ஹாப்பியான விஷயங்களை பாருங்கன்னு சொல்லி நான் எப்போதும் சொல்லிகிட்டே இருப்பேன்.
1: மேம் பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு அந்த சோர் நிப்பிள்ஸ் அந்த மார்பக காம்பு வலி அப்படின்ட்டு இருக்கலாம் மேம், அந்த டைமில் வந்து குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கலாமா இல்லை அந்த காம்பு வலி போகிறதுக்கு அவங்க ஏதாவது பிரத்யேகமான ஆயில்மெண்ட் ஏதாவது யூஸ் பண்ணணுமா?
0: ஸோ இப்போ இந்த கிராக்டு நிப்பிள் தான் நீங்கள் கேட்குறீங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எதனால் வரும் அப்படின்னா அந்த லாச்சிங் பொசிஷன். பட் நீங்கள் யூஸ்வலாக எங்கே மிஸ்டேக் வரும் எதனால சோர் நிப்பிள் வரும் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு நிப்பிள் நிப்பிளை சுற்றி இருக்கிற பிளாக் போர்ஷனுக்கு பேர் ஆரியோலான்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா தான் நார்மல் பிரஸ்ட் ஸ்கின்னு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ அந்த ஆரியோலான்னு அந்த நிப்பிளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கருப்பு பகுதி முழுவதும் பேபியோடைய வாய்க்குள்ளே இருக்கணும். அப்போ தான் பேபி வந்து உறிஞ்சிறப்ப அந்த சக்ஷன் எஃபெக்டில் மில்க் வந்து வாய்க்குள்ளே விழும். ஆனால் பேபி வெறும் நிப்பிளை மட்டும் வாய்க்குள்ளே வச்சுருக்கு அப்படின்னா அது சக் பண்ணுறப்ப அது அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. அப்போ என்னாகும்னா அது ரொம்ப பால் வரலைன்னா பசியில் இன்னும் அதோடைய எகர் வச்சு அப்படியே அழுத்துறப்ப தான் இந்த சோர் நிப்பிள் ப்ராப்ளம் நிப்பிள் கிராக் ப்ராப்ளம் வரும். ஸோ ஃபஸ்ட்டு லாச்சிங் பொசிஷனை சரி பண்ணிக்கோங்க. கரெக்டான லாச்சிங்கில் பாப்பாவை வச்சிங்கன்னா தான் பேபிக்கும் வந்து ஃபீட்ஸ் வந்து வரும் அது வாய்க்குள்ளே விழும். ரெண்டாவது என்ன அப்படின்னா சப்போஸ் சோர் நிப்பிள் இருக்குன்னா நிப்பிள் அந்த க்ரீம்ஸ் நிறைய இருக்குது, அந்த க்ரீம்ஸை வந்து ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஆயின்மெண்ட்டை போட்டுக்கோங்க. திரும்ப ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அந்த க்ரீமை தொடச்சிட்டு வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஃபீட் பண்ணலாம். ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குன்னா நிப்பிள் ஷீல்டுன்னு விற்கும், குட்டியாக பிளாஸ்டிக்கில் இருக்கும் சாஃப்ட் சிலிக்கானில் இருக்கும், அது நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அது வாங்கிட்டு அதில் மீடியம் லார்ஜ் அது மாதிரி இருக்குது அதை வாங்கி அதை பிரஸ்ட்டு மேலே வச்சிங்கன்னா நிப்பிள் மேலே பேபி அதை சக் பண்ணும் டைரெக்டாக உங்கள் நிப்பிளை வந்து அது வாய் வைக்காமல் அதில் வாய் வச்சு சக் பண்ணுறப்ப உங்களுக்கு அந்தளவுக்கு பெயின் இருக்காது. பட் நிப்பிள் கிராக் இருக்குன்னா அதுக்காக வந்து ஃபீட் பண்ணாமல் நிறுத்திடக்கூடாது, நிறுத்துறீங்கன்னா அப்புறம் பால் கட்டிடும், பால் கட்டிட்டு அது இன்னும் பெரிய பிரச்சனை ஆகிடும், இன்ஃபெக்ஷன் ஆகிடும். சுத்தமாகவே என்னால் எதுலேயுமே வந்து என்னால் நிப்பிள் கிராக் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கு என்னால் கொடுக்கவே முடியலன்னா பிரஸ்ட் பம்ப் வச்சு மில்கை எடுத்து இப்போ நான் முதலே சொன்ன மாதிரி சங்கு வச்சோ பாலாடை வச்சோ அந்த சிரிஞ்சு வச்சோ இல்லைன்னா அந்த ஃபில்லர் வச்சோ பேபிக்கு நம்ம கொடுக்கலாம் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா. பட் அந்த நிப்பிள் ஷீல்டு வித் இந்த நிப்கர் பட்டர் ப்ளஸ் அந்த பொசிஷன்

0: கரெக்டாக வைக்கிறது, இதுலேயும் சரியாயிடும், ஒன் ஆர் டூ டேஸில் நல்லாயிடும்.
1: ஓகே மேம். பாலூட்டும் தாய்மார்களுக்கு காய்ச்சல், சளி அந்த மாதிரி பிற தொற்றுகள் இருந்தால் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கலாமா?
0: ரொம்ப ஹை ஃபீவர்னா ஃபீவர் கொஞ்சம் குறையிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஃபீவர் மெடிசன் எடுத்துகிட்டு ஃபீவர் குறைஞ்சதும் கொடுக்கலாம். காஃப் கோல்டு அது மாதிரி ஏதாவது இருக்குன்னா மாஸ்க் போட்டுக்கோங்க. உங்கள் கை நல்லா சானிடைசர் வச்சுட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறமா பேபியை ஹேண்டில் பண்ணுங்கள். அதுமாதிரி பேபியை வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்கப்போ பேபி முகத்தையே பார்த்துட்ருக்க வேணாம், அது மேலே தும்புறதுக்கோ இருமறதுக்கோ வாய்ப்பாயிடும். ஸோ அது மாதிரி இருக்குன்னா வேறு சைடு பார்த்துட்ருங்க. மாஸ்க் கட்டாயமாக அணிஞ்சிக்கோங்க, பட் கட்டாயமாக பால் கொடுக்கலாம்.
1: ஓகே மேம். நம்ம எடுத்துக்கிற ஏதேனும் மாத்திரை மருந்துகள் குழந்தைக்கு தாய்ப்பால் வழியாக போயிட்டு குழந்தைய பாதிக்குமா மேம்?
0: மோஸ்ட் ஆஃப் த மெடிசன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி நஞ்சுக்கொடியை தாண்டாதோ அது மாதிரி பிரஸ் மில்கையும் தாண்டாது. அப்படி ஒரு சில மெடிசன்ஸ் தாண்டி வர மெடிசன்ஸுமே ரொம்ப வெரி ஸ்மால் குவான்டிட்டி, வெரி லிட்டில் குவான்டிட்டி மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் பெருசாக ஒன்றும் பேபிக்கு ஒன்றும் பாதிக்காது. பட் ஸ்டில் அந்த மெடிசன்ஸ் எங்களுக்கு தெரியும் என்னென்ன மெடிசன் மட்டும் கொடுக்கலாம். ஸோ கர்ப்ப காலத்தில் கொடுக்கக்கூடிய எல்லா மெடிசனுமே பேபிக்கு ஃபீட் பண்ணும்போது நம்ம வந்து கொடுக்கலாம். பட் ரொம்ப ஒரு சில ஸ்பெஷல் மெடிசன்ஸ், இப்போ ஃபிட்ஸ் மெடிசன்ஸு அந்த மாதிரி இருக்கிறத மட்டும் நீங்கள் ப்ரெக்னென்சிலேயே நாங்கள் அவங்க மாற்றிடுவாங்க. அந்த நரம்பு டாக்டரோ இல்லை அதுக்குரிய ஸ்பெஷல் டாக்டர், இப்போ ரொமட்டாய்டெலாம் சில பேருக்கு இருக்கும், சில பேர் வந்து வேறு சில ஸ்பெசிஃபிக் ஆட்டோஇம்யூன் டிசீஸ் இருக்கவங்களுக்குலாம் எடுத்துகிட்ருப்பாங்க. அந்த மெடிசன்ஸ் எல்லாம் மட்டும் கர்ப்பமாக இருக்கப்பே காமிச்சிட்டு அதை ப்ரெக்னென்சிக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டிங்கன்னா அப்போ நீங்கள் எடுத்துக்கலாம். பட் எப்பயுமே எந்த மெடிசன் எடுத்தாலுமே எப்படி நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னா, ப்ராக்டிக்கல் டிப் என்னன்னா முதல்ல ஃபீட் பண்ணிட்டு அப்புறமா மெடிசன் எடுங்க. ஸோ தட் அந்த 2 hours உங்களுக்கு கேப் இருக்கும். மெடிசன் எடுத்து அது உங்களுக்கு ஃபீவர்லாம் குறைஞ்சிடலாம். பட் 2 hours 2.5 hours கழிச்சு நீங்கள் ஃபீட் பண்ணுறப்ப அந்தளவுக்கு உங்கள் மில்கில் வந்து அந்த மெடிசன் வந்து வராது. ஸோ இப்படி தான் வந்து யூஸ்வலாக சொல்லுவோம்.
1: ஓகே மேம். மேம், குழந்தைக்கு பால் குடித்த பிறகு ஏப்பம் விட வைக்கிறது ரொம்ப கட்டாயமான ஒன்றா?
0: அது வந்து பர்ப் பண்ணுறதுன்னு சொல்கிறது. ஸோ அப்போ பாலை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ண, தோளில் வச்சு லைட்டாக இடது பக்கம் அந்த நம்மளுடைய இடது கை இருக்கு இல்லையா, அந்த மார்பினுடைய எலும்பு கூடு முடியுதில்ல, விலா எலும்பெல்லாம் முடியுதில்ல, அந்த எந்த இடத்துல முடியுதோ பின்பக்கம் அந்த இடத்துல, அதுக்கு டொமு டொமுன்னு போட்டு குழந்தைய தட்டக்கூடாது. சும்மா லைட்டாக ரெண்டு பேட்டிங் அப்படி லைட்டாக நல்லாருடா சமத்து அப்படின்னு தட்டுறோம்லாம், அது மாதிரி லைட்டாக ரெண்டு பேட் பண்ணிங்கனாலே அது ஏப்பம் விட்டுடும். ஏப்பம் விட்ட பிறகு நம்ம வந்து குழந்தைய வந்து தொட்டிலில் போடுறது தான் நல்லது. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து அந்த மூச்சு குழல், உணவு குழல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கப்ப நிறைய ஃபீடு வந்து அந்த ஈசோஃபேகஸ் அந்த உணவு குழல்லே இருக்கும், அது வந்து டக்குன்னு மூச்சு குழலுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பெருசாக ஒன்றும் ஆகிடாது, மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கக்கிடும் எல்லாத்தையும். ஏன்னா அந்த ஸ்பின்டர்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகாது, அதெல்லாம் டெவலப் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால் எப்பயுமே பேபிஸ்க்கு ஃபீட் பண்ணாலோ இல்லை ஈவன் சாப்பாடு கொடுத்தாலோ இல்லை நம்ம வந்து பவுடர் மில்க் எது கொடுத்தாலுமே லைட்டாக அந்த முதுகில் இடது பக்கத்தில் லைட்டாக தட்டி விட்டுட்டு தூக்கி வச்சுக்கணும். படுத்தெல்லாம் தட்டக்கூடாது, தோளில் வச்சுட்டு லைட்டாக தட்டி விட்டுட்டே இருங்க. நல்லா ஒரு ஏப்பம் வந்ததும் அதுக்கப்புறமா நம்ம தொட்டிலில் போடலாம். இல்லைன்னா நம்ம அப்படியே போட்டோன்னா சம்டைம்ஸ் ஒன்றும் இருக்காது, சம்டைம்ஸ் ஃபுல்லாக எல்லாத்தையும் அப்படியே கக்கிடும் பேபி.
1: பேபி அது கக்கிறதுனால எந்த பிரச்சனையும் வராது இல்லை மேம்?
0: நார்மலாக கொஞ்சம் கக்கும், ஒரு பால் குடித்து முடித்த பிறகு கொஞ்சம் அப்படியே வரும், திரித்திரியாக வரும். அது வந்து வயிற்றில் இருக்க ஆசிடோடு மிக்ஸ் ஆன மில்க்கை லைட்டாக கக்கிறது வந்து ஒன்றும் பிரச்சனை வராது. பட் சில பேபிஸ் என்ன பண்ணணும், அதுக்கு அளவு தெரியாமல் குடிச்சிட்டே இருக்கும், அப்புறம் முடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுக்கும். பட் ஆஸ் ஃபார் அஸ் வந்து பேபி வெயிட் நல்லா கரெக்டாக கெயின் ஆகுது அப்படின்னா இந்த ஹேபிட்ஸ்லாம் வந்து நார்மல் தான். வெயிட் கெயினே இல்லை அப்போ கக்குதுன்னா தான் உள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்றது நம்ம நினச்சிக்கணும். அதெல்லாம் ரேர் தான் யூஸ்வலாக.

அமுதச் சுடரே தாய்ப்பால், உயிரின் முதல் முகவரி அன்னையின் மடியினில், உயிரின் முதல் முகவரி அன்னையின் மடியினில், செதுக்கப்பட்ட முதல் பாசம் தாய்ப்பாலின் வடிவினில், செதுக்கப்பட்ட முதல் பாசம் தாய்ப்பாலின் வடிவினில், இரத்தமும் இங்கு உருகி அமுதமாய் மாறுதடி, பிள்ளையின் பசி தீர்க்க இயற்கை தந்த வரமடி, நோய் எதிர்ப்பு கவசமாய் குழந்தையை காக்கும் அமுதம், நோய் எதிர்ப்பு கவசமாய் குழந்தையை காக்கும் அமுதம், அன்னையின் இதய துடிப்பில் உருவாகும் ஜீவ அமுதம், தாய்ப்பால்

கொடுப்பது சுமையல்ல, பெருவரமே. தாய்ப்பால் கொடுப்பது சுமையல்ல, பெருவரமே. ஆரோக்கிய தலைமுறைக்கு வித்திடும் முதல் தளமே. தாய்ப்பால் வாரமிதில் உறுதியேற்போம் இதை உணர்ந்து, தாய்ப்பால் அமுதத்தை போற்றிடுவோம் சேர்ந்து.

0: இதுவரை தாய்ப்பாலின் முக்கியத்துவம் மற்றும் தாய்மார்களுக்கான வழிகாட்டுதல் பற்றி மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜெயஸ்ரீ சர்மா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகளை கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் கே. பரமேஸ்வரி. இதன் தொடர்ச்சியை நாளைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
1: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. aichennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
0: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
2: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
3: வெவ்வேறு முறைகளை களைகளை கட்டுப்படுத்தலாம். சான்றுபட்ட விதைகளை உபயோகிக்கும் போது விதைகளின் மூலம் பரவக்கூடிய களைகளை கட்டுப்படுத்தலாம். ஓடை உழவு செய்யும் போது மண்ணில் அடிப்பகுதி உள்ள களை விதைகள், நூற்புழுக்கள், கோரை கிழங்குகள் போன்றவை மண்ணின் மேற்பரப்புக்கு கொண்டு வரப்படுகிறது. இதன் காரணமாக களை விதைகள் வந்து அழிந்துவிடும். நூற்புழுக்களும் கோரை கிழங்குகள் வெப்பத்தினால் அழிந்துவிடும்.
2: அங்கக வேளாண்மையில் களை மேலாண்மை குறித்து திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஏ.பி. ஸ்ரீனிவாச பெருமாள் அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன் பெறுங்கள்.
4: விமலா, விமலா, என் ஃப்ரெண்டு சுரேஷ்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. எப்பவும் காசு கேட்காதவன் ஒரு 10,000 போடு அப்படின்னு கேட்டிருக்கான்.
5: என்னங்க சொல்றீங்க, உங்களுக்கு போனே வரலையே, எப்போ கேட்டாரு?
4: ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ணியிருக்காமா. என்னடாச்சு சொல்றா, ஏதாச்சும் கஷ்டமா? நானும் மெசேஜ் பண்ணாலும் பதில் சொல்லாம சென்ட் மீ 10,000 rupees அர்ஜென்ட் அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்காமா.
5: மெசேஜ் பண்ணது இருக்கட்டும், உங்களுக்கு ஃபோன் பண்ணி அவர் வாய்ஸ்ல எனக்கு காசு கொடுன்னு கேட்டாரா?
4: கால் பண்ணல, ஒருவேளை ஃபோன் பண்ணி கேட்கறதுக்கு கூச்சப்பட்டு மெசேஜ் பண்ணிருக்கானோ என்னவோ. அவனுக்கு என்ன கஷ்டம் தெரியலையம்மா.
5: எங்க, இது உங்க ஃப்ரெண்டே இல்ல, வேற யாரோ ஃபேக் ஐடியில உங்ககிட்ட காசு கேட்டு ஏமாத்த பாக்குறாங்க. முதல்ல உங்க ஃப்ரெண்டுக்கு போனை போட்டு நீ என்கிட்ட காசு கேட்டு மெசேஜ் பண்ணியாடான்னு கேளுங்க.
4: ஹலோ, ஹலோ சுரேஷ், உனக்கு என்னடா கஷ்டம், ஏன் மெசேஜ் பண்ணி காசு கேக்குற?
6: நான் எப்படா உங்ககிட்ட காசு கேட்டேன்? கனவு ஏதாச்சும் கண்டியா என்ன? ஒருவேளை எனக்கு காசு வேணும்னா உனக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டிருக்க மாட்டேனா என்ன? இல்ல நேர்ல பார்க்கும் போதாச்சும் கேட்டிருக்க மாட்டேனா? நானே என்ன மாதிரி யாரோ ஃபேஸ்புக்ல ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி வச்சு எல்லாருக்கிட்டையும் காசு கேட்டிருக்காங்களே, கஷ்டப்பட்டு இருக்கேன். உங்ககிட்டயும் கேட்டு டார்ச்சர் பண்ணிருக்காங்களா? ஏதோ ஏமாறாம எனக்கு கால் பண்ணிய, அது ஒரு நல்ல விஷயமா போச்சு. போ.
7: நீங்கள் உதவ விரும்பினாலும் ஏமாறாமல் உதவுங்கள்.
8: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள், வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. உரகடம், மாம்பாக்கம், சிப்காட் தனியார் தொழில் நிறுவனங்களை முதலமைச்சர் திரு விஜய் இன்று நேரில் ஆய்வு செய்கிறார். காவிரி பாயும் மாவட்டங்களில் ஆடிப்பெருக்கு விழா பக்தி சிரத்தையுடன் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழக அரசு பள்ளி மாணாக்கருக்கு முறையான மருத்துவ பரிசோதனைகளை

0: மேற்கொள்ள நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். காவிரி பிரச்சனையில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட உறுதியான நடவடிக்கைகளை மாநில அரசு எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவையில் இன்று கேள்வி நேரத்தை அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா எடுத்துக்கொள்ள முயன்றபோது நீட் பிரச்சனையை எழுப்பி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை மீண்டும் கூடிய போது மத்திய புள்ளியியல் திட்ட அமலாக்கத்துறை இணையமைச்சர் திரு ராவ் இந்தர்ஜித் சிங் இந்திய புள்ளியியல் மசோதா 2026 இன்று அவையில் தாக்கல் செய்தார். புள்ளியியல் அறிவியல் மற்றும் அது சார்ந்த பிரிவுகளில் உலகளாவிய மையமாக இந்திய புள்ளியியல் கல்வி நிறுவனம் உருவெடுப்பதற்கான விரிவான நெறிமுறைகளுக்கு இந்த மசோதா வகை செய்கிறது. இதேபோல் வங்கியாளர் கணக்கு புத்தகங்கள் சாட்சிய மசோதாவை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவையில் தாக்கல் செய்தார். நீட் விவகாரத்தில் மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா பதிலளிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக மக்களவையில் காமன்வெல்த் போட்டிகளில் வெற்றி வாகை சூடியவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்த அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா 2030 காமன்வெல்த் போட்டிகள் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெறும் என்று அறிவித்தார். மாநிலங்களவையில் அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் காமன்வெல்த் போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய அணிக்கு வாழ்த்து தெரிவித்து நாட்டிற்கு பெருமை ஈட்டி தந்த வீரர்களை பாராட்டினார். பின்னர் பூஜ்ய நேரத்தை அவர் எடுத்துக்கொள்ள முயன்றபோது எதிர்க்கட்சியினரின் அமளி காரணமாக மாநிலங்களவையும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது தொடர்பான சட்ட திருத்த மசோதா 2026 மக்களவையில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது. மாநிலங்களவையில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மேம்பாட்டு சட்ட திருத்த மசோதா மீதான விவாதம் இன்று நடைபெறுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் மாம்பாக்கம் சிப்காட்டில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று நேரில் ஆய்வு மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் முதலீடு செய்துள்ள பன்னாட்டு நிறுவனங்களையும் அவற்றின் செயல்பாடுகளையும் அவர் பார்வையிடுகிறார். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 221வது நினைவு நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்ட செய்தியில் அன்னாரது வீரத்தையும் தியாகத்தையும் போற்றி வணங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த தினத்தையொட்டி சென்னை கிண்டியில் அன்னாரது திருவுருவப்படத்திற்கு தமிழக அரசின் சார்பில் மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ராஜ்மோகன், திரு குமார், திரு ராஜேஷ்குமார் மற்றும் திமுக தலைவர் திரு ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட சேலம் மாவட்டம் சங்ககிரி கோட்டை அடிவாரத்தில் அன்னாரது திருவுருவப்படத்திற்கு மாநில அமைச்சர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். உடல் உறுப்புதான உறுதிமொழி இணையதளம் தொடங்கி 3 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் 500,000 மேற்பட்ட உறுதிமொழிகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். புதுடெல்லியில் 16வது இந்திய உடல் உறுப்பு தான நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அமைச்சர் கடந்த 12 ஆண்டுகளில் உடல் உறுப்பு தானம் நம் நாட்டில் அதிகரித்திருப்பதாக எடுத்துரைத்தார். உலகளவில் 3வது உடல் உறுப்பு தான நாடாக இந்தியா திகழ்கிறது என்று கூறிய அவர், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு உடல் உறுப்பு தானத்திற்காக நிதியுதவி வழங்கப்படுவதை சுட்டிக்காட்டினார். நாட்டு மக்கள் உடல் உறுப்பு தானம் செய்ய முன்வர வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். உடல் உறுப்பு தானத்தில் நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக தொடர்ந்து நீடிக்கும் தமிழகத்திற்கான விருதை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் பெற்றுக்கொண்டார். குஜராத், மத்திய பிரதேசம், பிகார் மாநிலங்களில் தலா 1 சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெறும் நிலையில் குஜராத் மஞ்சள்பூரில் பிஜேபியும் மத்திய பிரதேசம் டாட்டியா தொகுதியில் காங்கிரசும் முன்னிலையில் உள்ளன. பீகார் பங்கிபூர் தொகுதியில் ஜன் சுராஜ் கட்சி தலைவர் திரு பிரசாந்த் கிஷோர் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோ

0: மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். ஆடி மாதம் 18வது தினமான இன்று காவிரி பாயும் மாவட்டங்களில் நீர்வரத்து குறைவாக இருந்த போதிலும் மக்கள் ஆடிப்பெருக்கு விழாவை பக்தி சிரத்தையுடன் கொண்டாடி வருகின்றனர். தர்மபுரி ஒகேனக்கல் காவிரியில் தொடங்கி அது பாயும் ஈரோடு, சேலம், கரூர், திருச்சி, தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை உள்ளிட்ட மாவட்ட நீர்நிலைகளில் தண்ணீர் குறைவாகவே காணப்பட்ட நிலையில் பாரம்பரிய கலாச்சார சிறப்புடன் ஆடிப்பெருக்கு கொண்டாடப்பட்டு வருகிறது. தர்மபுரியில் புதுமண தம்பதிகள் காவிரி அம்மனை வழிபட்டு இவ்விழாவை கொண்டாடுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: ஆடிப்பெருக்கு விழா தருமபுரி மாவட்டத்தில் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் புதுமண தம்பதியினர் புனித நீராடி புத்தாடை அணிந்து அங்குள்ள காவிரி அம்மனை வழிபடுகின்றனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் மக்கள் புனித நீராடி சூரிய பகவானை வழிபட்டனர். சேலம் மாவட்ட காவிரிக்கரையில் கிராமங்களை உயிர்ப்பிக்கும் குலதெய்வ வழிபாடு களை கட்டியது. இதில் பங்கேற்ற பொதுமக்கள் பேசுகையில்,
2: பூலாம்பட்டி ஆடி 18 அப்ப வெள்ளகனூர் எல்லா ஊர்ல இருந்து சாமி வந்து கோயில இருந்து சிலை எடுத்துட்டு வந்து இங்க வந்து சாமி சுத்தம் பண்ணி பூசை பண்ணி எடுத்துட்டு போய் அவங்க இங்க கோயில சாமி கும்பிடுவாங்க.
0: நாமக்கல் மோகனூர் காவிரி ஆற்றில் ஏராளமானோர் புனித நீராடி பல்வேறு பூஜை பொருட்களை ஆற்றில் தூய்மை செய்தனர். திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி ஆற்றில் தண்ணீர் இல்லாததால் பொதுமக்களும் புதுமண தம்பதியினரின் வருகையும் குறைவாக காணப்படுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: மங்கள நாளான இன்று புதுமண தம்பதிகள் நீர்நிலைகளில் புனித நீராடி தாலிப்பெருக்கு எனப்படும் தாலி மாற்றிக் கொள்வது வழக்கம். ஆடி 18 நாளான இன்று புதுமண தம்பதியினர் தாங்கள் திருமணத்தின் போது அணிந்திருந்த மாலைகளை ஆற்றில் விட்டும் மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டுள்ள குழாய்களில் புனித நீராடியும் பொங்கி வரும் காவிரி போன்று தங்கள் வாழ்வு பெருகவும் மகிழ்ச்சி நிலைக்கவும் மாங்கல்யம் பெருகவும் வாழை இலையிட்டு பூ, குங்குமம், வெற்றிலை பழம், மங்கள பொருட்களை கொண்டு வழிபாடு செய்து பெற்றோர்களிடத்தில் ஆசி பெற்று தாலி மாற்றிக் கொண்டனர்.
0: தஞ்சை கும்பகோணம் மகாமகம் திருமஞ்சன படித்துறைகளில் வீடுகளிலிருந்து குடங்களில் தண்ணீர் எடுத்து வந்து காவிரி தாய்க்கு அபிஷேகம் செய்து மக்கள் வழிபட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
4: காவிரியினுடைய பெரிய ஆறு இருக்கிறது, ஆனால் நீர் இல்லை என்கின்ற ஒரு வருத்தமான நிலையிலே இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. புதுமண தம்பதிகள் பெண்கள் எல்லோரும் வீட்டிலிருந்து வந்து படித்துறையிலே தற்போது பூஜை செய்து வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். புதுமண தம்பதிகள் சம்பிரதாயப்படி வழக்கமாக காளி கேரிகள் குறித்து தங்களுடைய எதிர்காலம் குறித்து கொண்டிருக்கிறார்கள்.
0: மயிலாடுதுறை காவிரி ஆற்றில் பாரம்பரிய முறைப்படி காப்பரிசி, காதோலை, கருகமணி வைத்து மஞ்சள் கயிறுகள் கட்டி பக்தர்கள் வழிபாடு மேற்கொண்டனர். காவேரிக்கரை காவிரியம்மன் ஆலயத்தில் சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
5: காவிரி அன்னையை கன்னிப்பெண்ணாக நினைத்து காப்பரிசி, காதால கருகமணி, கண்ணாடி வளையல், மஞ்சள் குங்குமம் வைத்து தீபம் ஏற்றி வழிபட்டனர். பெண்கள் மஞ்சள் கயிறு அணிந்தும் புதுமண தம்பதியினர் தாலி பிரித்து மீண்டும் கட்டும் பாரம்பரிய சடங்கையும் மேற்கொண்டனர். மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
0: நாகை மாவட்டத்தில் காவிரி நீர்நிலைகள் நீரின்றி வறண்டு காணப்படுவதால் ஆடிப்பெருக்கு களையிழந்த நிலையில் விவசாயிகள் கடைமடை பகுதிகளில் காவிரி நீர் முறையாக சென்றடைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகையில் மக்கள் தத்தம் வீடுகளில் ஆடிப்பெருக்கு விழாவை இனிதே கொண்டாடி வருகின்றனர். தமிழக அரசு பள்ளி மாணாக்கருக்கு முறையான மருத்துவ உளவியல் பரிசோதனைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளி பாடத்திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட தொழில்நுட்ப பிரிவுகளை சேர்ப்பது குறித்து ஆராய துறை சார்ந்த வல்லுநர்கள் குழு அமைக்கப்படும் என்றார். தாவிகா தலைமையிலான அரசின் கீழ் விவசாயிகள் அதிகம் பாதிக்கப்படுவதாக எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். காவிரி பிரச்சினையில் தமிழக அரசை கண்டித்து தஞ்சையில் இன்று நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உரையாற்றிய அவர், இப்பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். காவிரி பிரச்சினை, மேகதாது அணை விவகாரத்தில் மூத்த சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து தீர்வு காண தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி, கோவை, தேனி, கடலூர், விழுப்புர், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. ஒரகடம், மாம்பாக்கம், சிப்காட் தனியார் தொழில் நிறுவனங்களை முதலமைச்சர் திரு விஜய் இன்று நேரில் ஆய்வு செய்கிறார். காவிரி பாயும் மாவட்டங்களில் ஆடிப்பெருக்கு விழா இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது. தமிழக அரசு பள்ளி மாணாக்கருக்கு முறையான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார்.

காவிரி பிரச்சனையில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட உறுதியான நடவடிக்கைகளை மாநில அரசு எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: தொடர்வது மெல்லிசை.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:15. நேயர்கள் கேட்க இருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் இன்னிசையான பாடல்களை கேட்கப் போகிறோம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக சிகரம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் கேட்கலாம்.

நேரம் 2:20. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலா மௌனராகம் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

12:25 ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் கேட்டுட்ருக்கோம் மதுரை தென்றல். மதுரை தென்றலில் அடுத்த பாடலாக காக்கி சட்டை திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரலில் கேட்கும்.

நேரம் 2:30. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்டுட்ருக்கோம் மதுரை தென்றல். அடுத்த பாடலாக மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: இதுவரை மதுர தென்றல் கேட்டீர்கள். தொடர்வது ஹிந்தி பாடம், சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: நேரம் 2:40. ஆகாஷ்வாணி ஹிந்தி பாடம் கேட்கலாம். கற்பிப்பவர் நீலாவதி மெகானி அவர்கள். மாணவி பிரியம் பிரதீக்ஷா ஜா.
2: படி உதாஸ் தி.
3: நன்ஹி பள்ளியில் இருந்து திரும்பிய பிறகு சோகமாக இருந்தாள்.
2: மம்மி நே பூச்சா தோ குச் போலி நஹி.
3: அம்மா கேட்ட போதும் எதுவும் சொல்லவில்லை.
2: ஏக்தம் சுப் கும்சும்.
3: முற்றிலும் மௌனம்.
2: பாப்பா கி உஸ் தின் சுட்டி தி சோ கர் பர் ஹி தே.
3: அப்பாவுக்கு அன்று விடுமுறை என்பதால் வீட்டில் இருந்தார்.
2: உன்ஹோனே பி பியார் சே புச்காரா பூச்சா.
3: அவரும் அன்புடன் அழைத்து கேட்டார்.
2: படி தேர் பாத் நன்னி கா துக் ஃபூட்டா.
3: நீண்ட நேரத்திற்கு பிறகு நன்ஹின் துக்கம் பொங்கியது.
2: பதா சலா ஹிந்தி வாலி மேம் நே உசே சீட் பர் கடா கர் தியா கியூங்கி வ ஹோம்வொர்க் கி காப்பி கர் பூல் கயி தி.
3: வீட்டு பாட பிரதியை வீட்டில் மறந்து விட்டதால் ஹிந்தி ஆசிரியை அவளை இருக்கையின் மேல் நிற்க வைத்து தண்டித்தது தெரிய வந்தது.
2: பாப்பா மேனே சாரா ஹோம்வொர்க் தோ கர் லியா தா.
3: அப்பா வீட்டு பாடமெல்லாம் செய்து விட்டேன்.
2: மேம் நே ஃபூலோ பர் கவிதா லிக்னே கே லியே கஹா தா வ பி லிக்கி தி.
3: ஆசிரியை பூக்களை பற்றி கவிதை எழுத சொன்னார். அதையும் எழுதியிருந்தேன்.
2: லேக்கின் சல்தே சல்தே ஜல்தி மே காப்பி பஸ்தே மே டால்னா பூல் கயி.
3: ஆனால் அவசரத்தில் அந்த பிரதியை பையில் வைக்க மறந்துவிட்டேன்.
2: மேனே மேம் கோ பதாயா பர் உன்னே யக்கீன் நஹி ஆயா நன்ஹி ருவான் சே ஸ்வர் மே போலி.
3: நான் ஆசிரியைக்கு எவ்வளவோ சொன்னேன் ஆனால்

0: அவர் அதை நம்பவில்லை என்று தழுதழுத்துக் கொண்டே சொன்னாள்.
1: அரே தோ இஸ்மே ரோனே கி க்யா பாத் ஹை, பாப்பா முஸ்குராயே.
0: இதில் அழுவதற்கு என்ன இருக்கிறது? அப்பா சிரித்தார்.
1: காபி பூல் கை தோ உஸ்கி சஜா பி புகத் லி,
0: நோட்டு புத்தகத்தை மறந்ததற்கு தண்டனையும் கிடைத்துவிட்டது.
1: அப் பூலோ சாரி பாத்,
0: அவ்வளவுதான், இப்போது எல்லா விஷயத்தையும் மறந்துவிடு.
1: ஹஸ்தே ஹஸ்தே போலே, அரே வா, புலக்கர் பனா கோய் ரோனே கி சீஸ் ஹை.
0: சிரித்து கொண்டே, அட, மறதி என்பது அழவேண்டிய விஷயமா என்ன?
1: யே தோ ஹஸ்னே கி சீஸ் ஹை,
0: சிரிக்க வேண்டிய விஷயம்.
1: தும்ஹே மாலூம் ஹை பச்பன் மே மை கித்னா படா புலக்கர் தா,
0: சிறு வயதில் எனக்கு எவ்வளவு மறதி தெரியுமா?
1: ஹேரானி சே போலி, சச் பாப்பா, ஆப் பி புலக்கர் தே.
0: அவள் ஆச்சரியத்துடன், அப்பா உங்களுக்கும் மறதியா?
1: அரே தோடா பஹத் நஹீ, கிரேட் புலக்கர் தி கிரேட்.
0: ஆமா, கொஞ்சம் இல்லை, நிறைய, மறதியின் மன்னன்.
1: சுனாவ் அப்னே புலக்கர் பனே கா கிஸ்ஸா, பாப்பா நே லம்பா சுர் சோடா.
0: என் மறதியின் கதையை சொல்லட்டுமா என்று அப்பா கதையை சொல்ல ஆரம்பித்தார்.
1: ஹா ஹா பாப்பா சுனாயே நா.
0: ஆமாம் அப்பா சொல்லுங்கள்.
1: உத்சுக்தா கே காரண் நன்னி அப்னா துக் பூல் கை,
0: ஆர்வத்தால் அந்த சிறுமி தன் துக்கத்தை மறந்தாள்.
1: ஏக்தம் பாப்பா கே பாஸ் குர்சி கீச் கர் ஆ பேட்டி, டூடி பர் ஹாத் ரக் கர் ஏக்தம் சுன்னே கோ தயார்.
0: உடனடியாக அப்பாவின் அருகில் ஒரு நாற்காலியை போட்டு கன்னத்தில் கை வைத்துக் கொண்டு கேட்க தயாரானாள்.
1: அச்சா சுனோ, பாப்பா நே லகாதி அப்னே பச்பன் கி ஓர் ஏக் லம்பி சலாங்.
0: சரி கேள். அப்பா தனது குழந்தை பருவத்து கதையை விவரிக்க தொடங்கினார்.
1: அரே கோய் 20 பரஸ் பெஹலே கி பாத் சம்ஜோ, தப் மே சோட்டா தா, பஹத் சோட்டா.
0: 20 வருஷத்திற்கு முன்னால் நான் மிகவும் சிறியவன்.
1: தும்சே பஸ் தோ ஏக் சால் படா ரஹா ஹோங்கா,
0: உன்னை விட 2 வருடங்கள் பெரியவனாக இருந்திருப்பேன்.
1: தப் மேரி மா யானி தும்ஹாரி தாதி நே முஜ்சே தஹி லானே கே லியே கஹா.
0: அப்போது என் அம்மா, அதாவது உனது பாட்டி, என்னிடம் தயிர் வாங்கி வர சொன்னார்கள்.
1: கர் மே மெஹமான் ஆயே தே,
0: வீட்டிற்கு விருந்தினர்கள் வந்திருந்தார்கள்.
1: ஔர் உன்கே லியே தஹி கி லஸ்ஸி பனானி தி,
0: அவர்களுக்கு லஸ்ஸி செய்ய வேண்டியிருந்தது.
1: சல்னே லகா தோ படே பையா நே கஹா, சந்தர் ஜரா ஜலேபி பி லேதே ஆனா.
0: வீட்டிலிருந்து புறப்பட்டதும் அண்ணன், சந்தர் ஜிலேபியும் வாங்கி வா என்றார்.
1: மேனே கஹா டீக் ஹை,
0: நான் சரி என்றேன்.
1: 10 கா ஏக் நோட் ஜேப் மே டாலா ஔர் நிகல் படா,
0: 10 ரூபாய் நோட்டை பாக்கெட்டில் வைத்துக் கொண்டு கிளம்பினேன்.
1: சஸ்தே கா ஜமானா தா,
0: அது மலிவாக விற்ற காலம்.
1: தப் 10 ரூபாய் மே பஹத் சீசே ஆ ஜாதி தி,
0: அந்த காலத்தில் 10 ரூபாய்க்கு பல பொருட்கள் கிடைக்கும்.
1: கர் சே நிகல்னே ஹி வாலா தா கி பிதாஜி கோ குச் யாத் ஆயா,
0: வீட்டை விட்டு வெளியே வரும்போது அப்பாவுக்கு ஏதோ ஞாபகம் வந்தது.
1: போலே அகர் கேலே அச்சே மிலே தோ ஏக் தர்ஜன் லேதே ஆனா,
0: நல்ல வாழைப்பழம் கிடைத்தால் 1 டஜன் வாங்கி வா என்றார்.
1: ஔர் உன்ஹோனே ஏக் சோட்டா சா தேலா முஜே பக்ரா தியா,
0: அவர் ஒரு சிறிய பையை என்னிடம் கொடுத்தார்.
1: தப் தக் தீதி போலி குப்தா ஸ்டேஷனரி வாலே சே ஏக் அச்சா சா பென் லே ஆனா, மேரா பென் டூட் கயா ஹை.
0: அதற்குள் அக்கா, குப்தா ஸ்டேஷனரியிலிருந்து ஒரு நல்ல பேனாவை வாங்கி வா, என் பேனா உடைந்து விட்டது.
1: டேர் சாரா ஹோம்வொர்க் பி பாக்கி ஹை,
0: இன்னும் நிறைய வீட்டு பாடங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது என்றாள்.
1: இஸ்ஸே பெஹலே கி சீசே பூல் ஜாவும் மேனே உன்ஹே ஃபாரன் ஏக் சோட்டி சி கவிதா பனா டாலி,
0: நான் இந்த விஷயங்களை எல்லாம் மறப்பதற்குள் ஒரு சிறிய கவிதையை ஏற்றினேன்.
1: லானி ஹே தஹி லானி ஜலேபி ஏக் அச்சா சா பென் ஔர் கேலே பி,
0: வாங்கி வர வேண்டும் தயிர், வாங்க வேண்டும் ஜலேபி, ஒரு நல்ல பேனா மற்றும் வாழைப்பழமும் கூட.
1: மஜே மே யே கவிதா கி லைனே தோராதா ஹுவா ராஸ்தே மே ஆகே படதா கயா,
0: மகிழ்ச்சியில் கவிதை வரிகளை சொல்லிக் கொண்டே தெருவில் நடந்தேன்.
1: பஜார் ஆ சுகா தா,
0: சந்தை வந்திருந்தது.
1: அபி மே சீதாராம் ஹல்வாய் கி துகான் கி ஓர் படனே ஹி வாலா தா கி தேகா,
0: இப்போதுதான் சீதாராம் ஹல்வாய் கடையை நோக்கி நகர்ந்தேன்.
1: ஏக் ஜகா படி பாரி பீட் லகி ஹுயி ஹை,
0: அப்போது அந்த இடத்தில் கூட்டம் அதிகமாக இருந்ததை பார்த்தேன்.
1: மேனே உத்சுக்தா சே ஜாக்கா,
0: நான் ஆர்வத்தால் எட்டி பார்த்தேன்.
1: பாலு வாலா பாலு நச்சா ரஹா தா,
0: கரடி நடனமாடி கொண்டிருந்தது.
1: பாலு நாச் நாச் கர் ஐசே மஜே கே கேல் திகா ரஹா தா கி க்யா கஹனே,
0: கரடி நடனமாடி வேடிக்கையான விளையாட்டுகளை காட்டிக் கொண்டிருந்தது.
1: கபி ராஜா கபி மந்திரி கபி நாய் கா ஸ்வங் பர்னே லக்தா,
0: சில சமயம் ராஜாவாகவும் சில சமயம் மந்திரியாகவும் சில சமயங்களில் முடி திருத்துபவனாகவும் விளையாட்டுகளை காட்டிக் கொண்டிருந்தது.
1: கவி டுமக் டுமக் கர் சசுரால் ஜா பஹஞ்சதா,
0: சில நேரங்களில் நடனமாடிக்கொண்டே மாமியார் வீட்டையும் அடைந்தது.
1: தோ கபி ஜமீன் பர் கலாபாசியா கானே லக்தா,
0: மேலும் சில சமயங்களில் தரையில் கலைத்திறனையும் காட்ட ஆரம்பித்தது.
1: தேக் கர் மீரி ஐசி ஹசி சூட்டி ஐசி ஹசி சூட்டி கி தாலியா பஜா பஜா கர் மேனே ஹாத் லால் கர் லியே,
0: இதை பார்த்து நான் மிகவும் சிரித்தேன். நான் கைகள் சிவக்க கை தட்டி சிரித்தேன்.
1: ஔர் தப் தக் வஹான் சே நஹி டலா ஜப் தக் பாலு வாலே நே பகாயதா கோஷனா நஹி கர் தி கி கேல் கதம் பைசா ஹஜம்,
0: விளையாட்டு முடிந்து விட்டது, பணம் வசூலாகிவிட்டது என்று வித்தைக்காரன் விளையாட்டு முடிந்தது என்று அறிவிக்கும் வரை அங்கு

0: அங்கிருந்து நகரவில்லை.
1: ஜேசே ஹி பைசா ஹஸம் கி பாத் சுனி முஜே ஜட் சே யாத் ஆயா.
0: காசு செலவானது கேட்ட உடனே எனக்கு ஞாபகம் வந்தது.
1: அரே மேரே புஷர்ட் கி ஜேப் மே தோ 10 கா எக் நோட் ஹே.
0: என் சட்டை பையில் 10 ரூபாய் நோட் இருக்கிறது.
1: மேனே ஜட் சே ஜேப் மே ஹாத் டால் கர் தேகா.
0: வேகமாக பாக்கெட்டில் கையை வைத்து பார்த்தேன்.
1: நோட் ஜியோ கா தியோ படா தா.
0: நோட் அப்படியே இருந்தது.
1: தபி முஜே யாத் ஆயா மே கர் சே குச் சீசே லேனே கே லியே ஆயா ஹூ.
0: சில பொருட்களை வாங்க நான் வீட்டிலிருந்து வெளியே வந்தேன்.
1: இஸ்லியே யே 10 கா நோட் மானே தியா ஹே.
0: அதனால் தான் அம்மா இந்த 10 ரூபாய் நோட்டை கொடுத்துள்ளார்.
1: மகர் வோ சீசே கான் சி தி யே பாத் திமாக் சே காயப் ஹோ சுகி தி.
0: ஆனால் அந்த பொருட்கள் என்ன, இந்த விஷயம் என் மனதிலிருந்து மறைந்து விட்டது.
1: மேனே யாத் கர்னே கி பஹத் கோஷிஷ் கி மகர் திமாக் காலி ஏக்தம் காலி.
0: நினைவு கூற நிறைய முயற்சித்தேன் ஆனால் முற்றிலும் ஞாபகம் இல்லை.
1: வஹா தோ பாலூ கா நாச் ஔர் தமாஷா பசா ஹுவா தா.
0: கரடியின் நடனம் மட்டும் தான் ஞாபகம் இருந்தது.
1: கபி உஸ்கா ராஜா கி தரா இட்லானா கபி மந்திரி கி தரா கார்னிஷ் பஜானா கபி ठुமக் ठुமக் கே சசுரால் ஜானா ஔர் பீவி கோ ரிஜானா.
0: ராஜாவை போல் மந்திரியை போல சில சமயங்களில் மாமியார் வீட்டிற்கு சென்று அவரது மனைவியை கவர்வது இவை மட்டுமே நினைவிருந்தது.
1: தோ முஷ்கில் சே கவிதா கி ஆக்ரி லைன் யாதாய்.
0: இப்போது அதனால் கடைசி வரி மட்டுமே ஞாபகம் வந்தது.
1: மகர் வோ பி காஃபி குச் பதல் கயி தி.
0: ஆனால் அதுவும் நிறைய மாறிவிட்டிருந்தது.
1: யானி கி முஜே யாத் ஆயா லானே ஹே கேலே பி.
0: ஞாபகம் வந்தது ஒன்றுதான், வாழைப்பழங்களையும் கொண்டு வர வேண்டும்.
1: லேக்கின் கேலே கே அலாவா ஔர் க்யா க்யா லானா தா யே தோ யாத் ரஹா ஹி நஹி.
0: ஆனால் வாழைப்பழங்களை தவிர வேறு என்ன வாங்கி வர வேண்டும் என்பது நினைவில் இல்லை.
1: ஔர் கேலே கித்னே லே ஜானே ஹே யே பி ஏக்தம் பூல் கயா.
0: மேலும் வாழைப்பழம் எவ்வளவு வாங்க வேண்டும் என்பதை முற்றிலும் மறந்துவிட்டேன்.
1: சாம்னே ஹி ஏக் கேலே வாலா கடா தா.
0: அவனுக்கு எதிரே ஒரு வாழைப்பழ வியாபாரி நின்று கொண்டிருந்தான்.
1: ठेले पर केले बेच रहा था.
0: வண்டியில் வாழைப்பழங்களை விற்று கொண்டிருந்தான்.
1: खूब बढ़िया पीले पीले केले.
0: மிகவும் அழகான மஞ்சள் வாழைப்பழங்கள்.
1: அச்சே பக்கே ஹுவே தே.
0: நன்றாக கனிந்திருந்தது.
1: தாஜே லக் ரஹே தே.
0: புதிதாகவும் தெரிந்தது.
1: உசே 10 கா நோட் பக்கடாயா ஔர் கஹா பாய் கேலே தே தோ.
0: 10 ரூபாய் நோட்டை கொடுத்து அண்ணா வாழைப்பழத்தை கொடு என்றேன்.
1: உஸ்னே பூச்சா கித்னே கேலே.
0: அவர் கேட்டார் எத்தனை வாழைப்பழங்கள்.
1: யா பூரே 10 ரூபாய் கே சாஹியே.
0: முழு 10 ரூபாய்க்கும் வேண்டுமா.
1: மேனே குச் சோச்சா ஃபிர் கஹா தீக் ஹே தே தோ.
0: கொஞ்சம் யோசித்து விட்டு சொன்னேன் சரி கொடு.
1: கேலே வாலே நே தோ தர்ஜன் நிகாலே ஔர் போலா லாவ் கஹா ஹே தேலா.
0: வாழைப்பழ வியாபாரி 2 டஜன் வாழைப்பழங்களை எடுத்து பை கொண்டு வா என்றார்.
1: மேனே தேலே மே கேலா டல்வாயா ஔர் கர் ஆ கயா.
0: வாழைப்பழத்தை பையில் போட்டு கொண்டு வீட்டிற்கு வந்தேன்.
1: ராஸ்தே மே உதேட்பூன் சல் ரஹி தி கேலே கே அலாவா ஔர் க்யா லானா தா க்யா.
0: வழியில் குழப்பம், வாழைப்பழத்தை தவிர வேறு என்ன வாங்கி வர வேண்டும் என்ன.
1: மகர் குச் யாத் ஹி நஹி ஆ ரஹா தா.
0: ஆனால் எனக்கு எதுவுமே நினைவில் இல்லை.
1: யாத் ஆதா பி தோ க்யா ஹோ சக்தா தா.
0: ஞாபகம் வந்தால் கூட என்ன ஆக போகிறது.
1: பூரே 10 ரூபாய் தோ खर्च ஹோ ஹி சுகே தே.
0: 10 ரூபாயும் ஏற்கனவே செலவாகி விட்டது.
1: கப்ராஹட் கே மாரே கேலே கா தேலா இத்னா பாரி லக் ரஹா தா கி முஜ்சே உடாயே நா உட்தா தா.
0: பதற்றம் காரணமாக வாழைப்பழம் தூக்க முடியாத அளவுக்கு கனமாக இருந்தது.
1: घर पहुंचते ही पिताजी ने मुझे नीचे से ऊपर तक घूर कर देखा.
0: நான் வீட்டை அடைந்தவுடன் என் தந்தை என்னை கீழிருந்து மேல் நோக்கி பார்த்தார்.
1: போலே இத்னி தேர் லகா தி சந்தர்.
0: சந்தர் இவ்வளவு நேரமா என்றார்.
1: மேனே ஜட் சே கேலே வாலா தேலா உன்கே ஹாத் மே பக்கடாயா ஔர் அப்னே படனே வாலே கம்ரே மே கிசக் ஜானா சாஹா.
0: நான் அவசரமாக என் கையில் இருந்த வாழைப்பழ பையை அவருக்கு கொடுத்து விட்டு என் அறைக்குள் நுழைய விரும்பினேன்.
1: தப் தக் மா ஆ கை.
0: அப்பொழுது அம்மா வந்து விட்டார்.
1: போலி தஹி கஹா ஹே சந்தர்.
0: சந்தர் தயிர் எங்கே.
1: மெஹமான் தோ கப்கே சலே கயே.
0: விருந்தினர்கள் எப்பொழுதோ கிளம்பி விட்டார்கள்.
1: தூ கஹா ஃபஸ் கயா தா.
0: நீ எங்கே சிக்கி கொண்டாய்.
1: பையா நே மானோ சூங் கர் கஹா ஜலேபி தோ கஹீ நஹி நஜர் ஆ ரஹி ஹே.
0: அண்ணனோ சரியாக யூகித்து சொன்னார் ஜலேபியே காணோமே.
1: ஔர் தீதி நே கஹா பென் ठीक மில் கயா தா நா குப்தா ஸ்டேஷனரி வாலே சே ஜரா திகா தோ.
0: அக்கா குப்தா ஸ்டேஷனரியிலிருந்து பேனா கிடைத்ததா எங்கே காட்டு பார்ப்போம் என்றாள்.
1: மேனே உஸ் தேலி கி ஓர் இஷாரா கியா ஜோ பிதாஜி கே ஹாத் மே தா ஔர் கம்ரே மே குசா ஔர் கம்ரா பந்த் கர் லியா.
0: அப்பாவின் கையில் இருந்த பையை காட்டி இந்த சூழலில் இருந்து என்னை விடுவித்துக் கொண்டு என் அறைக்குள் நுழைந்து அறையை பூட்டினேன்.
1: தோடி தேர் மே மானே தர்வாஜா குல்வாயா ஔர் பியார் சே புச்கார்த்தே ஹுவே கஹா.
0: சிறிது நேரத்தில் அம்மா கதவை திறந்து அன்பாக கூப்பிட்டார்.
1: தூ தோ தர்ஜன் கேலே கியூ லாயா பேட்டா.
0: எதற்கு 2 டஜன் வாழை கொண்டு வந்திருக்கிறாய்.
1: கர் கே லியே தோ ஏக் தர்ஜன் ஹி பஹத் ஹே.
0: வீட்டிற்கு 1 டஜனே போதுமானது.
1: அப் பாக்கி ஏக் தர்ஜன் யா தோ தூ கா யா அப்னே தோஸ்தோ கோ புலா கர் உன்ஹே கிலா.
0: இப்போது மீதியுள்ள 1 டஜனை நீ சாப்பிடு அல்லது உன் நண்பர்களை அழைத்து கொடுத்து விடு.

0: माँ माँ अभी अभी पीछे भालू वाला आ रहा है, क्या मैं भालू को खिला दूँ?
1: अम्मा अम्मा करड़ी विद्दे कारण पिन्नालेये वर्गिरान, करड़ी की नान कुड़कवा?
0: भालू माँ की आंखों में हैरानी थी।
1: करड़ी अम्मा विन कण्गळिल आच्चर्यम।
0: हाँ माँ, मैंने रास्ते में भालू का तमाशा देखा था, खूब अच्छा।
1: आमा मम्मा वळियिल करड़ी नाटते पार्तेन, मिगवुम अरुमै।
0: वो अब इधर ही आ रहा है, उसे खिला दूँ ये एक दर्जन केले?
1: अवन इंगदान वंदु कोंडिरिक्किरान, नान अदर्क ओरु डज़न वाळैपळत्तै कोडुक्कट्टुमा?
0: बाहर खड़ी दीदी यह सुन रही थी।
1: वेळियिल निन्रु कोंडिरुंद अक्का इदै केट्टुक कोंडिरुंदाळ।
0: उसने शोर मचाकर पूरे घर में बता दिया कि चंदर तो रास्ते में भालू का तमाशा देख रहा था।
1: चंदर वळियिल करड़ियिन आट्टत्तै पार्त्तुक कोंडिरुंदान एन्रु सत्तम पोट्टु वीडु मुळुक्क सोन्नाळ्।
0: इसलिए भुलक्कड़ राम भूल गया सब कुछ।
1: அதனால்தான் மறதி மன்னன் எல்லாவற்றையும் மறந்தான் என்றாள்.
0: புலக்கர் ராம், வாஹ் வாஹ் ஜி புலக்கர் ராம், घर भर में मेरा मजाक बना।
1: மறதி மன்னா, ஆஹா மறதி மன்னா, வீடு முழுவதும் நான் கேலி செய்யப்பட்டேன்.
0: और दोस्तों को पता चला तो उन्होंने भी खूब मजे लिए।
1: மற்ற நண்பர்களுக்கு தெரிந்ததும் அவர்களும் கேலி செய்தனர்.
0: कई सालों तक मेरा यही नाम चलता रहा, புலக்கர் भूलू राम।
1: பல வருடங்களாக மறதி மன்னன் என்ற பெயர் தொடர்ந்து கொண்டே இருந்தது.
0: सुन लिया ना, कहकर पापा ने जोर का ठहाका लगाया।
1: सरिदाने என்று சொல்லி அப்பா சத்தமாக சிரித்தார்.
0: तो नन्ही देर तक हंसती रही, खिल खिल खिल खिल।
1: பின்னர் சிறுமி நீண்ட நேரம் விழுந்து விழுந்து சிரித்து கொண்டே இருந்தாள்.
0: अच्छा पापा, अगर मैं फूलों वाली उस कविता के साथ भुलक्कर पापा नाम से भी एक कविता लिखकर मैम को दे दूं, फिर तो वो खुश हो जाएंगी ना? नन्ही बोली।
1: சரி அப்பா, அந்த பூ கவிதைகளோடு மறதி மன்னன் அப்பா என்று ஒரு கவிதை எழுதி ஆசிரியைக்கு கொடுத்தால் அவர் சந்தோஷப்படுவார் அல்லவா என்றாள் சிறுமி.
0: क्यों नहीं, பாப்பா மந்த மந்த முஸ்குராய்.
1: ஏன் கூடாது என்று அப்பா புன்முறுவல் செய்து கொண்டே சொன்னார்.
0: நன்னினே சச்முச் புலக்கர் பாப்பா நாம் சே கவிதா லிக்கி ஔர் அப்னி ஹிந்தி வாலி மேம் கோ தே தி.
1: நன்னி நிஜமாகவே மறதி மன்னன் என் அப்பா என்ற கவிதையை எழுதி தன் ஹிந்தி ஆசிரியரிடம் கொடுத்தாள்.
0: படுக்கர் மேம் கி பி ஹசி சூட் கை.
1: இதை படித்ததும் ஆசிரியையாலும் சிரிப்பை அடக்க முடியவில்லை.
0: உன்னோனே உசே ஸ்கூல் கி பத்திரிகா மே சாப்பா.
1: பள்ளி இதழில் அந்த கவிதையை வெளியிட்டார்.
0: உசே ஜோ பி படுத்தா உஸ்கி ஹசி சூட்தி, கில் கில் கில் கில் கில் கில்.
1: அதை படித்தவர்கள் எவராலும் சிரிப்பை அடக்கவே முடியவில்லை. இத்துடன் இந்த பாடம் முடிந்தது. அடுத்த வாரம் சந்திப்போம்.
0: தன்யவாத் ஜி.
2: ஹிந்தி பாடம் கேட்டீர்கள். கற்பித்தார் நீலாவதி மெகானி அவர்கள். மாணவி பிரியம் பிரதீக்ஷா ஜா.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். தென்காசி மாவட்டம் குண்டார் அணை 10 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கிய 7 சென்டிமீட்டர், ஊத்து 6 சென்டிமீட்டர், தேனி மாவட்டம் பெரியாறு, கிருஷ்ணகிரி மாவட்டம் பெனுகொண்டாபுரம் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி, கன்னியாகுமரி மாவட்டம் பாலமூர், திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர், கோயம்புத்தூர் உப்பாசி, ஸ்ரீமுஷ்ணம், தேக்கடி, கடலூர், மேமாத்தூர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், சின்னக்கல்லாறு, குறிஞ்சிப்பாடி, விண்ட்வர்த், ஆவடி, மாஞ்சோலை, ஜம்புக்குட்டப்பட்டி, ஹரூர், செங்கோட்டை, அயப்பாக்கம், வால்பாறை, பரம்பிக்குளம், ஆழியாறு திட்டப்பகுதி, சோலையாறு, சென்கோனா ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், மகாபலிபுரம், மேல்பவானி, கருமாந்துறை, வால்பாறை, செம்மேடு, தென்காசி, முள்ளங்கினாவிளை, பார்வுட், ஹரூர், ஆர்கேபிட், கெடார், மாதவரம், பெரம்பூர், ஊத்தங்கரை, பாம்பாரணை, கொரட்டூர், மயிலாடுதுறை, பள்ளிக்கரணை, வடபழனி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், கீழச்செருவாய், கொரட்டூர், சைதாப்பேட்டை, அவலாஞ்சி, சூரப்பட்டு, ஊத்துக்கோட்டை, ஹாரிசான், அடையாறு, கீழ்பண்ணாத்தூர், ராணிப்பேட்டை,

0: உட்பிரையர், லால்பேட், லபைக்குடிக்காடு, மணல்மேடு, அண்ணாநகர் மேற்கு, மின்னல், ஆனந்தாபுரம், வளசரவாக்கம், முகையூர், வில்லிவாக்கம், மணம்பூண்டி, ஆய்க்குடி, தேவாலா, அகரம் சீகூர், மேடவாக்கம், ஒக்கியம், துறைப்பாக்கம், அடவிநயினார் கோவில் அணை, கழியல், நீலாங்கரை, ஈஞ்சம்பாக்கம், கன்னிமார், கொளத்தூர், திருப்பரப்பு, திருக்கழுக்குன்றம், அமைந்தகரை, முண்டியம்பாக்கம், கண்ணகி நகர், நடுவட்டம், ஸ்ரீபெரும்புதூர், காட்டுமன்னார் கோவில், குழித்துறை, அம்பத்தூர், காரைக்கால், பேசின்பாலம், முகலிவாக்கம், கோழிப்பூர் விளை, ஆனைமடுவு அணை, எறையூர், கருப்பாநதி அணை, கீழணை, மடிப்பாக்கம், பள்ளிக்கரணை, ராஜா அண்ணாபிள்ளைபுரம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதுமில்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 38.5 டிகிரி செல்சியஸ் அரியலூரில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 22.4 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 12.8 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை தூத்துக்குடி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கடலூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்து காணப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. தஞ்சாவூர், கரூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, நீலகிரி, தருமபுரி, நாகப்பட்டினம், திருப்பத்தூர், திருவள்ளூர், ராமநாதபுரம், வேலூர், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு: இன்று கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழைக்கு வாய்ப்பு உண்டு. மற்ற இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். நாளை திருவண்ணாமலை, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், விழுப்புரம், கடலூர், காஞ்சிபுரம், சென்னை, மதுரை, செங்கல்பட்டு, தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை மறுநாள் 5ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், காஞ்சிபுரம், சென்னை, மதுரை, செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கு மதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 18 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.3 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.8 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் 5:27 மணிக்கு மாலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். நன்றி நேயர்களே.

0: மாலை வணக்கம் அன்பர்களே, ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1669 கிலோஹெட்ஸில் மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. தொடர்வது குரலமுதம்.
1: அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டிய எல்லாம் ஒருங்கு.
2: ஐம்புல ஆசைகளையும் அழிக்க வேண்டும். அதற்கு ஐம்புல ஆசைகளுக்குரிய பொருள்களையெல்லாம் ஒட்டுமொத்தமாக விட்டுவிட வேண்டும். குறள் எண் 343, அதிகாரம் துறவு.

ஐம்புல ஆசைகளையும் அழிக்க வேண்டும். அதற்கு ஐம்புல ஆசைகளுக்குரிய பொருள்களையெல்லாம் ஒட்டுமொத்தமாக விட்டுவிட வேண்டும். குறள் எண் 343 அதிகாரம் துறவு.

நேரம் 5:30. வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மாலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. மதுரத்தஞ்சல் நிகழ்ச்சியில் இசைக்கும் முதல் பாடல் ராதேஷ்யாம் திரைப்படத்திற்காக. நிகழ்ச்சியில் உங்களுடன் சுமையா.

சோலோ திரைப்படத்திற்கான பாடல் கேட்டு முடித்த நேரம் 5:38. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெட்ஸ் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. மதுரை தென்றல் இசைக்கும் அடுத்த பாடல் கழகத் தலைவன் திரைப்படத்திற்காக.

வணக்கம். 5:41 ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1669 கிலோ ஹெர்ட்ஸில் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தெஞ்சல். ரசவாதி திரைப்படத்திற்கான பாடல்.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

சக்கப்போடு போடு ராஜா திரைப்படத்திற்கான பாடல் கேட்டு முடித்த நேரம் 5:51. இசைக்கும் அடுத்த பாடல் வெண்ணிலா கபடி குழு 2 திரைப்படத்திலிருந்து. இது மதுரத்தின்றல் நிகழ்ச்சியில்.

நேரம் 5:54:43. மதுர தென்றல் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது சுமையா. நிகழ்ச்சியில் இசைக்கும் நிறைவான பாடல் நிமிர் திரைப்படத்திற்காக இதோ.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6 மணி. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நள்ளிரவு 11:10 வரை ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 ஒருபட பாடல்கள் ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்த வாரிசு திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். மாலை 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 திணை மதுரத்தென்றல் திரை இசை, 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரத்தென்றல் திரை இசை, 7:10 மாவட்ட செய்திகள், கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் எழுதியவர் என் முருகேசன் அவர்கள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 பண்ணை செய்தி, நெல்லில் ஒருங்கிணைந்த பூச்சிகள் மேலாண்மை தகவல் வழங்குகிறார் மதுரை வேளாண்மை கல்லூரியின் பூச்சியியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் பி ஆனந்தி அவர்கள். 7:30 மண்ணும் மணியும் ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து மதுரை பாலமேடு கோணாப்பட்டி விவசாயி ராமநாதன் என்ற செந்தில் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம். அதனைத் தொடர்ந்து வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை, விடைபெறும் முன் ஆகியவை கேட்கலாம். 8:00 செய்தியறிக்கை சென்னை அஞ்சல், 8:05 அச்சாணி, இயந்திர உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் எம் பாஸ்கரன் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:15 பாராளுமன்றத்தில் இன்று டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 8:30 மதுரத்தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இன்று 9:30 இசை பேருரை. இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ ராகவேந்திர சரித்திரம் இசை உரை நிகழ்த்துகிறார் கல்யாணபுரம் ஆர் வீரராகவன் அவர்கள், வி ஸ்ரீனிவாசராவ் அவர்களின் வயலின், எம் குருராஜ் அவர்களின் மிருதங்கம். இன்று 10:00 நட்சத்திர கீதங்கள். இன்றைய நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் இடம்பெறும் நடிகர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் நடித்த திரை இசை பாடல்களை கேட்டு மகிழலாம். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 நமது அலைவரிசை நிகழ்ச்சிகள் நிறைவு பெறும் நேரம். அதனைத் தொடர்ந்து அதிகாலை 5:45 காலை ஒளிபரப்பு தொடங்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேயர்கள் இதுவரை கேட்டு தெரிந்து கொண்டது இன்று நமது நிலையம் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சியும் அதற்கான நேரமும் குறித்த அறிவிப்பு.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:10. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் ஒருபட பாடல்கள். இன்றைய ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் இடம்பெறக்கூடிய திரைப்படம் 1983 வெளிவந்த எஸ்பி முத்துராமன் அவர்கள் இயக்கிய படம் அடுத்த வாரிசு. இந்த படத்திலிருந்து திரைப்பட பாடல்களை தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம்.

கேட்ட அந்த பாடல் அடுத்த வாரிசு திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடியது. நாம் கேட்கவிருக்கக்கூடிய அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி ஆகியோரோட குரல்களில் இதே படமான அடுத்த வாரிசு திரைப்படத்திலிருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஹலோ, யாருப்பா பேசுறது?
4: வணக்கம், நாங்க ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்வொர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
3: என்ன தாயி தசு புசுன்னு பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
4: நீங்க செல்லம்மா தானே?
3: நான் தான் செல்லம்மா, என்னவா?
4: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 1,00,000 ரூபாய் பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
3: ஆத்தி, 1,00,000 ரூபாயா? எனக்காதாயி, நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
4: ஆமாம்மா, நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்க நீங்கள் கையில் வச்சுருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்கள் தானே?
3: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்தது தான். சரி, 1,00,000 ரூபாய் இப்போயா கொடுப்பீங்களா? பெட்டியில் கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்கில் போடுவீங்களா? இல்லை நானே நேரில் வரணுமா? சொல்லுதாயி.
4: இல்லை பாட்டி, நீங்கள் அலையணும்னு அவசியமே இல்லை, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் மாற்றி விட்டுருவோம்.
3: எப்போதாயி பண்ணுற? கொஞ்சம் சீக்கிரமாக வந்துதாயி, நிறைய செலவு இருக்குது.
4: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபா மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமாக கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1,00,000 ரூபாய நாங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் மாற்றி விட்டுருவோம்.
3: ஆத்தடி ஆத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்கே போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டால் கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒன்று பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில் கொடுத்துட்டு அந்த கையில் 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
4: பாட்டி அப்படிலாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினா தான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
3: ராசாத்தி, என் பேத்தியா நினச்சிக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
4: இல்லைம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
3: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏற்கிறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதியை போட்டு விடுங்கத்தா.
4: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனியில ரூல்ஸ் கிடையாது.
3: அப்ப ஒன்னு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயி. போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்புடு வைத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற. என்ன
4: பாட்டி? பாட்டி
3: ஆத்தடி ஆத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருக்கிட்ட?
5: பாட்டி
4: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக்கொள்ள வேண்டாம்.
6: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
7: ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து அடுத்த வாரிசு திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். அடுத்த பாடலாக SP சைலஜா, S. ஜானகியோட குரல்களில் நிறைவு பாடலாக வருகிறது.

0: இதுவரை ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தின் மத்தியலை 1269 கிலோஹெட்ஸில் ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் 1983 ஆண்டு எஸ்பி முத்துராமன் அவர்கள் இயக்கி வெளிவந்த திரைப்படமான அடுத்த வாரிசு திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள்.
1: என்னே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
2: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுமா.
1: அதுக்காக 8 மணி வரைக்குமா, இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணலை.
2: அதுக்கு என்னமா பண்ணுறது?
1: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
2: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
1: வெப்ப அலை வீச போகுது, ஒன்று நிற்காம மழை பெய்யும் இல்லை வெயில் வாட்டி வதைக்கும்.
2: சரிம்மா, அதுக்கு என்னதான் பண்ணுறது?
1: இனி வரக்கூடிய காலங்களில் இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழையை பெருக்கணும்.
2: அதுக்கு
1: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ணு நடணும்.
2: சூப்பர் தங்கச்சி.
3: மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
4: பொது நலன் கருதி வெளியிடுவோம் ஆகாஷ்வாணி மதுரை.

0: இன்னும் சில நொடிகளில் நாம் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக
1: வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. இந்து சமய அறநிலையத்துறை தொடர்பான வெள்ளை அறிக்கை வெளியிடுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சித்தேந்தர் மாலிக் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். கடந்த மாதத்தில் 29,88,000 கோடி ரூபாய் அளவிற்கு டிஜிட்டல் பண பரிவர்த்தனை நடைபெற்றுள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. முன்னதாக இந்த மசோதாவை தாக்கல் செய்து பேசிய சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால், உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு இந்த சட்டத்திருத்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நீதித்துறையின் சேவைகளை மேம்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் மூலம் மக்களுக்கு குறித்த காலத்திற்குள் நீதி கிடைக்கும் என்றும் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்தார். உடல் உறுப்பு தானத்தில் சிறந்த மாநிலத்திற்கான விருது தமிழகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. சர்வதேச உடல் உறுப்பு தினத்தை ஒட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற விழாவில் மத்திய இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் இந்த விருதினை வழங்கினார். தமிழகத்தின் சார்பில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் இந்த விருதினை பெற்றுக் கொண்டார். இந்து சமய அறநிலையத்துறை தொடர்பான வெள்ளை அறிக்கை வெளியிடுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: பள்ளி அறிக்கை வெளியிடுறத வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே போல வந்து கடந்த ஆட்சி நடைபெற்ற ஊழல்கள் என்னென்னலாம் வந்து கோயில் சொத்துக்கள் வந்து அபகரிக்கப்பட்டிருக்குது, கோயில் சொத்துக்கள் எப்படி எல்லாம் வந்து பல்வேறு இடங்கள்ல வந்து தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அதை எல்லாத்தையும் நாங்கள் ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் யாரெல்லாம் அதுல வந்து ஈடுபட்டிருக்காங்கன்றதை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நிச்சயமாக இந்து சமய அறநிலைத்துறையை பொறுத்த வரைக்கும் ஊழல் அப்படின்றது வந்து முற்றிலும் ஒழிக்கப்படக்கூடிய ஒரு இடத்துல தான் நாங்கள் அதை வச்சிருக்கிறோம். நிச்சயமாக அந்த ஊழலை ஒழிப்போம். இது வரைக்கும் இருந்த ஊழல்களை எல்லாம் நாங்கள் ஒழித்துட்டு அதே போல கோயில் சொத்துக்களை வந்து முறைகேடாக யார் யாரெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க, முறைகேடாக
1: தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியின்படி பயிர்க்கடனை தாவேக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மேகதாது பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்கு இதுவரை அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாதது ஏன் என்று வினவியுள்ளார். கர்நாடகாவில் இது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றதையும் அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். குறுவை நிவாரண சிறப்பு தொகுப்பை தாவேக அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோடு மாவட்டம் ஓடா நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டம் ஒழுங்கும் முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று குறை கூறினார். தாவேக நிர்வாகிகளே பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவதாகவும் அவர் தெரிவித்தார். காவிரி பிரச்சினையை வைத்து அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் பிஜேபிக்கு இல்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். முதலமைச்சர் திரு விஜய் குறித்து அவதூறாக மிரட்டும் வகையில் பேசியது தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மார்க்கண்டேயனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனையுடன் கூடிய ஜாமீன் வழங்கியுள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதி திரு ஜி கே இளந்தரையன் இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார். எதிர்காலத்தில் இதுபோல் பேசப்போவதில்லை என்று தூத்துக்குடி நீதிமன்றத்தில் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் உள்ளிட்ட நிபந்தனைகள் இந்த உத்தரவில் இடம்பெற்றுள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை விடுவிக்க கர்நாடக அரசுக்கு உத்தரவிடக் கோரி மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தலின்படி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இன்று

0: நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்து காரணமாக மதுரை சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மதுரை மாவட்டம் மேலூர் அருகே தும்பைப்பட்டி நான்கு வழிச்சாலை மேம்பாலம் பகுதியில் இன்று காலை சென்னையிலிருந்து திருநெல்வேலி நோக்கி கார் ஒன்று சென்று கொண்டிருந்த நிலையில் அங்கிருந்த மேம்பாலம் பகுதியில் முன்னே சென்ற இருசக்கர வாகனம் மீது எதிர்பாராத விதமாக கார் மோதியதில் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையின் மறுபுறம் மதுரையிலிருந்து திருச்சி நோக்கி சென்று கொண்டிருந்த காரின் மீது பயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளானது. இவ்விபத்தில் ஒரு பெண் குழந்தை உட்பட 5 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் படுகாயங்களுடன் இருவர் மீட்கப்பட்டு மேலூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த விபத்து காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் மேலூர் காவல்துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டதுடன் வழக்கு பதிவு செய்து விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டனர். மாவட்ட ஆட்சியரும் சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டார். அதிகாலை நடந்த விபத்தில் பெண் குழந்தை உட்பட 5 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர் ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றார்.
2: வட தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டங்களான காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் அடுத்த 3 நாட்களுக்கு வட தமிழக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், ராமநாதபுரம் மற்றும் மேற்குத்தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நுகர்வோர் பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திருமதி பத்மஜா இன்று தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நில மோசடி விவகாரத்தில் மேலும் 2 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணி இன்று நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சித்தேந்தர் மாலிக் தங்கப்பதக்கம் வென்றார். அஜர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் 60 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் 92 கிலோ எடைப்பிரிவில் சாக்ஷம் வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா 1 தங்கம், 4 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பிரேசில் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 9 தங்கம், 6 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் விஜேந்தர், பிரேம், யசோதன் ஆகியோரும், மகளிர் ஒற்றையர் பிரிவில் மனிஷாவும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் ஆர்யன் தாக்கர் இணையும், யசோதன் தீரஜ் இணையும், பிரேம் குல்தீப் இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் பிரேம் மணிஷா இணையும், மகளிர் இரட்டையர் பிரிவில் மணிஷா ஆண்ட்ரூ இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம், 4 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. புதுதில்லியில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் ஒற்றையர் பிரிவுகளில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி மற்றும் வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவிலும் கலப்பு இரட்டையர் பிரிவிலும் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. விக்டோரியன் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சானியா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். செயின்ட் லூயிஸ் செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞா நந்தா 5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ரஞ்சித் குமார், ஆஷிஷ் யாதவ், தரணிதரன் தியாகராஜன், பூஜா, தனு சௌத்ரி உட்பட 36 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி அமெரிக்காவின் யூஜினில் நாளை மறுநாள் தொடங்கி வரும் 9ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. கிளாஸ்கோவில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் வலுதூக்கும் பிரிவில் பதக்கங்களை வென்றவர்களுக்கான பரிசுத் தொகையை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று புதுதில்லியில் வழங்கினார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி அடுத்த ஆண்டு சீனாவின் செங்டுவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. இந்து சமய அறநிலையத்துறை தொடர்பான வெள்ளை அறிக்கை

இடுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சித்தேந்தர் மாலிக் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:40. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரத்தென்றல் ஒழிக்கும் நேரம். நிகழ்ச்சியில் முதலாவதாக நாம் கேட்கவிருக்கும் பாடல் 3 பிறை திரைப்படத்திற்காக கே.ஜே. ஏசுதாஸ் பாடியது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:55. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி நாம் கேட்கலாம் சேவை செய்திகள். இந்து சமய அறநிலையத்துறை அருள்மிகு நாச்சியார் திருக்கோவிலிருந்து வந்துள்ள செய்தி. ஆடிப்பூரம் தேர் திருவிழா 6/8/2026, அதாவது வருகின்ற வியாழக்கிழமை அன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பித்து எதிர்வரும் 14/8/2026, அதாவது அடுத்த வெள்ளி அன்று பெரிய தேரோட்டம் நடைபெறுகிறது. விருதுநகர் மாவட்டம் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலரிடம் வந்துள்ள ஓர் அறிவிப்பு. விருதுநகர் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் கீழ் செயல்படும் அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகள், சமூக நீதி விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவ மாணவிகள், விடுதிகளில் நடைபெறும் தவறுதல்கள் மற்றும் அசம்பாவித சம்பவங்கள் குறித்து புகார் தெரிவிக்க 94/45/47/70/16 என்ற வாட்ஸ்அப் எண் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. வாட்ஸ்அப் எண்கள் மீண்டும் 9445477016. எனவே மாணவ மாணவிகள் விடுதிகளில் உள்ள குறைபாடுகள் தொடர்பாக மேற்சொன்ன வாட்ஸ்அப் எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் விருதுநகர் மாவட்டம் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலரிடம் வந்துள்ள மற்றும் ஓர் அறிவிப்பு. தமிழ்நாடு தொழில்முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் மற்றும் இடிஐஐ அகமதாபாத் இணைந்து தொழில் முனைவோர் மற்றும் புத்தாக்கம் என்ற சான்றிதழ் படிப்பை தொடங்கப்பட உள்ளது, அதாவது சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஆன் என்டர்பிரனர்ஷிப் அண்ட் இன்னோவேஷன். இதற்கான வகுப்புகள் இன்று முதல் தொடங்கப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்பங்கள் http://edITN.in/web-1-year-registration. இணையதள முகவரி மீண்டும் https://edit.in/web-1-year-registration என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தொழில் முனைவோர் மற்றும் புத்தாக்கம் சான்றிதழ் படிப்பிற்கு இணையதளம் வாயிலாக மட்டும் விண்ணப்பங்கள் பெறப்படுகின்றன என்ற தகவலை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். விருதுநகர் மாவட்டம் 4 வழிச்சாலைக்காக நிலம் வழங்கி இழப்பீடு பெறாதவர்களுக்கான சிறப்பு முகாம் பற்றி தகவல் தெரிவிக்கிறார்கள் விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள். விருதுநகர் மாவட்டம் வடுகப்பட்டி தெற்கு வெங்காநல்லூர் வரை தேசிய நெடுஞ்சாலை 744 அமைக்கும் பணிக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்குரிய நில உடைமைதாரர்களிடமிருந்து ஆவணங்களை பெற்று கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு இழப்பீடு வழங்கும் பொருட்டு நில உடைமைதாரர்களுக்கு நில ஆவணங்கள் பெறுவதற்கான சிறப்பு முகாம் நிர்வாக அலுவலகங்களில் நடைபெறவுள்ளது. மேலும் இதற்கான தகவல்களை விருதுநகர் மாவட்டம் செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு அலுவலரிடம் தொடர்பு கொள்ளலாம். நேயர்கள், இதுவரை கேட்டது சேவை செய்திகள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: என்னே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
3: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சுமா.
2: அதுக்காக 8 மணி வரைக்குமா, இன்னும் ஏசிய கூட ஆஃப் பண்ணல.
3: அதுக்கு என்னமா பண்றது?
2: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
3: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
2: வெப்ப அல வீச போகுது, ஒண்ணு நிக்காம மழை பெய்யும் இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
3: சரிம்மா, அதுக்கு என்னதான் பண்றது?
2: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
3: அதுக்கு
2: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ண நடணும்.
3: சூப்பர் தங்கச்சி.
4: மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
5: பொது நலன் கருதி வெளியிடுவோம் ஆகாஷ்வாணி மதுரை.

நேரம் 7:01 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1669 கிலோ ஹெட்ஸில். இது மதுரத்தின் செல் சத்யா திரைப்படத்திற்கான பாடல்.

0: ஊழியர் டிரைவ்களை குறித்து துறை வாரியாக விரிவாக கேட்டறிந்து ஆய்வு செய்யப்பட்டது. வங்கியின் மூலம் பல்வேறு அரசு திட்டங்களின் கீழ் பெறப்படும் கடன் உதவிகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. அரசின் பல்வேறு திட்டங்களின் கீழ் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் விண்ணப்பங்களை உடனுக்குடன் பரிசீலனை செய்து அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு கடன் உதவிகளை விரைந்து வழங்கிட நடவடிக்கை மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் பட்டா இல்லாதவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசலம் வட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா பேசும்போது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சின்னசலம் வட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வில் பங்காரங் கிராமத்தில் வேளாண்மை துறையின் சார்பில் தேசிய எண்ணெய் வித்துக்கள் இயக்கம் மதிப்பு சங்கிலி தொகுப்பு திட்டத்தின் கீழ் ஏக்கருக்கு ரூபாய் 7500 மானியத்தில் 60 கிலோ நிலக்கடலை பயிரிடப்பட்டுள்ள வயலினை நேரில் பார்வையிட்டு மின்னணு பயிர் கணக்கீடு பணியின் செயல்பாடுகள் குறித்து கேட்டறிந்து ஆய்வு செய்தார். மேலும் நமச்சியாயபுரம் கிராமத்தில் தோட்டக்கலைத்துறையின் சார்பில் பயிரிடப்பட்டுள்ள மஞ்சள் வயல் மற்றும் கருவேப்பிலை வயலினை நேரில் பார்வையிட்டு மஞ்சள் கருவேப்பிலை போன்ற பயிர்களின் சாகுபடிகள் முறையில் மானிய விவரங்கள் சந்தைப்படுத்துதல் உள்ளிட்டவைகளை குறித்து கேட்டறிந்தார். மேலும் பயிர்களை உரிய முறையில் பராமரிக்கவும் முறையாக தண்ணீர் பாய்ச்சுவதை கண்காணிக்கவும் சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நமச்சியாயபுரம் கிராமத்தில் விக்சித் பாரத் கிராமப்புற வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உத்தரவாத இயக்கம் விபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் பணிகளை பார்வையிட்டு பதிவேடுகள் குறித்து சம்பந்தப்பட்ட அலுவலரிடம் கேட்டறிந்து ஆய்வு செய்யப்பட்டது என மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசும்போது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே பிடாகம் ஊராட்சியில் விக்சித் பாரத் கிராமப்புற வேலைவாய்ப்பு மற்றும் உத்தரவாத இயக்கம் திட்டத்தின் கீழ் ரூபாய் 6.30 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள கூடுதல் வட்டார நாற்று பண்ணையினையும் ரூபாய் 2.16 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள மரக்கன்றுகள் நடும் பணிகளையும் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் உளுந்தூர்பேட்டையில் ஒருங்கிணைந்த ஒப்படைக்கப்பட்ட வருவாய் மானிய நிதி திட்டத்தின் கீழ் ரூபாய் 6 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் உளுந்தூர்பேட்டை புதிய ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டுமான பணிகளையும் உளுந்தூர்பேட்டை நகராட்சியில் ரூபாய் 16.85 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலையம் கட்டுமான பணிகளையும் ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து குடிநீர் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் ரூபாய் 30.25 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் குடிநீர் குழாய் அமைத்தல் மற்றும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்தல் பணிகளையும் ரூபாய் 6.95 கோடி மதிப்பீட்டில் பாதாள சக்கரை இணைப்பு அமைக்கும் பணியினையும் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் புதிய பேருந்து நிலையத்தில் அடித்தள பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதையும் பாதாள சக்கரை இணைப்புகளையும் அதிகப்படுத்தவும் குடிநீர் குழாய் அமைக்கும் பணிகளை விரைந்து முடித்திடவும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. எனவே பணிகளை விரைவாகவும் தரவாகவும் முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு உத்தரவிடப்பட்டது என மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா இவ்வாறு தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 2027 ஆண்டிற்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டமாக வீடுகள் பட்டியல் தயாரித்தல் மற்றும் வீடுகள் கணக்கெடுக்கும் பணிகள் ஆகஸ்ட் 1 முதல் தொடங்கி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இப்பணி வரும் ஆகஸ்ட் 31 வரை மாவட்டம் முழுவதும் நடைபெற உள்ளது. பணிக்கான கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 2119 ஆசிரியர்கள் கணக்கெடுப்பாளர்களாகவும் 356 ஆசிரியர்கள் மேற்பார்வையாளராகவும் நியமிக்கப்பட்டு களப்பணியில் ஈடுபட்டனர். கணக்கெடுப்பாளர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரில் சென்று வீடுகள் குறித்து தயாரிக்கப்பட்டுள்ள 33 கேள்விகளை கேட்டு டிஜிட்டல் முறையில் தகவலை பதிவு செய்வார்கள். எனவே கணக்கெடுப்பிற்கு வரும் அலுவலர்களிடமிருந்து பொதுமக்கள் தங்கள் வீடுகள் பற்றிய சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்கி இந்த தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பணிக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா கேட்டுக்கொண்டுள்ளார்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் என். முருகேசன் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: தொடர்வது மாவட்ட செய்திகள். சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
2: என் முருகேசன் அவர்கள்.
3: கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து அனைத்து துறை அலுவலர்களுடன் ஆய்வுக் கூட்டம் மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, குழந்தைகள் பாதுகாப்புத்துறை, தாட்கோ மாவட்ட தொழில் மையம், மகளிர் திட்டம் உள்ளிட்ட துறையின் சார்பில் முடிவற்ற வளர்ச்சி திட்ட பணிகள் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தானுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். சிறு குறு தொழில் மேம்பாட்டு சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று நிறைவேறியது. நாடாளுமன்றத்தில் நிறைவேறிய முக்கிய மசோதாக்கள்

0: மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சிகள் பங்கேற்கவில்லை என்று மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. கர்நாடக அமைச்சரவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. டாக்கா சர்வதேச வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். உஸ்பெகிஸ்தானுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள உஸ்பெகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் திரு சேதோவ் பக்தியார் ஒலி வீச் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். இந்த பேச்சுக்களின் போது இந்தியாவின் பயிற்சி திட்டங்களின் மூலம் 3000 மேற்பட்ட உஸ்பெகிஸ்தான் அதிகாரிகள் பயனடைந்திருப்பதாக தெரிவித்தார். 16000 மேற்பட்ட இந்திய மாணவர்கள் உஸ்பெகிஸ்தானில் உயர்கல்வி பயின்று வருவதாகவும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார். இருசக்கர மின் வாகனங்களின் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். கடந்த மாதம் மட்டும் 330,000 இருசக்கர மின் வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 66% அதிகமாகும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறு குறு தொழில் மேம்பாட்டு சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று நிறைவேறியது. முன்னதாக இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜீதன் ராம் மான்ஜி, சிறு குறு தொழில்துறையினருக்கான கடனுதவி வெகுவாக அதிகரித்துள்ளதாக கூறினார். இதன் காரணமாக இந்த தொழில்துறை வளர்ச்சி கண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 2014 சிறு குறு தொழில்துறையினருக்கு 10,00,000 கோடி ரூபாய் அளவிற்கு மட்டுமே கடன் உதவி வழங்கப்பட்டதாகவும் தற்போது இது 38,00,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கான திட்டங்களையும் அமைச்சர் பட்டியலிட்டார். சிறு குறு தொழில்துறையினருக்கு உதவும் வகையில் இந்த மசோதாவில் இடம்பெற்றுள்ள அம்சங்கள் குறித்தும் திரு ஜீதன் ராம் மான்ஜி எடுத்துரைத்தார். நாடாளுமன்றத்தில் நிறைவேறிய முக்கிய மசோதாக்கள் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சிகள் பங்கேற்கவில்லை என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குற்றம் சாட்டியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியதை சுட்டிக்காட்டினார். இந்த மசோதா மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பங்கேற்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். இதேபோல் மாநிலங்களவையில் சிறு குறு தொழில் மேம்பாட்டு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதத்திலும் எதிர்க்கட்சிகள் பங்கேற்காததை சுட்டிக்காட்டினார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு உரிய வாய்ப்பு வழங்கப்பட்ட போதிலும் அதனை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றும் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களின் வெள்ளத்தடுப்பு திட்டங்களுக்காக 2,536 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சர் திரு ராஜ்பூஷன் சௌத்ரி கூறியுள்ளார். இன்று மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், சிக்கிம் உள்ளிட்ட மாநிலங்கள் இதன் மூலம் பயனடைந்துள்ளதாக கூறினார். திட்டங்களை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு மாநில அரசுகளுக்கு இருப்பதாகவும் தொழில்நுட்பம் மற்றும் நிதியுதவியை மட்டும்தான் மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் திரு ராஜ்பூஷன் சௌத்ரி தெரிவித்தார். குஜராத் மாநிலம் மாஞ்சல்பூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு சத்யேந்திரபாய் பட்டேல் வெற்றி பெற்றுள்ளார். இவர் தமக்கு அடுத்தபடியாக வந்த காங்கிரஸ் வேட்பாளர் பீகாபாய் ரபாரியை விட 30,630 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். பீகார் மாநிலம் பான்கிபூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் ஜன் சுராஜ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட அதன் நிறுவனர் திரு பிரசாந்த் கிஷோர் பிஜேபி வேட்பாளர் திரு நிர்மல்குமார் சின்ஹாவை விட 19,000 கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். மத்திய பிரதேசத்தின் தத்தியா சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட கியான் ஷியாம் சிங் தமக்கு அடுத்தபடியாக வந்த பிஜேபி வேட்பாளர் திரு அசுதோஷ் திவாரியை விட 6,016 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கர்நாடக அமைச்சரவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இன்று பெங்களூருவில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் புதிய அமைச்சர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். நரேந்திர

0: சுவாமி, சிவராஜ் தங்தாகி உட்பட 19 பேர் புதிய அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். ரயில்வே கடந்த மாதம் 14 கோடியே 10 லட்சம் டன் சரக்குகளை கையாண்டுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 9% அதிகமாகும் என்று ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ரயில்வே மூலம் மின் உற்பத்தி நிலையங்களுக்கான நிலக்கரி விநியோகம் கடந்த மாதம் 20% அதிகரித்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள சாலைகளில் பாதசாரிகளுக்கான பகுதி வரையறுக்கப்படுவதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு நரசிம்மா, திரு அலோக் ஆராதே அமர்வு இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இது தொடர்பாக அதிகாரிகளுக்கு உரிய உத்தரவுகளை பிறப்பிக்குமாறு அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆந்திராவில் கைத்தறி நெசவாளர்களுக்கு வருடந்தோறும் 25,000 ரூபாய் நிதியுதவி வழங்கும் திட்டம் வரும் 7ஆம் தேதி முதல் செயல்படுத்தப்பட இருப்பதாக அம்மாநில ஜவுளித்துறை அமைச்சர் திருமதி சவிதா அறிவித்துள்ளார். இன்று அமராவதியில் இது தொடர்பாக ஜவுளித்துறையைச் சேர்ந்த அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். தேசிய கைத்தறி தினமான வரும் 7ஆம் தேதி முதல் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட இருப்பதை சுட்டிக்காட்டிய அவர், தகுதியுள்ளவர்கள் நாளை மறுநாள் மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். பஞ்சாபில் அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி நிலுவைத் தொகையை 15 நாட்களுக்குள் விடுவிக்க வேண்டும் என்று அம்மாநில அரசுக்கு பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த பொறுப்பு தலைமை நீதிபதி அஸ்வினி குமார் மிஸ்ரா, நீதிபதி ரோஹித் கபூர் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. நிதிச்சுமையை காரணம் காட்டி அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி நிலுவைத் தொகையை வழங்காமல் இருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் குறித்து அம்மாநில அரசின் தலைமைச் செயலாளர் திரு ஸ்ரீனிவாசன் தலைமையில் இன்று உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. முதற்கட்டமாக வீடுகள் கணக்கெடுக்கும் பணிகள் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக அந்த கூட்டத்தில் அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனையடுத்து அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்க உள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான பணிகளுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மேற்கு வங்கத்தில் பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான வருவாயை அதிகரிக்க வகை செய்யும் வழிகாட்டு நெறிமுறைகளை அம்மாநில அரசு வெளியிட்டுள்ளது. பஞ்சாயத்து அமைப்புகளின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் இந்த நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளதாக மேற்கு வங்க அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான வருவாயை 5 மடங்கு அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடன் எவ்வித பேச்சுக்களும் நடைபெறவில்லை என்று ஈரான் கூறியுள்ளது. ஈரானுடன் மத்தியஸ்தர்கள் வாயிலாக பேச்சுக்கள் நடைபெறுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்திருந்த நிலையில் ஈரான் இதனை தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் இன்று நிலநடுக்கம் நேரிட்டது. ரோல்பா மாவட்டத்தில் நேரிட்ட இந்த நிலநடுக்கம் 4.4 பதிவானது. இதன் காரணமாக பியூச்சான் மாவட்டத்தின் சில பகுதிகளில் நில அதிர்வு உணரப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தாக்கா சர்வதேச வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் டி பாலாஜி சேராலே தங்கப்பதக்கத்தையும் ருத்ரகுமார் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் பிரிவில் காதா கட்டாக்கே வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பளுதூக்கும் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற சத்தீஸ்கரை சேர்ந்த ஞானேஸ்வரி யாதவிற்கு அம்மாநில அரசு 30 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவித்ததோடு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பதவி உயர்வையும் வழங்கியுள்ளது. இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் 2வது தகுதி சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் வெற்றி பெற்றார். இந்தியா சிங்கப்பூர் இடையேயான 20 வயதுக்குட்பட்டோருக்கான 1வது நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சத்யேந்திர மாலிக் தங்கப்பதக்கம் வென்றார். அசர்பைசானின் பாக்குவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் 60 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் 92 கிலோ எடைப்பிரிவில் சாக்ஷம் வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா 1 தங்கம், 4 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தானுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். சிறு குறு தொழில் மேம்பாட்டு சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று நிறைவேறியது. நாடாளுமன்றத்தில் நிறைவேறிய முக்கிய மசோதாக்கள் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சிகள் பங்கேற்கவில்லை என்று மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. கர்நாடக அமைச்சரவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. தாக்கா சர்வதேச வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்

0: 69 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25 தொடர்வது
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். பண்ணை செய்தி. இன்றைய நிகழ்ச்சியில் நெல்லில் ஒருங்கிணைந்த பூச்சிகள் மேலாண்மை குறித்து தகவல் வழங்குகிறார் மதுரை வேளாண்மை கல்லூரியின் பூச்சிகள் துறை இணை பேராசிரியர் டாக்டர் பி ஆனந்தி அவர்கள்.
3: வேப்பங்கொட்டை கரைசலும் கூட நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுவுமே ரொம்ப ஈஸி. சோ ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 5 கிலோ பருப்பு, அதை வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா நல்லா உடைச்சிட்டு தண்ணியில ஊற வச்சுட்டு அதை வந்து டிகாஷன் மாதிரி நீங்க அடுத்த நாள் காலையில அந்த கசாயத்தை மட்டும் நீங்க ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு அது கூட சோப்பு கரைசலை கலந்து நம்ம என்ன பண்ணலாம்னா தெளிக்கலாம். அதுவும் வந்து நீங்க பயன்படுத்தலாம். சோ இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னா அசாடிராக்டின்ங்கற அந்த அல்கலாய்டை மட்டும் தனியா பிரிச்சு வேப்ப எண்ணெய் மருந்து, வேப்பம் கொட்டை மருந்துன்னு அசாடிராக்டின் 0.01%, 0.03% அப்படின்னு கிடைக்குது. அதுலயே எழுதியிருப்பாங்க இது வேப்ப எண்ணெய் சார்ந்தது, இது வேப்பம் கொட்டை சார்ந்தது அப்படின்னு எழுதியிருப்பாங்க. சோ நீங்க அதை வாங்கி ஜஸ்ட் ஒரு 2 மில்லி 1 லிட்டர் தண்ணியில கலந்து நீங்க தெளிக்கலாம். தெளிக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு ஏக்கருக்கு 200 லிட்டர் தண்ணியை நீங்க பயன்படுத்துறீங்கன்னா ஈஸியா இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். சோ இதுவும் இல்ல எனக்கு கெமிக்கல் தான் வேணும், வேதியியல் முறை தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா குளோர் பைரிபாஸ் அப்படிங்கிற மருந்து 20 EC கிடைக்குது. இது 500 மில்லி ஒரு ஏக்கருக்கு நீங்க வந்து தெளிச்சு பயன்படுத்தலாம். திடீர்னு ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னா குளோரென்ட்ரினிலிப்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்கு, அது வந்து 18.5 SC கிடைக்குது. ட்ரேடர்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றாங்க. சோ அதை நல்ல கம்பெனியா பார்த்து இந்த குளோரென்ட்ரினிலிப்ரோல் 18.5 SC 60 மில்லி ஒரு ஏக்கருக்கு நீங்க வந்து தெளிச்சு கட்டுப்படுத்தலாம். இது ரெண்டும் ரொம்ப பெஸ்டா இருக்கும். அப்படி இல்ல எனக்கு வந்து ரொம்ப மழையா இருக்குது, குருண மருந்து மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா காட்டாப் ஹைட்ரோகுளோரைடு அப்படிங்கிற பேர்ல ஒரு கெமிக்கல் இருக்குது, அதையும் வந்து நீங்க 1 கிலோ அளவுக்கு நீங்க பயன்படுத்தலாம். அதாவது பூச்சியினுடைய தீவிரத்தை பொறுத்து நீங்க வந்து அதனுடைய அளவை வந்து கூட்டவோ குறைச்சிக்கவோ நீங்க செஞ்சுக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா நடுவு வயல்ல வரக்கூடிய முக்கியமான பூச்சி நம்ம ஏரியால அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இலைச்சுருட்டு புழு, அதே மாதிரி குருத்து பூச்சி. குருத்து பூச்சிக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் எப்படி பண்றதுன்னு. இலைச்சுருட்டு புழுவை பொறுத்த வரைக்கும் அது வர்றதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரியாவை அதிகமாக பயன்படுத்துறது. யூரியாவை அளவற்று நம்ம போடும்போது நம்ம பச்சை பச்சைன்னு இருக்குன்னா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம், அப்படி கிடையாது. ரொம்ப பச்சையா இருக்கும் பொழுது இது வந்து அதிகமான பூச்சிகளை வரவேற்கிறதாக காணப்படுது. அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகும்னா சாறு உறிஞ்சும் பூச்சிகளும் அதிகமா இருக்கும், இலைச்சுருட்டு புழுவினுடைய தாக்குதலும் அதிகமா இருக்கும். சோ அதுக்கு அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம போடுற உரத்தை பிரிச்சு போடுங்க. போடும்போது உங்களால முடிஞ்சிச்சுன்னா அடி உரமா கூட நீங்க வேப்பம் புண்ணாக்க போடலாம். அதே போல நீங்க வேப்ப எண்ணெய், வேப்பம் கொட்டை கரைசல் இது நீங்க மிக்ஸ் பண்ணி போடும் பொழுது ஒரு அடிட்டிவ் எஃபெக்ட், அதாவது கூடுதல் எஃபெக்டாக இதனுடைய ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சோ முக்கியமா வந்து இலைச்சுருட்டு புழுவை பொறுத்த வரைக்கும் குளோர் பைரிபாஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி குருத்து பூச்சிக்கு சொன்ன மாதிரியே அதே 20 EC 500 மில்லி ஒரு ஏக்கருக்கு நீங்க பயன்படுத்தலாம். அப்படி இல்ல ரொம்ப அதிகமா இருக்குன்னா குளோரென்ட்ரினிலிப்ரோல் அந்த 18.5 SC 60 மில்லி ஒரு ஏக்கருக்கு நீங்க பயன்படுத்தலாம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா சாறு உறிஞ்சும் பூச்சிகளை முக்கியமான பூச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா புகையான். இது ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் தான் இதனுடைய தாக்குதல் வந்து தென்படுது. இந்த புகையான எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா வட்டமா முதல்ல சின்ன சின்ன ஏரியால அப்படியே வட்ட வட்டமா காய ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் அதனுடைய ஃபுல் ஃபீல்டுமே அப்படியே கருகி மகசூல் இழப்பு வந்து 100% கூட ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். இது எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா டிசம்பர் ஜனவரி, அதாவது ரொம்ப மழையும் இல்லாம வெப்பமும் இல்லாம இருக்கிற அந்த டைம்ல தான் இதனுடைய தாக்குதலின் தீவிரம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். சோ இது எங்க இருந்து தாக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தூர்னுடைய அடிப்பகுதியில இருந்து. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்ச உடனேயே முதல்ல அடியில நல்லா பிரிச்சு விடணும், பட்டம் பிரிக்கணும். பட்டம் பிரிச்சுட்டு நிறைய மருந்து இருக்குது, இமிடாக்ளோப்ரைட் என்று சொல்லக்கூடிய மருந்து அதுனா 60 மில்லி, அப்படி இல்லைன்னா பைமெட்ரோசின், டைனோட்டிஃபரான் அதெல்லாமே உங்களுக்கு மருந்துகள். இப்போ இருக்கிற நியோனிகோட்டினாய்டு என்று சொல்லக்கூடிய காம்பவுண்டினுடைய மருந்து வந்து ரொம்ப நல்லா வந்து புகையானுக்கு அகெயின்ஸ்டா செயல்படுது. நீங்க அதை கூட நீங்க வாங்கி பயன்படுத்தலாம். அதனுடைய அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.6 மில்லி வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு போதுமானதாக காணப்படும். சோ அதை வந்து நீங்க தண்ணியில கலந்துட்டு தூர்ல நீங்க வந்து தெளிக்கலாம். தெளிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு தடவை தண்ணி கட்டலாம், திரும்ப மறுபடி தண்ணியை வடிகலாம். அந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஈஸியா வந்து இந்த புகையான தாக்குதலை வந்து நீங்க கட்டுப்படுத்தலாம்.
2: இதுவரை இன்றைய பண்ணை செய்தியில் நெல்லில் ஒருங்கிணைந்த பூச்சிகள் மேலாண்மை குறித்த தகவல் வழங்கினார் மதுரை வேளாண்மை கல்லூரியின் பூச்சிகள் துறை இணை பேராசிரியர் டாக்டர் பி ஆனந்தி அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது பண்ணை செய்தி.

0: மண்ணும் மணியும். நிகழ்ச்சியின் முதலில் ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து மதுரை பாலமேடு கோணாப்பட்டி விவசாயி பி ராமநாதன் என்ற செந்தில் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் கேட்கலாம்.
1: ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்னு சொல்லி இப்ப நிறைய சொல்றாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு இடத்துல எவ்வளவு கன்றுகள், ரொம்ப அழகா எல்லாமே ஆடு மாடு கோழி, கிட்டத்தட்ட கால்நடை வளர்ப்பும் இருக்கு. அதே சமயம் வந்து நிறைய நீங்க பழ மரங்கள், அதே மாதிரி பழம் தரக்கூடிய மரங்கள் இப்படி நிறைய வச்சிருக்கீங்க. இதற்கான ஒரு விருப்பம் அப்படின்றது எப்படி உங்களுக்கு ஆரம்பிச்சது?
2: எந்த விஷயமே ரொம்ப ஆர்வத்தோட பண்ணோம்னா சரியா வந்துடும். என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இயற்கைய வளர்க்கணும் அப்படிங்கறதுல நான் ரொம்ப மனசுக்குள்ள நினைக்கக்கூடிய ஆளு. இப்ப எங்க தோட்டத்துல நாட்டு மாடு தாங்க வச்சிருக்கோம். எங்க வீட்டு தேவைக்கு அது ஒன்றரைதான் கறக்கும், ஆனா நல்ல பாலா இருக்கும்ன்றதுக்காக நாட்டு மாடு வச்சிருக்காங்க. மற்றபடி ஆடு வந்து வெள்ளாடுல ஒரு 15 வெள்ளாடு இருக்குங்க. நாட்டு மாடுல 3 மாடு இருக்கு, கோழி ஒரு 15 கோழி இருக்குங்க. அதுல போந்தா கோழி ஒரு 2 கோழி மட்டும் தாங்க இருக்கு, மிச்சம் எல்லாமே நாட்டு கோழி இருக்கு. அதுலேயே கழுத்தறதானும் இருக்கு, எல்லாம் கலந்து ஒரு 20 கோழி வரைக்கும் வச்சிருக்காங்க. இதுல கோழிகளுக்கெல்லாம் தீவனங்கிறது சும்மா காலையில பேருக்கு கொஞ்சம் கம்பு போடுவாங்க. நம்ம இடத்துல இருந்து கிளம்பு திரும்ப இடத்துக்கு வரணுன்றக்காண்டி காலையிலும் சேர்ந்துடும். மற்றபடி தோட்டத்துக்குள்ளேயே அது உதறக்கூடிய பழங்கள் எல்லாம் அந்த கோழிகள் கொத்தி சாப்பிட்ருக்கு. இந்த டேமேஜ் பழங்கள் எல்லாமே மாடு ஆடுகளுக்கு கொண்டு வந்து நாங்க வச்சிருவாங்க. அப்படியே இந்த டேமேஜ் என்ன பண்றதுன்னு அப்படின்றதுக்காகவாது நம்ம மாடு ஆடு கோழிகளை வளர்த்தோம்னா இந்த கழிவுகள் எல்லாம் வேஸ்டா போகாம அது கொத்தி சாப்பிட்றோம். மற்றபடி இதுக்கு அங்கங்க நம்ம கட்டுத்துறையில சாணியும் போடும், உள்ள மேய போற இடத்துல அந்த கோழிகளும் அந்த எச்சம் போடுறதும் நல்ல உரங்க. மாடு ஆடுகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கட்டி போட்டு தான் வளர்க்குறோம். அதனால குப்பையை ஒன்றா சேர்த்து ஒரே ட்ரிப் செடிகளுக்கு அள்ளி கொண்டே வச்சிருவாங்க. எல்லா விதமான மரங்களும் வச்சிருக்கோம். மெஜாரிட்டியாக வச்சிருக்கிறது கொய்யா மரமும் நெல்லி மரமும் மெஜாரிட்டியாக வச்சிருக்கோம். 300 மரம் வச்சிருக்கோம். மிச்சம் எல்லாமே நம்ம தேவைக்கு சப்போட்டாவில் ஒரு 4-5, பலாக்கண்ணில் ஒரு 4-5, மாங்கண்ணில் ஒரு 4 கண்ணு, வாழை மரத்தில் ஒரு 50 மரம், தென்னங்கண்ணில் ஒரு 20 கண்ணு, அந்த மாதிரி கலந்து வச்சிருக்கோம். அதுலேயே ஒரு வாட்டர் ஆப்பிள் இப்போ ஒரு 40 கண்ணு நட்டு ஒரு 1 வருஷம் ஆகுது. குடிக்கா கண்ணிலே ஒட்டு கண்ணு அது ஒரு நட்டு இப்போ ஒரு 40 கண்ணு நட்டு போகிற 1 வருஷம் ஆகுது. அந்த குடிக்கா கண்ணு வாட்டர் ஆப்பிள்லாம் இன்னொரு 1 வருஷம் கழிச்சு காய்ப்புக்கு வரும்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அது 3 வருஷம் கூட ஆயிரும், பண்ணையில 2 வருஷத்துல காய்க்கும் சொல்லி சொல்றாங்க. இப்ப புதுசா நடுறது சில கண்ணுகள் டேமேஜ் ஆன இடத்துல அதுல எல்லாமே அத்திக்கண்ணு நட ஆரம்பிச்சிருக்கோம். அத்திக்கண்ணு இப்போ ஒரு 10 கண்ணு நட்டுருக்கோம், இன்னொரு 15 கண்ணு நடுறதுக்கு இடம் இருக்கு, இன்னொரு 1 வாரத்துல வாங்கி கொண்டாந்து நட்டுருவீங்க. இந்த மாதிரி இப்ப கலந்து வச்சுக்கிட்டு இருக்கோம் நாங்க.
1: இப்ப நிறைய பழமரங்கள் சொன்னீங்க. பழமரங்கள் அப்படின்னு சொல்லும் போது இப்ப எல்லாம் இந்த ஏரியால நீங்க சொன்னீங்க வாட்டர் ஆப்பிள் எல்லாம் வச்சிருக்கீங்க, அதே மாதிரி அத்தி மரம் எல்லாமே வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. நார்மலா பார்க்கும்போது இந்த பகுதியில வந்து அதிகமா மா கொய்யா வாழை இந்த மாதிரிதான் வச்சிருப்பாங்க, இல்ல நெல்லி அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. இப்படி வாட்டர் ஆப்பிள் அத்தி மரம் இப்படி எல்லாம் வைக்கணும்னு உங்களுக்கு எப்படி ஆர்வம் ஏற்பட்டது?
2: மார்க்கெட்டுக்கு கொய்யாக்காய் நிறைய வரும்போது அந்த கொய்யாக்காய் விலை கிடைக்காம போயிருது, மாமரம் நிறைய வரையில விலை கிடைக்காம போகுது. எங்க பகுதியில நெல்லி மரம் வந்து 100 ஏக்கர் இருக்குன்னா ஒரு 2 ஏக்கர் தான் நெல்லி மரம் இருக்கும். அதனால நான் நெல்லி மரத்தை விரும்பி நட்டிங்க. இப்ப நெல்லிக்காய் நிறைய மார்க்கெட்டுக்கு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்ப இந்த ஏரியாவில் எது இல்லாத பொருள் அப்படின்னு யோசிக்கையில வாட்டர் ஆப்பிள் இல்லை. நாங்க வாட்டர் ஆப்பிள் நான் 40 வந்து நட்டதுக்கு அப்புறம் தான் பார்த்தா எல்லாருமே நான் 400 நட்டிருக்கேன் 500 நட்டிருக்கேன்னு சொன்னாங்க. உடனே அப்புறம் வாட்டர் ஆப்பிள் இனிமேல் நட வேணாம் அப்படின்னு கொடிக்காய் செடி ஒட்டு கொடிக்காய் கொண்டாந்து நட்டிருக்கேங்க. அது 40 நட்டு, நான் 40 நட்டதுக்கு அப்புறம் 10 நாள் கழிச்சு பார்த்தோம்னா 50 கண்ணு நட்டிருக்கேன், நான் 70 கண்ணு நட்டிருக்கேன் அப்படின்னு ஆளு கதை சொன்னாங்க. சரி இனிமேல் நம்ம குடிக்கா நடக்கூடாது அப்படின்ட்டு இப்ப அத்தி மரம் நடுறதுக்காக இப்ப அத்தி கண்ணில் ஒரு 10 கண்ணு வாங்கி கொண்டாந்து நட்டிருக்கீங்க. நட்டு இப்ப 2 மாசம் ஆச்சு, இன்னொரு 15 கண்ணு நடணும், இப்ப வாங்கி நட்டுருவீங்க. இப்படி நம்ம ஏரியாவில் செய்யற தொழிலே திரும்ப செஞ்சுக்கிட்டே இருந்தா அதுல ஒன்னும் பிரயோஜனம் இல்லாங்க. இல்லாத ஒன்னு நட்டு பாக்கணுங்க, அதுல கிடைச்சா நல்ல லாபமா சீக்கிரமா கிடைச்சிருங்க.
1: இப்ப இந்த

0: அளவுக்கு அது எப்படி வளருது?
1: பொதுவாகவே செம்மண்ல நெல்லா நல்லா வளருங்க. செம்மண்ல கரம்ப கலந்துருந்தா ரொம்ப நல்லா வளரும். பழங்களை பொறுத்த வரைக்கும் செம்மண் பூமி நல்லா வந்துருங்க. அதே செம்மண்ல கொஞ்சம் சரள கலந்துருந்தா அந்த பழங்கள் நல்ல கலரோட நல்லா அழகா இருக்குங்க. சரள கலக்காட்டி பழம் நல்லா இருக்குமே தவிர கலர் கிடைக்காது அப்படின்னு விவசாயிகளா பேசிக்கிறாங்க. அறிவியல் ரீதியா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலங்க.
0: மண்ணுக்கு ஏத்தபடி அந்த பழத்தோட ரகமும் சரி சுவையும் சரி மாறக்கூடியது. அதாவது மண்ணு தண்ணி இது எப்பொழுதுமே முக்கியமா சொல்லுவாங்க, அதைத்தான் நீங்களும் சொல்றீங்க. இப்ப ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட எல்லாமே வச்சிருக்கீங்க. பூக்களாக இருக்கட்டும், இல்ல தேக்கு மரமா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய மரங்கள் வச்சிருக்கீங்க. வாழை, தென்னை இந்த மாதிரியும் வச்சிருக்கீங்க. இப்படி வந்து ஒருங்கிணைந்த பண்ணையமா நீங்க அமைக்கணும் அப்படின்றதுக்கான விவசாயமா செய்யறதை விட இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்னு செய்யும் போது கிட்டத்தட்ட வந்து லாபமும் இருக்கும், அதே சமயம் வந்து அங்க கிடைக்கிறத நம்ம அங்கேயே போட்டுடலாம் அப்படின்ற அளவுக்கும் இருக்கும். அதிக அளவு இயற்கை விவசாயத்தை சார்ந்ததா இருக்கு. அந்த மாதிரி நீங்க என்ன எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நம்ம ஒரே மாதிரி செடிகளை தோட்டம் முறை நட்டோம்னா ஒரே நேரத்துல அதிகமா தண்ணி கொடுக்க வேண்டியது வந்துருங்க. வேற வேறையா ஒரு அஞ்சாறு ரகமா நட்டோம்னா காய்ச்சிக்கிட்டு இருக்க மரத்துக்கு கொஞ்சம் கூட தண்ணி, கொஞ்சம் பூத்துக்கிட்டு இருக்க மரத்துக்கு கொஞ்சம் குறைச்ச தண்ணி விட்டுக்கலாம் அப்படின்னு தண்ணி பாய்ச்சறதுல ஒரு வித்தியாசம் பார்த்து பாய்ச்சறதுக்கு நம்ம தண்ணி கட்டுப்படியா வந்துருங்க. இதே என்ன ஆகும்னா சில மரத்துகளுக்கு கொஞ்சம் கூட தண்ணி பாய்ச்சணும். வாழை மரத்துக்கு நம்ம ஏரியாவில் தண்ணி நிறைய இருந்தா வாழை மரத்தை வைக்கணும், இல்லாட்டி நம்ம தேவைக்கு அதை குளிச்சு துவச்சு தண்ணிகள் போகக்கூடிய இடமா தொட்டிக்கிட்ட பார்த்து வாழை மரத்தை ஒரு பத்தை வச்சுட்டு விட்டுறணுங்க. அப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வச்சுக்கணும்னா நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி பாய்ச்சறதுக்கு வேற வேற விவசாயங்களை பண்ணோம்னா அந்த தண்ணியை சரி பண்ணி கொடுக்கலாங்க. அதுக்கு எல்லா காலமும் வருமானம் வருங்க. ஒரே பயிர ஒரே சீசனா வந்துட்டு போயிரும். நம்ம ஒரு அஞ்சாறு ரகம் கலந்து வச்சோம்னா எல்லா விதத்திலையும் இதுல அதுலயுமா கலந்து கலந்து வரும்போது நமக்கு வருமானம் வருஷம் பூரா வந்துகிட்டு இருக்க மாதிரி தெரியுங்க.
0: இப்ப நீங்க சொன்னீங்க ஆடு மாடு கோழி இது எல்லாமே வச்சிருக்கீங்க. அதுக்கு தேவையான உணவு தேவைகள் அடர்த்தீவனம் பசுந்தீவனம் இந்த மாதிரி எல்லாம் தேவைப்படுது. இப்ப இது எல்லாத்தையும் எப்படி நீங்க வந்து பூர்த்தி செய்றீங்க?
1: நாங்கள் வந்து பசுந்தீவனம் வந்து தோட்டத்திலே கோ ஒன்று புல் நேப்பியர் புல்லுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி கோ ஒன்று ரகத்தில் ஒரு ரெண்டு மூணு ரகம் புல் போட்டிருக்கீங்க. அதை நான் அறுத்து கொண்டாந்து போட்டுருவாங்க. மற்றபடி கொஞ்சம் அகத்தி கொஞ்சம் கூவா புல் வேலி மசால் இதெல்லாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் பசுந்தீவனத்தில் போட்டுருவாங்க. நல்ல மழை பெய்து செய்து அப்படின்னு அன்றைக்கி போய் அறுக்க முடியாது, ஈரமாக இருக்குது, மாடு அதெல்லாம் சாப்பிடாது, ஆட்டுக்குட்டியை சாப்பிடாது அப்படின்னு நினச்சோம்னா அதுக்கு மட்டும் தனியாக சோள நாற்று அதை விதைச்சி காய வச்சு படகு போட்டு வச்சுருக்கோம். அதுலேருந்து சோள நாற்று கொண்டாந்து போடுவோம். மற்றபடி வைக்கல் வந்து விலைக்கு தேங்க வாங்குறோம். நம்ம நெல் பயிரிடாதனால மாட்டுக்கு வைக்கல் வாங்க. மாட்டுக்கு சோள நாத்தும் போடுறோம், ஆட்டுக்குட்டிக்கு சோள நாத்தும் போடுறோம். வைக்கல காட்டிலும் சோள நாத்து கொஞ்சம் சத்து அதிகமானது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. காரணம் அதுலயே கொஞ்சம் சோளமும் கலந்து இருக்கும்ன்றதுனால கொஞ்சம் சத்து கூட இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது போக நம்ம வந்து மாட்டுக்காட்டுக்கெல்லாம் துவரந்தூசி உளுந்தந்தூசி பாசிப்பயிறு தூசி சோளமாவு இதுகள்லாம் வாங்கி ஏதாவது ரெண்டு தீவனம் கலந்து அதுக்குள்ள போடுறோங்க. இந்த நாளில் நம்ம இந்த மாசத்துல ரெண்டு, இந்த மாசத்துல பாசிப்பயிறு உளுந்தந்தூசி, அடுத்த மாசம் துவரந்தூசியும் சோளமாவும் அந்த மாதிரி அடர் தீவனங்களை நம்ம கலந்து போட்டோம்னா அதுகளுக்கு எல்லா விதமான சத்தும் ஈவனா கிடைக்கும். அதுகள்லாம் விலைக்கு வாங்கிக்கிறாங்க. மற்றபடி நம்ம தோட்டத்துல பசுந்தீவனம் ரெடி பண்றோம், சோள நாத்து ரெடி பண்றோம், அது மட்டும் தாங்க. மச்சமெல்லாம் வெளியில வாங்குறாங்க.
0: இப்ப நீங்க மாடு வளர்ப்பு அப்படின்னு சொல்லும் போது முக்கியமா நீங்க ஆரம்பத்திலேயே சொன்னீங்க ஒரு மாடுதான் நாங்க வந்து இங்க வாங்கணும், அதற்கடுத்துதான் வந்து இந்த அளவுக்கு நாங்க கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. மாடு அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு வந்து அந்த மகிழ்ச்சிகரமா நீ சொல்லிட்டு இருந்தீங்க. ஏன்னா அப்ப வாங்கினா நாங்க இப்ப வரைக்குமே பச்சு பாத்துட்டு இருக்கோம், காலக்கண்ணாதான் போட்டுச்சு அப்படின்றது இருந்தாலும் அதை பராமரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. அப்ப இந்த ஆர்வம் அப்படின்றது வந்து லாபத்தை தாண்டின ஒரு ஈர்ப்பா இருக்கு, இது எப்படி இருக்க முடியுது?
1: நான் வந்து இந்த ஜெர்சி ஹெச்எப்லாம் விரும்பலங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நாட்டு மாட்டு பால் வேணும் அப்படிங்கறதுக்காக ஒரு மாடு மணப்பாறை சந்தையில வாங்கிட்டு வந்தேன். அந்த மாடு அடுத்தடுத்து ஒரு ஆறு ஈத்துல வந்து ஆறாவது ஈத்துலதான் பசுங்கன்னு போட்டுச்சுங்க. மிச்சம் எல்லாமே காலங்கன்னா போட்டுச்சு. நான் வாங்கிட்டு வந்து எட்டு வருஷம் கழிச்சு அந்த மாடு ரொம்ப வயசாயிருச்சுன்னு தாய் மாடை விற்கும் போது அந்த கண்ணுக்குட்டியை மட்டும் வச்சு வளர்த்துருக்கேன். இப்ப அந்த கண்ணுக்குட்டி இப்போ ஒரு நாலு மாசமா இருக்குங்க, இன்னொரு ஆறு மாசத்துல கண்ணு விட்டுருங்க. அது போக நம்ம தேவைக்காக அப்பப்ப வெளியில நாட்டு மாடு எங்க தேவைக்கு வாங்கிட்டு அந்த பால் டைம் முடிஞ்ச உடனே வித்துருவாங்க. இந்த மாடு பால் இல்லாத டைங்கள்ல மற்றபடி ரெகுலரா நாட்டு மாடு மட்டும் வச்சிருக்காங்க. நாட்டு மாடை கொஞ்சம் விரும்புறதுனால நாட்டு பாண்டியம் அணியக்கூடாதுன்றதுக்காண்டி நாட்டு மாடை வச்சிருக்கோம்.
0: அதாவது பாலமேடு பகுதி அப்படின்னு சொல்லும் போதே மாடுகளுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி. அதற்கு ஏற்றாற் போல நீங்க நாட்டு பசுக்களை வளர்க்கணும் அப்படின்ற ஆர்வத்தோட வளர்த்துட்டு இருக்கீங்க. இப்ப ஆடு அப்படின்னு சொல்லும் போது நீங்க வந்து நிறைய வெள்ளாடுகள் வளர்க்குறீங்க, என்ன ரகம் வளர்த்துட்டு இருக்கீங்க?
1: நாங்க வெள்ளாட்டுல நாட்டு ரகம் தாங்க வளர்க்குறோம். இந்த பக்கம் கொடியாடு ரகம்லாம் கிடையாதுங்க. நாட்டு ரகம் மட்டும்தான் வைக்கிறோங்க. ஜமுனாபாரி அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அதாவது அந்தந்த ஆடு அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி தான் தேங்கப்பா. ஜமுனாபாரினா அது வந்து வடநாட்டு பக்கம் இருந்தாத்தையும் கொஞ்சம் நல்லா வரும்னு நான் நினைக்கிறேன். நம்ம இயற்கை சூழலுக்கு இந்த நாட்டு வெள்ளாடு தாங்க நல்லா இருக்கும். நான் ஒரு நேரத்தில் ஒரு நாலு ஆட்டுக்குட்டி வாங்கிட்டு வந்தீங்க, இப்போ அது பதினஞ்சு உருப்படி பதினாறு உருப்படியா இருக்குதுங்க. பத்து வருஷத்துல இடையில உள்ள கடா குட்டிகள்லாம் வித்துட்டோம். இந்த நாட்டு ரகம் தாங்க நம்மகிட்ட இருக்கு. இதுகளுக்குமே இந்த சோள நாத்து கோவண்ண புல் இதுக்கு தேங்க போடுறோம். அடர் தீவனம் அதே மாதிரி இந்த மாட்டுக்கு போடுற அதே மாதிரி தூசிகள் தேங்க போடுறோம்.
0: இப்ப வெள்ளாடு அப்படின்னு சொல்லும் போது இப்ப இது வந்து பராமரிக்கிறது எப்படி இருக்கு? நீங்களே வந்து இந்த பசுங்கொலை

0: இதெல்லாத்தையும் நீங்களே வெட்டி கொண்டு வந்து போட்டுருவீங்களா, இல்ல மேய்ச்சலுக்கு அந்த மாதிரி எதுவும் அனுப்புவீங்களா?
1: நம்ம தோட்டத்துக்குள்ள மேய்ச்சலுக்கு அனுப்பினோம்னா அது நம்ம மரங்களை கொஞ்சம் சாப்பிட்டுரும், மரம் வளர்க்கறது கெட்டு போகும்ன்றதுக்காக நாங்க ஒரு 2 சென்டில் சுத்தி வலை போட்டு வச்சிருக்கோம். அந்த வலைக்குள்ளதே ஆடுகளை அவுத்து விட்டுருக்கோம், அது அதுக்குள்ளதே மேயும். 1-2 கொஞ்சம் சேட்டை பண்ற ஆடுகளை வெளியில கட்டி போட்டு வச்சிருக்கோம். மற்றபடி நாங்க மேய்ச்சலுக்கெல்லாம் வெளியில அனுப்புறது இல்லைங்க. அனுப்புனா அடுத்தவங்க தோட்டத்துல அது தொந்தரவு பண்ணுவோம், அது நாளைக்கு கெட்ட வேற போயிருந்திருக்காங்க. நாங்க வந்து கொண்டு வந்து போட்டது தேங்காய் அது சாப்பிடும், அதுவா மேய அனுப்புறது இல்லைங்க. ஆட்டுக்குட்டியை பொறுத்த வரைக்கும்
0: இப்ப ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லும் போது 15 மேற்பட்டது இருக்கு அப்படின்னு சொன்னீங்க.
1: 7-8 வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா கழிச்சுக்கிட்டே வந்துடும், அது போக மிச்சப்பட்டது இப்ப ஒரு 15 இருக்கு. அப்பப்ப கடா குட்டிகளை கழிச்சிருவாங்க.
0: அதை தவிர்த்து பார்க்கும்போது நிறைய கோழிகளும் நீங்க வளர்த்துட்டு இருக்கீங்க. இப்ப கோழிகளுக்கான தீவன தேவைகளை எப்படி இது பண்றீங்க? இப்ப கோழிகளுக்கான பராமரிப்பு அப்படின்றத என்னென்னலாம் செஞ்சுட்டு இருக்கீங்க?
1: கோழிகளை பொறுத்த வரைக்கும் காலையில கம்பு போடுவோம், சாயந்தரம் கம்பு கொஞ்சம் போடுவோம், அவ்வளவுதான். மற்றபடி கோழி உள்ளுக்குள்ள போய் புள்ள கொஞ்சம் மேயும், மரங்களில் பழுத்து விழுகக்கூடியதில் நம்ம கவனத்தை மீறி டேமேஜாக போன பழங்கள் விழுகிறது அது சாப்பிட்ருதுங்க. அதனால் நம்ம கோழிக்கு வந்து ரொம்ப தீவனம் போடுறது இல்லை, காலையில் கொஞ்சம் கொஞ்சம் போடுறதோட சரி, கோழிக்கு ஒரு பெரிய செலவு வராதுங்க. கோழிகளை பொறுத்த வரைக்குமே அந்த சீக்கு எதுவும் வந்தால் தேங்காய் தொந்தரவு. எங்கள் தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 50-60 வாழை மரம் இருக்குங்க, அந்த நிழலில் போய் நிற்கிறனால ரொம்ப சீக்கு வந்துடாது. அப்படியே வந்துடுது, அதில் 1-2 டேமேஜ் ஆனால் ஆனதுதான் நம்ம அதை கொஞ்சம் கவனித்து சீக்கு வந்த கோழியை கொஞ்சம் தனியாக அடைச்சி போட்டோம், அல்லது அந்த கோழியை உடனடியாக நம்ம காட்டை விட்டு வெளியே ஏற்றிட்டோம்னா மிச்ச கோழிகள் தப்பிச்சிருங்க. எங்களுக்கு ஒரே ஒரு ட்ரிப் தான் சீக்கு வந்து ஒரு 15-20 கோழி செத்து போச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு 7-8 வருஷத்தில் சீக்கு ரொம்ப நம்மகிட்ட வரலங்க. எப்போயோ இருக்கா இந்த மாட்டு தண்ணி ஏதாவது சிந்தி போச்சுன்னா அதில் உள்ள அந்த தூசிகளையும் சமயத்தில் சாப்பிடுதுங்க. அதனால எங்கள் கோழிகளுக்கு ரொம்ப சீக்கு வரலங்க. பொதுவாக கோழி கொஞ்சம் நம்ம ரொம்ப வெளி மேய்ச்சலுக்கு போனால் தேங்க வெளியிலேருந்து சீக்க கூட்டிகிட்டு வந்துடும். இங்கே நம்ம தோட்டத்துக்குள்ளே இருக்கிறதுனால ரொம்ப அது சீக்கு வர்றது கொஞ்சம் குறைச்ச தேங்க இருக்குது.
0: இப்போ நீர் பாசனம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நீங்கள் நிறைய மரங்கள் வச்சுருக்கீங்க, அதாவது தண்ணி அதிகமாக தேவைப்படுறதும் இருக்குது, அதே சமயம் வறட்சியை தாங்கக்கூடியதும் நிறைய மரங்கள் பழங்கள் இது எல்லாமே வச்சுருக்கீங்க. நீர் மேலாண்மை அப்படின்னு சொல்லும்போது உங்கள் பண்ணையை பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் நீங்கள் வந்து செய்கிறீங்க?
1: தண்ணியை பொறுத்த வரைக்குங்க சொட்டு நீரில் வந்து தண்ணி விடுறோம், அதனால நம்ம வச்சுருக்க லைன்லேயே எல்லா மரமும் கலந்து வச்சுருக்க போது தண்ணி குறைச்ச மரத்துக்கு குறைச்சும் கூட தேவையுள்ள மரத்துக்கு கூடவும் அந்த சொட்டு நீரில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருவாங்க. அதனால தண்ணி பாயிறது கலந்து எல்லா மரத்துக்கும் கூட உள்ள மரத்துக்கு கூடவும் குறைச்சி தேவைப்படுற மரத்துக்கு குறைச்சுமா பாஞ்சிருங்க. தண்ணி பாய்ச்சல சொட்டு நீர் இருக்கிறதுனால அது கொஞ்சம் ஈஸியாக போதுங்க.
0: அதே மாதிரி உர மேலாண்மை அப்படின்னு சொல்லும்போது என்னென்னலாம் செய்கிறீங்க? நீங்கள் எதுவும் உரங்கள் தயாரிக்கிறது இல்லை, நீங்கள் வந்து சொல்லும்போது மாடுகள் நிறைய வச்சுருக்கீங்க, அதுலேருந்து கிடைக்கிற அந்த சாணமோ இல்லை அது எல்லாத்தையும் எப்படி இந்த செடிகளுக்கு நீங்கள் பயன்படுத்துறீங்க?
1: நம்மகிட்ட இருக்க மாடு ஆடு இதில் வர்றது வந்து ரொம்ப கம்மியாக தேங்க வரும். டிராக்டருக்கு ஒரு 2 டிப்பர் அதாவது யூனிட் கணக்கு சொன்னோம்னா 2 யூனிட் தேங்க அந்த குப்பை வரும். நமக்கு வந்து டிராக்டரில் ஒரு வருஷத்துக்கு வந்து குப்பை வாங்குறாங்க, 20-25 யூனிட் வாங்குறாங்க. அது வந்து 6 மாதத்துக்கு இருக்க குப்பை வைக்கணுங்க. அதில் நம்ம மாட்டு சாணி நம்மகிட்ட உள்ள ஆட்டு சாணி இதையும் சேர்த்து அவங்க நம்ம விலைக்கு வாங்குறதையும் சேர்த்து ஒரு மரத்துக்கு ஒரு 15 கிலோ வரைக்கும் ஒரு 5 வருஷத்தை தாண்டின மரத்துக்கு 15 கிலோ போடுறாங்க. 5 வருஷத்துக்கு கீழே 3 வருஷத்துலேருந்து 5 வருஷம் வரைக்கும் இருக்க மரங்களுக்கு 10 கிலோ போடுறாங்க. 3 வருஷத்துக்கு கீழே உள்ள சின்ன செடிகளுக்குலாம் 4 கிலோ 5 கிலோ அளவில் ஒரு உத்தேசமாக பார்த்து போட்டுக்கிறாங்க. ஒரு பாத்திரம் ஒரு அளவு வச்சுருக்கோம், அது அந்த அளவு தேங்க இடம் வரும். அந்த அளவுக்கு நாங்கள் கொண்டே உள்ள கொண்டே ஒவ்வொரு மரத்துக்கும் குப்பையை போட்டு கிண்டி விடுறாங்க.
0: இப்போ உரங்கள் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் வெளியிலேருந்தும் கொஞ்சம் வாங்க வேண்டிய தேவைகள் இருக்கு அப்படின்னீங்க. இப்போ நிறைய மரங்கள் வச்சிருக்கீங்க, இது எல்லாத்தையுமே வந்து நீங்க எந்தெந்த மரங்களோட உற்பத்தியெல்லாம் வந்து விற்பனைக்கு கொண்டு போறீங்க?
1: நெல்லி கொய்யா வெளியில விற்பனைக்கு கொண்டு போறாங்க, வாழை மரத்துல உள்ள வாழைத்தார கொண்டு போறாங்க. மற்றபடி மாம்பழம்னா ஒரு 4-5 மரம் தாங்க, அது நாங்கள் எங்கள் தேவைக்கு சரியாக போயிடும். சப்போட்டா மரம் ஒரு 5-6 மரம் தாங்க, அது எங்கள் தேவைக்கு சரியாக போயிடும். கருவேப்பிலை ஒரு 2-3 மரம் தான், அது எங்கள் தேவைக்கு சரியாக போயிடும். மற்றபடி வாட்டராப்பில் அத்தி கொடிக்காவளை இனிமேல் தான் காய்க்கும், காய்ச்சிச்சுன்னா அதுவும் நம்ம மார்க்கெட்டுக்கு தாங்க கொண்டு போக வேண்டியது இருக்கும்.
0: அதாவது ஒவ்வொரு தடவையுமே நீங்க வந்து கொய்யா அப்புறம் நெல்லி அதுக்கப்புறம் பார்த்தா வாட்டராப்பில் அத்தி இந்த மாதிரி புது புது விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க. இப்ப இதுக்கடுத்தும் வேற எதுவும் புதுவித பழமர கன்றுகளையோ இல்ல வேற மரக்கன்றுகளையோ நீங்க நடணும் அப்படின்ற விருப்பத்துல இருக்கீங்களா?
1: இப்போதைக்கு ஒரு 15 மரம் மட்டும் நடுறதுக்கு காலி இடம் இருக்குங்க. அந்த 15 மரத்துக்கு இந்த அத்தி மரம் வாங்கி வச்சிட போறீங்க, அதுக்கப்புறம் காலி இடம் நம்ம இல்லைங்க, எல்லாம் ஃபுல்லா போயிருச்சு தோட்டம். அதனால இனி புது இடங்கள் வாங்கினாத்தான் நம்ம இனி அதை போய் ஃபுல்லா பண்றதுக்கு புதுசா ஏதாவது யோசிக்கணும். அதனால இப்ப இருக்கிற இடத்துக்கு எல்லாம் ஃபுல்லா பண்ணியாச்சுங்க. இன்னொரு 15 செடி அத்தியை நட்டுட்டோம்னா இப்போதைக்கு கேப் இல்லைங்க, அந்த அளவுலையும் போய்கிட்டு இருக்கு. பலாமரமே என்னோட ஆசைக்காக ஒரு 4 மரம், 2 மரம் ஒட்டு மரம், 2 மரம் நாட்டு மரம் வச்சிருக்கீங்க.
0: ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்னு சொல்லும்போது லாபகரமா எடுத்துட்டு போறதை விட நமக்கு தேவையானதை நம்மளே உற்பத்தி பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு வாய்ப்பையும் நீங்க உருவாக்கி இருக்கீங்க. இப்ப இதே மாதிரி நிறைய கேட்கிற நேர்களும் விவசாய பெருமக்களும் இந்த மாதிரி நம்ம செய்யணும் அப்படின்னா என்னென்ன முக்கியமா இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்னு சொல்லும் போது எந்தெந்த விஷயங்களை நம்ம கவனமா வச்சுக்கணும்?
1: எந்த செடியா இருந்தாலும் ஒழுங்கா வெயில் படணுங்க, எல்லாம் நெருக்கமா வச்சுட்டோம்னா ஒழுங்காக காய்க்காது, மரம் வளருமே தவிர காய்க்காதுங்க. ஒரு கரெக்டான இடைவெளி விட்டு வைக்கணும், மரத்துக்கு நடுவில் ஒரு காத்தோட்டம் இருக்கணும், ஒழுங்கான வெயில் கிடைக்கணும், ஒழுங்கான தண்ணி கொடுக்கணும், ஒழுங்கான உரம் கொடுக்கணும். இது நாளும் செஞ்சிட்டோம்னாவே ஓரளவு சரியாக வந்துடும். அதுக்கு மேலே மருந்தடிக்கக்கூடிய

0: விஷயங்கள் இருக்குங்க. அதை அடிச்சிட்டோம்னாவே ஓரளவு எல்லா மரங்களும் நல்லா காய்ச்ச ஆரம்பிச்சிருங்க. வீட்டு தேவைக்கு நம்மளே தயார் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா தோட்டமா கூட தேவையில்லைங்க. வீட்டை சுத்தி ஒரு 4 சென்ட் இடம் இருந்தா போதுங்க. ஒரு கருவேப்பிலை ஒரு மரம், முருங்கை மரத்துல ஒண்ணு, சுண்டக்காய் செடியில 2, இப்படி வச்சுக்கிட்டாலே அவர் ஒரு தேவைக்கு ஓரளவு ரெடி பண்ணிடலாங்க. ஒரு 3 சென்ட் 4 சென்ட் இருந்தாவே போதுங்க, வீட்டிலே பண்ணலாம் எல்லாமே.
1: இப்ப எதை செய்யணும் அப்படின்னு சொன்னீங்க, அதே சமயம் எதை தவிர்க்கணும்?
0: தோட்டத்துக்கு உள்ள போய் முதல் ஆட்டுக்குட்டி மேயக்கூடாதுங்க. மேய்ச்சுன்னா நம்ம செடியை பூரா கடிச்சுப்படும். அதனால ஆட்டுக்குட்டிகள் இருந்தால் அதை கட்டி போட்டு வளர்க்கணும். அது போக பூச்சி தொந்தரவு இருக்கா என்னங்கிறத நமக்கு ஒரு 1 வாரம் 10 நாளைக்கு இருக்கா, அதை கொஞ்சம் கவனிச்சு பார்த்துக்கணும். பூச்சிகள் ரொம்ப இருந்துச்சுன்னா நமக்கு அந்த செடிகளை காய்க்க விடாமல் பூவை கடிச்சுப்படும், காயை கடிச்சுப்படும், வேஸ்ட்டாக போயிடும். அதனால இதை கவனமாக பார்த்துக்கிட்டாலே போதுங்க. ஒழுங்காக தண்ணி கிடைக்கணும், ஒழுங்கா வெயில் கிடைச்சாலே நல்லா வந்துருங்க எல்லாமே.
1: ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்னு சொல்லும் போது நீங்க என்னென்னலாம் செஞ்சிட்டு இருக்கீங்க, இந்த உக்திகளை கையாண்டோம் அப்படின்னா எந்த அளவுக்கு சிறப்பாக நம்ம பண்ணையத்தை மேம்படுத்த முடியும் அப்படின்றத ரொம்ப அழகா சொன்னீங்க. நிலையத்தின் சார்பாகவும் விவசாய பெருமக்கள் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்.
2: இதுவரை ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து மதுரை பாலமேடு கோணாப்பட்டி விவசாயி பி ராமநாதன் என்ற செந்தில் அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகம் கேட்டோம். நேர்முகத்தில் உடன் பங்கேற்றார் ஆர் பி பரிமலா தேவி.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து வேளாண் தகவல். இன்றைய வேளாண் தகவல் பகுதியில் பெரிய இலைகளை உடைய பிரம்மாண்ட இலையுதிர் மரமான தேக்கு பற்றி தெரிந்து கொள்வோம். தேக்கு மரத்தின் இலைகள் ஏறக்குறைய 1.5 அடி நீளமும் 9 அங்குல அகலமும் கொண்டிருக்கும். நல்ல மண்வளம், 5 அடிக்கு மேல் மண்கண்டம் போன்ற விரும்பத்தகுந்த சூழலில் 30 மீட்டர் வரை வளரக்கூடியது. நேராக வளர்ந்து அகல குடைவிரிக்கும் மரம். சில மரங்களில் அடித்தண்டு மேடு பள்ளங்களை கொண்டிருக்கும். பரம்பிக்குளம் நிலம்பூரில் 45 மீட்டர் உயரமுடைய தேக்கு மரம் உள்ளது. இது கிராம மக்களால் கன்னி மரம் என அழைக்கப்படுகிறது. தேக்கு மரத்தின் சிறப்பு என்னவென்றால், தேக்கின் ஆங்கில பெயர் டெக்டோனா கிராண்டிஸ், அதாவது தச்சர்களுக்கு மிக உகந்த மரம் என்பதாகும். எனவேதான் தேக்கு உலகிலேயே பிரபலமான டிம்பர் மரமாக உள்ளது. குறைந்த செலவில் எளிமையாக பராமரிக்க முடியும். வறட்சி காலங்களிலும் உயிர் வாழும் திறனுடையது. இம்மரத்தின் எண்ணெய் சத்தானது நல்ல இறுக்கம் மற்றும் அதிக இழுவிசை திறனுடன் இருப்பதால் வெவ்வேறு கால நிலைகளை தாங்கியும் கரையான்களால் அரிக்கப்படாமலும் பல்லாண்டுகள் இருக்கும். உயர்தரமான இம்மரம் வீட்டுக்கான கதவுகள், நிலைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள், ரயில் பெட்டிகள், கட்டுமான பணிகள், கப்பல் மற்றும் பாலம் கட்டுதல் போன்றவற்றில் பயன்படுகிறது. இதன் மருத்துவ பயன்பாடு என்னவென்றால், பாரம்பரிய மருத்துவத்தில் தேக்கு மரத்தை இழைத்து பெறப்படும் பசையானது தலைவலி மற்றும் வீக்கத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. மர விதையிலிருந்து கிடைக்கும் எண்ணெயானது தலைமுடிக்கு ஊட்டம் அளிக்கிறது. இதன் இலைகள் இரத்த கசிவை தடுத்து இரத்த நாளங்களை சுருக்குகிறது. மரத்தின் பட்டை அலர்ஜி மற்றும் வீக்கத்திற்கும் புழுக்களை அழிக்கவும் பயன்படுகிறது. மேலும் கொழுப்பை குறைக்கவும் பயன்படுகிறது. இம்மரத்தின் வளர்ச்சியானது மண்ணின் ஆழம், வடிகால் வசதி, ஈரப்பதம் மற்றும் மண்வளம் இவற்றை பொறுத்தே அமைகிறது. ஆழமான வடிகால் வசதியுள்ள செம்மண் வண்டல் மண்ணில் நன்கு வளரும். மற்ற மண்ணிலும் வளரும். சுண்ணாம்பு சத்து இருக்கக்கூடிய மண்ணில் தேக்கு மரத்தின் தரம் சிறந்ததாக இருக்கும். மண்ணின் ஆழத்தை பொறுத்தே மரத்தின் பருமனும் சுற்றளவும் அமைகிறது. ஆழமற்ற மண்ணில் வளரக்கூடிய தேக்கு மரம் முதிர்ந்து விற்பனைக்கு தயாராக மிக அதிக ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளும். பொருத்தமற்ற மண் நிலைகள் என்னவென்றால், நீர் தேங்கக்கூடிய நிலம் வளமற்ற சரளை மண் தேக்கிற்கு ஏற்புடையதல்ல. மணல் நிலம் மற்றும் அமிலத்தன்மை வாய்ந்த மண்ணில் தேக்கு வளராது. தேக்கு மரம் சரியாக முதிர்ந்து அதன் நியாயமான மதிப்பை பெற 5 அடி ஆழமுள்ள மண் மிகவும் அவசியமானது. இம்மரத்திற்கு சராசரியாக வாரம் 1 முறை 10 லிட்டர் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். முதல் 3 மாதங்களுக்கு உடனுக்குடன் நீர் கொடுக்க வேண்டும். தேக்கு மரத்தை மானாவாரி நிலத்திலும் நடலாம். வறட்சியான கோடை காலங்களில் நீர்ப்பாசனம் செய்தால் வளர்ச்சி தடைபடாமல் இருக்கும். நிலத்தில் நீர் தேங்குவது கூடாது. தொடர்ந்து நீர் தேங்கினால் சில ஆண்டுகளில் மரம் நோய்வாய்ப்படும். இம்மரத்தின் மகசூல் மற்றும் வருவாயானது 20 முதல் 25 வருடங்களில் அறுவடைக்கு தயாராகும். 1 ஏக்கருக்கு 242 தேக்கு மரங்கள் நட இயலும். 30 ஆண்டுகள் வயதுள்ள நன்கு வளர்ந்த தேக்கு மரத்தின் சந்தை மதிப்பு கிட்டத்தட்ட 1 லட்சம் ஆகும். தேக்கு மரத்தின் தேவை வருடா வருடம் 2 மடங்கு உயர்ந்து வருகிறது. இதுவரை வேளாண் தகவல் பகுதியில் தேக்கு மரம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

தொடர்வது வேளாண் பழமொழி சிந்தனை. ஆடிப்பட்டம் பயிர் செய், ஆடிப்பட்டம் பயிர் செய், இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனையாகும். நிறைவாக விடைபெறும் முன், இன்று மாட்டிற்கு கொடுக்கும் தவறான ஆன்டிபயோட்டிக் மருந்து நாளை மனித உயிருக்கும் ஆபத்தாக மாறலாம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய மண்ணும் மணியும்.

0: உங்க உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கி குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
1: இன்னும் சில நொடிகளில் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி தொடர்பது தமிழ் செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். கடந்த மாதத்தில் 29,88,000 கோடி ரூபாய் அளவிற்கு டிஜிட்டல் பண பரிவர்த்தனை நடைபெற்றுள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை

0: செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. முன்னதாக இந்த மசோதாவை தாக்கல் செய்து பேசிய சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால், உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு இந்த சட்டத்திருத்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நீதித்துறையின் சேவைகளை மேம்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் மூலம் மக்களுக்கு குறித்த காலத்திற்குள் நீதி கிடைக்கும் என்றும் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்தார். சிறு குறு தொழில் மேம்பாட்டு சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று நிறைவேறியது. முன்னதாக இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜிதன் ராம் மாஞ்சி, சிறு குறு தொழில்துறையினருக்கான கடனுதவி வெகுவாக அதிகரித்துள்ளதாக கூறினார். இதன் காரணமாக இந்த தொழில்துறை வளர்ச்சி கண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 2014 சிறு குறு தொழில்துறையினருக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு மட்டுமே கடனுதவி வழங்கப்பட்டதாகவும், தற்போது இது 38 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கான திட்டங்களையும் அமைச்சர் பட்டியலிட்டார். சிறு குறு தொழில்துறையினருக்கு உதவும் வகையில் இந்த மசோதாவில் இடம்பெற்றுள்ள அம்சங்கள் குறித்தும் திரு ஜிதன் ராம் மாஞ்சி எடுத்துரைத்தார். ரயில்வே கடந்த மாதம் 14 கோடியே 10 லட்சம் டன் சரக்குகளை கையாண்டுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 9% அதிகமாகும் என்று ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ரயில்வே மூலம் மின் உற்பத்தி நிலையங்களுக்கான நிலக்கரி விநியோகம் கடந்த மாதம் 20% அதிகரித்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை விடுவிக்க கர்நாடக அரசுக்கு உத்தரவிடக் கோரி மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தலின்படி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உடல் உறுப்பு தானத்தில் சிறந்த மாநிலத்திற்கான விருது தமிழகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. சர்வதேச உடல் உறுப்பு தினத்தை ஒட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற விழாவில் மத்திய இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் இந்த விருதினை வழங்கினார். தமிழகத்தின் சார்பில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் இந்த விருதினை பெற்றுக் கொண்டார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியின்படி பயிர்க்கடனை தாவேக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மேகதாது பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்கு இதுவரை அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாதது ஏன் என்று வினவியுள்ளார். கர்நாடகாவில் இது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றதையும் அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். குறுவை நிவாரண சிறப்பு தொகுப்பை தாவேக அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோடு மாவட்டம் ஓடா நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டம் ஒழுங்கும் முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று குறை கூறினார். தாவேக நிர்வாகிகளே பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவதாகவும் அவர் தெரிவித்தார். காவிரி பிரச்சினையை வைத்து அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் பிஜேபிக்கு இல்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். டாக்கா சர்வதேச வில்வித்தைப் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் பெற்றது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் டி பாலாஜி செராலே தங்கப்பதக்கத்தையும் ருத்ராகுமார் வெண்கலப் பதக்கத்தையும் பெற்றனர். மகளிர் பிரிவில் கதா கடாகே வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார். இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் 2வது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் வெற்றி பெற்றார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சித்தேந்தர் மாலிக் தங்கப்பதக்கம் வென்றார். அஜர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் 60 கிலோ இடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் 92 கிலோ இடைப்பிரிவில் சாக்ஷம் வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா 1 தங்கம் 4 வெள்ளி 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பிரேசில் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 9 தங்கம் 6 வெள்ளி 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. புதுதில்லியில் நடைபெற்ற காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம் 4 வெள்ளி 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. விக்டோரியன் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சானியா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செயின்ட் லூயிஸ் செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ரஞ்சித் குமார், ஆஷிஷ் யாதவ், தரணிதரன் தியாகராஜன், பூஜா, தனு சௌத்ரி உட்பட 36 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி அமெரிக்காவின் யூஜினில் நாளை மறுநாள் தொடங்கி வரும் 9ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி அடுத்த ஆண்டு சீனாவின் செங்டுவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இப்போது கேட்கலாம் அச்சாணி.

0: இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் இயந்திர உதிரி பாகங்கள் தயாரிப்பதற்கான கருவிகளை உருவாக்கும் தொழில் முனைவோர் எம் பாஸ்கரன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன்.
1: உழைக்கும் கரங்கள், உழைக்கும் கரங்கள் உலகை உயர்த்தும். உண்மையின் வேர்கள் தொழிலில் பிறக்கும். வியர்வை துளிகள் வெற்றியின் விதைகள். விடியலை நோக்கி செல்லும் பாதைகள். ஆமாங்க, ஒரு தொழில்துறை தான் வந்து ஒரு நாட்டுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு அடித்தளம். அப்படின்னா அது கண்டிப்பா தொழில்துறையா தான் இருக்க முடியும். ஏன்னா எந்தெந்த நாட்டுலாம் தொழில்துறை முன்னேறி இருக்கோ அந்த நாட்டுலாம் வல்லரசா இருக்கிறாங்க.

0: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
0: சார், ரொம்ப சந்தோஷம் எங்கள் நிலையத்துக்கு வந்திருக்கீங்க. உங்களுடைய தொழில் சார்ந்த அனுபவங்களை எங்கள் நேயர்களுக்கு சொல்ல போகிறீங்க சார். நிகழ்ச்சியின் முதலாவதாக உங்களை பற்றிய அறிமுகம் எங்கள் நேயர்களுக்கு, உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
1: எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் பாஸ்கர். பிஆர் இண்டஸ்ட்ரி சொல்லியர் கம்பெனி 34 வருஷமாக எங்ககிட்ட இருக்கோம். கஸ்டமர் வந்து ஹைடெக் கராய், டிவிஎஸ் குரூப் எல்லாத்துக்கும் பண்ணுறோம் சார். பாண்டிச்சேரி, மதுரை, உத்தரகாண்ட் பண்ணுறோம் சார்.
0: என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ், உற்பத்தி பொருட்கள்லாம் தயாரிக்கிறீங்க?
1: நட்டு போல்ட் அடிக்கிற டூல்ஸ் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் சார். நாங்கள் பண்ணுற டூல்ஸ் வந்து அவங்க மிஷினில் மாட்டிட்டு ப்ராடக்ட் எடுப்பாங்க சார்.
0: அதாவது நட்டு போல்டை உருவாக்கக்கூடிய டூல்ஸ் ரெடி பண்ணுவீங்க?
1: ஆமாம்.
0: நல்லதுங்க சார். எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க கம்பெனியை?
1: 92 ஆரம்பித்தோம் சார். 34 வருஷம் ஆச்சு. நான் ஆரம்பிக்கும் முன்னாடி ஒரு 2-3 கம்பெனி எவ்வளோ எக்ஸ்பீரியன் இருந்தது. எக்ஸ்பீரியன் முடிச்சுட்டு எஸ்எஸ்ஐ ஒரு நெட்ஒர்க், சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். அங்கே ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்து இங்கே கம்பெனி ஆரம்பித்தோம். கம்பெனி ஆரம்பிக்கும் போது 50,000 இன்ஸ்டியூட் பண்ணி தான் கம்பெனி ஆரம்பித்தோம்.
0: 50,000?
1: ஆமாம். ரெண்டு பேர், நானும் பார்ட்னர்ஸ் வந்து ஆரம்பித்தோம்.
0: நீங்கள் அடிப்படையில் என்ன படிச்சிருக்கீங்க?
1: ஸ்ட்ரென்த்தாக படிச்சிருக்கேன் சார். சின்ன சின்ன கம்பெனிக்கு 3 கம்பெனி போனோம். அங்கே 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பிறகு இந்த எஸ்எஸ்ஐ யூனிட்டுக்கு ட்ரைனிங் போனோம். அது சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிட்டு 6 மாதம் ட்ரைனிங் கோர்ஸ் அது.
0: முத முத 1992 கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதாக சொல்கிறீங்க, எங்கே ஏரியாவில் ஸ்டார்ட் பண்ணீங்க?
1: ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது ஜெயந்திபுரம். இப்போ வந்து புதூரில் இருக்கு சார்.
0: நம்மளுடைய ப்ராடக்ட்னு சொல்லக்கூடிய என்ன விதமான மெட்டீரியலை ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க சார்?
1: நாங்கள் ரெடி பண்ணுறது வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணுறோம் சார். பஞ்சஸ் பண்ணுறோம், ப்ளஸ் வந்து சர்வீஸ் ஒர்க் பண்ணுறோம் சார். பஞ்சுனா வந்து நட்டு போல்ட் அடிக்க வேண்டிய மிஷினுக்கு நாங்கள் பண்ணுற டூல்ஸ் மாட்டி அதில் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க சார்.
0: அதாவது உங்கள் டூல்ஸ் மூலமாக நட்டு போல்ட்லாம் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியுமா?
1: ஆமாம்.
0: சரி, பிஸ்னஸ் எப்படி போயிட்டுருக்கு?
1: இப்போ நீங்கள் நல்லா போயிட்டே இருக்கு. இது நல்லா போகும். ரேட்டு வந்து 10 வருஷம் முன்னாடி என்ன ரேட்டு கொடுங்களோ அதே ரேட்டு தான் இப்போ கொடுக்குறாங்க சார். கூட்டியே மாட்டுறாங்க. அந்த ரேட்டு ப்ராப்ளம் சார் இருக்குது.
0: சார், நீங்கள் 10th முடித்த உடனே எஸ்எஸ்ஐயில் போய் நீங்கள் வந்து ஒரு பயிற்சி எடுத்ததாக சொன்னீங்க. எஸ்எஸ்ஐயில் என்ன விதமான பயிற்சி எடுத்துக்கிட்டீங்க, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள்
1: சார். எஸ்எஸ்ஐ என்பது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிட்ஸ். அது அங்கே வந்து மிஷினரி நிறையா இருக்கும். எல்லா மிஷினரி இருக்கும். லேத்து, மில்லிங், சர்வீஸ் ரெண்டிங், டூலிங், கட்டரிங், ஃபோர்ஜிங் எல்லா மிஷினரி இருக்கும். அந்த மிஷின் ட்ரைனிங் கொடுப்பாங்க. 6 மாதம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. இது முடிச்சுட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அந்த சர்டிஃபிகேட் நம்ம பேங்க்கில் லோன் வாங்கலாம்.
0: அப்போ அந்த சர்டிஃபிகேட் முடித்தோம்னா பேங்க்கில் லோன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு?
1: ஆமாம், வாய்ப்பு இருக்கு.
0: சார், இப்போ ஸ்பேர் பார்ட்ஸுக்கான டூல்ஸை நீங்கள் உருவாக்குறீங்க, இதுக்கான ரா மெட்டீரியல்லாம் எப்படி சார், எங்கேருந்து வருது, எப்படி கொண்டு வரீங்க?
1: மட்டும் சென்னையில் வாங்கிறேன். பல்காக பண்ணும்போது வெஸ்ட் பெங்கால்ல பர்ச்சேஸ் பண்ணலாம்.
0: எங்கே வெஸ்ட் பெங்கால்ல? எங்கே?
1: கல்கத்தாவில். அங்கேருந்து ஆர்டர் பண்ணோம்னா வந்துடும். ஒரு 1.5 டன் 3 டன் வாங்கும்போது அங்கே வாங்கிடலாம். இப்போதைக்கு சும்மா ஒரு 50 கிலோ வாங்குறதுனால சென்னையில் வாங்கிடலாம்.
0: எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க?
1: இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நானும் 12 பேர் தான் வேலை பட்டிருந்தேன். அப்புறம் கொஞ்சம் நாளாக இப்போதைக்கு எங்கிட்ட 8 பேர் வேலை பார்க்குறோம். சரி, நாங்களே வேலை பார்ப்போம், நாங்களே பிஸ்னஸ் பண்ணுவோம், நாங்களே மார்க்கெட்டிங் போவோம். எங்களை சேர்த்து 8 பேர்.
0: உங்களோட சேர்த்து 8 பேர். வேலை பார்க்குற தொழிலாளர்களுக்கெல்லாம் சம்பளம் எப்படி சார்?
1: இப்போ நான் கம்மியான அமைச்சு 34 வருஷம் இருக்கு சார். எங்கிட்ட 25 வருஷம் வேலை போகிற 2 பேர் இருக்காங்க. அவங்க மட்டும் பெர் டே வந்து 1,200 ப்ளஸ் போனஸ். அவங்க மாதம் கணக்கில் எவ்வளோ வேலை பார்க்குறாங்களோ அவ்வளோ சம்பளம் கொடுத்துருவோம் சார்.
0: சார், இதில் வந்து எந்த ஒரு தொழில் அப்படினாலுமே அதில் சில பல பிரச்சனைகள் வரும். அது எம்ப்ளாயி லேபர் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் இருக்கும். இப்போ நம்ம தொழிலில் வந்து என்ன விதமான ப்ராப்ளம்ஸ், பிரச்சனைகள் நீங்கள் சமாளிக்கிறீங்க, எங்கள் நேரில் கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
1: இல்லை, ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் லேபர் ப்ராப்ளம் தான் சார் இருக்குது. சீனியர் ஸ்டாஃப் வந்து 2 பேர் தான் இருக்காங்க. இப்போ புதுசாக ஆள் எடுக்கிறோம்னா 6 மாதம் ட்ரைனிங் பண்ணுவாங்க சார். 6 மாதம் முடிச்சுட்டு அப்படியே வேறு கம்பெனி போயிடுவாங்க.
0: வேறு கம்பெனி போயிடுறாங்க?
1: ஆமாம், அப்படியே கம்பெனி மாறிடுவாங்க.
0: ஆ,
1: அப்போ வந்து எங்களுக்கு அந்த ட்ரைனிங் பண்ணுறது வேஸ்ட்டாக போயிடும். இப்படி இருக்கும்போது எங்களுக்கு சீனியர் யாரும் இருக்க மாட்டாங்க. சீனியர் இருந்தால் எங்கள் ஜாப்பில் வந்து வேலை பார்க்க முடியும்.
0: என்ன காரணம், ஏன் வெளியேறாங்க?
1: அவங்க இங்கேயோட அங்கே சேலரி கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சலுகை ஏதாவது கொஞ்சம் நிறையா கிடைக்கும், அதான் அங்கே போயிடுவாங்க. சேலரிக்காக மாறி போயிடுவார்.
0: அப்போ வந்து தொழிலாளர்கள் பிரச்சனை இப்போ இருக்கு உங்க இதில்?
1: ஆமாம் ஆமாம் ஆமாம்.
0: அதான் ஏற்கனவே நீங்கள் சொன்னீங்கல்ல, முதலாளியாக இருக்க நம்மளே வந்து தொழிலாளியாக வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கல்ல.
1: நம்ம கண்டிப்பாக நம்மளே வைப்பா தான் வேலை பார்க்க முடியும்.
0: வேலை பார்த்தா தான் வந்து பிஸ்னஸ் ரன் பண்ண முடியும். சரிங்க சார். ரெடி பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்ட்ஸை வந்து எந்தெந்த ஊருக்கெல்லாம் சப்ளை பண்ணுறீங்க?
1: மதுரை, பாண்டிச்சேரி, சென்னை, உத்தரகாண்ட்.
0: ஓ, உத்தரகாண்ட்லேயும் கஸ்டமர் இருக்காங்களா?
1: ஆமாம் சார்.
0: இப்போ எப்படி அவங்க கஸ்டமர்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஆர்டர் போட்டு எத்தனை நாள் அனுப்புறீங்க?
1: எங்கிட்ட ஆர்டர் பண்ணால் 1 மந்த் ஆயிரும் சார். இப்போ நாங்கள் பாதி வேலை பார்ப்போம், 2-3 வேலை வெளி கொடுத்து பண்ணுவோம். ஹார்டனிங் ப்ராசஸ் வந்து சென்னையில் பண்ணுவோம், கோட்டிங் ப்ராசஸ் வந்து சென்னையில் பண்ணுவோம். மற்றெல்லாம் நாங்கள் தான் பண்ணுவோம். அவங்க வெளியில் போகிறது வந்து ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் 1 வீக் எடுத்துக்கிறாங்க. அப்போ வந்து ஹார்டனிங் 1 வீக்கு, கோட்டிங் 1 வீக்கு, எங்கிட்டேருந்து 2 வீக்ஸ், மொத்தம் 4 வாரம்
0: சார். நீங்கள் மார்க்கெட்டிங்கை பற்றி சொல்கிறப்ப ஒரு வார்த்தை சொன்னீங்க, உத்தரகாண்ட், சென்னை, பாண்டிச்சேரிக்கெலாம் வந்து உங்கள் ப்ராடக்டை வந்து மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்கீங்க. அதே மாதிரி ஃபாரின் வெளிநாடுகள்லாம் நம்ம ப்ராடக்ட்ஸ் அனுப்பின ஒரு அனுபவம் உண்டா சார்?
1: எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக அவன் ட்ரைனிங் போயிருந்தேன் சார்.
0: எங்கே சார்?
1: புதூர்லேயே ஒரு ட்ரைனிங் சென்டர் இருந்தது,
0: மதுரை புதூர்லேயே.
1: அங்கே ட்ரைனிங் போயிருந்தேன். முடிச்ச உடனே எங்களுக்கு ஆர்டர் வந்துச்சு, எக்ஸ்போர்ட் ஆர்டர் வந்தது. நாங்கள் பண்ணி சாம்பிள் அனுப்பினோம்.
0: எந்த ஊர்லங்க சார்?
1: ஆஸ்திரேலியா அனுப்பினோம். ஷீட் மெட்டல் ஒர்க்கு லாக்கர் மாதிரி பண்ணியிருந்தோம், நல்லா பண்ணியிருந்தோம். ஆனால் அவங்க ரிப்போர்ட் பண்ணவே இல்லை, ரிசல்ட் சொல்லவே இல்லை. அது அப்படியே

0: நாங்கள் பண்ணதெல்லாம் டூல்ஸ்லாம் வேஸ்ட்டாக போச்சு.
1: அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து வேற முயற்சி பண்ணலையா?
0: இல்லை, அவங்க காலில் அட்டன் பண்ணவே இல்லை. மெயில் அனுப்பினோம், கால் பண்ணால் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை.
1: சரி, ஆஸ்திரேலியெல்லாம் கிடைக்கல, வேறு வெளிநாடுகளுக்கெல்லாம் முயற்சி பண்ணீங்களா?
0: இல்லை, கடைசி என்ன பண்ணாங்கன்னா, எங்கள் அங்கங்கே ஆள் இருந்தால் தான் பண்ண முடியும், இல்லை நீங்கள் ஒரு ட்ரிப் நேராக ஒரு ட்ரிப் போயிட்டு வரணும், அப்போ தான் ஆர்டர் ரெகுலர் கிடைக்கும் சொல்லிட்டாங்க. ஆனால் அப்படி விட்டுவிட்டோம்.
1: சரி, எதிர்காலத்தில் ஃபாரினில் எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா?
0: இல்லை, அங்கே ஆள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணலாம் சார். நாங்கள் ஒரு ட்ரிப் போனோம், எங்கள் ஆள் அங்கே இருக்கணும், அப்போ வந்து அப்போ நல்லா பண்ணலாம்.
1: சரி, இப்போ இந்தியாவில் பொறுத்தவரை தொழில்துறை, குறிப்பாக தமிழகத்தில் வந்து தொழில்துறை நல்ல வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் இப்போ நம்மளுடைய இந்த போல்டு நட்டு தயாரிக்கக்கூடிய இந்த டூல்ஸ், இந்த தொழிலுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க?
0: நல்லா இருக்கும், இந்த பிஸ்னஸ் நடந்து ஆகணும், நடந்தால் மற்ற வேலையும் வேலை பார்க்க முடியும் சார். கண்டிப்பாக ஓட்டினா ஆகணும் சார்.
1: இப்போ நம்ம ப்ராடக்ட்டை வந்து, இப்போ நட்டு போல்டு இல்லாத மெஷின்ஸே கிடையாது வேர்ல்டில், இல்லை அது எல்லாருக்குமே தெரியும்.
0: ஆமாம், கண்டிப்பாக ஆட்டோமொபைல், டூ வீலர், சைக்கிள் எல்லாத்துக்குமே நட்டு போல்டு தேவைப்படுது சார். நட்டு போல்டு ஓடிச்சுன்னா எங்களுக்கு டூல்ஸ் கண்டிப்பாக வேலை நடந்துகிட்டே இருக்கும்.
1: 24x7 நாள் முழு உங்களுக்கு வந்து வேலை இருந்துகிட்டே இருக்கும்.
0: ஆமாம், கண்டிப்பாக இருக்கும்.
1: சரிங்க சார். சார், இப்போ எந்த ஒரு தொழில்னாலுமே ஒரு முதலீடு நம்மளுக்கு வேணும், இன்வெஸ்ட்மெண்ட்டு. நீங்கள் முத முத பேங்க் லோன் வாங்கின அனுபவம் உண்டா?
0: ஆமாம், ஃபஸ்ட்டு ஒற்றி பேங்க்கில் லோன் வாங்கணும் சார்.
1: எப்போ?
0: அது இப்போ 92 ஆரம்பித்தோம், 2000 லோன் வாங்கணும் சார். லோன் வந்து 100,000 வாங்கணும் சார், ஒரு மிஷினுக்காக. அப்போ வந்து ரேட் கம்மி தான், மிஷின் ரேட்லாம் கம்மி. 100,000 வாங்கணும்.
1: 100,000 வாங்கி கரெக்டாக கட்டிட்டீங்க?
0: கரெக்டாக கட்டிட்டோம்.
1: இப்போ ஏதாவது லோன் வாங்க போறீங்களா?
0: இல்லை, இப்போதைக்கு வாங்கல சார்.
1: இப்போ தேவையில்லை?
0: இப்போ தேவையில்லை.
1: சரிங்க சார். சார், இப்போ எந்த ஒரு தொழில்னாலுமே அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்னு சொல்லி கொண்டு போவாங்க. இப்போ நான் இன்னும் ஒரு இடத்துல ஒரு கடை வச்சுருக்கேன்னா அதை ரெண்டு கடையை மாற்றணும், நாலு கடையை மாற்றணும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இப்போ உங்களுடைய டூல்ஸ் தயாரிக்கக்கூடிய கம்பெனியை வந்து அடுத்த கட்டம் என்ன மாதிரி கொண்டு போக விரும்புகிறீங்க?
0: லேபர் ப்ராப்ளம் நிறைய இருக்குது சார். இப்போ நாங்களே 4-5 வாங்குகிறோம், இன்னும் நிறைய பேர் கால் பண்ணுறாங்க, நாங்களே சப்ளை பண்ண முடியல. இதே லேபர் ப்ராப்ளம்னா கண்டிப்பாக நல்லா பார்க்கலாம், நல்லா டெவலப் பண்ணலாம்.
1: சப்ளை பண்ண முடிய அளவுக்கு இப்போ நம்மளுக்கு வந்து டிமாண்ட் இருக்குது.
0: ஆமாம் ஆமாம்,
1: லேபர் ப்ராப்ளம்னால தான் நம்மளுக்கு வந்து இன்னும் போதுமான அளவுக்கு சப்ளை பண்ண முடியலையாங்க சார்.
0: ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக சார்.
1: இப்போ ஒரு படித்த இளைஞன் இப்போ நம்ம பிஸ்னஸே பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறாங்கன்னா அவங்களுக்கு உங்களுடைய தொழில் அனுபவத்தின் மூலமாக என்ன ஆலோசனை சொல்ல விரும்புகிறீங்க?
0: விடாமுயற்சி, பொறுமை, ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா தொழிலில் நல்ல டெவலப் ஆகி முன்னாடி ஃபஸ்ட் வரலாம்
1: சார். ரொம்ப அழகாகவே சொன்னீங்க. அதாவது ஒரு தொழில்துறையில் வந்து எல்லா விதமான பொருட்களுக்கும் தேவையான அடிப்படை விஷயம் பார்த்தோம்னா இந்த நட்டு போல்டு, இந்த நட்டு போல்டு உருவாக்கக்கூடிய டூல்ஸ் தயாரிக்கக்கூடிய பாஸ்கர் சார் வந்து ரொம்ப அழகாகவே நீங்கள் வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணீங்க. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம இந்த தொழிலில் வந்து லேபர் ஷார்ட்டேஜ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமும் பட்டீங்க சார். கண்டிப்பாக வந்து இன்னும் உங்கள் தொழில் மேன்மேலும் முன்னேறணும், உங்களுடைய அந்த எக்ஸ்போர்ட் கிடைக்கலன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்போர்ட்டுக்கும் நிறைய வாய்ப்புகள் வரணும் அப்படின்னு சொல்லி எங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் மேன்மேலும் நீங்கள் முன்னேறணும், உங்களால் 4 வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு எங்கள் நிலையத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் சார்.
0: இந்த வாய்ப்பை கொடுத்த மதுரை வானொலி நிலையத்திற்கும் நேர் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.
2: இன்றைய அச்சாலை நிகழ்ச்சியில் இதுவரை இயந்திர உதிரி பாகங்கள் தயாரிப்பதற்கான கருவிகளை உருவாக்கும் தொழில் முனைவோர் எம் பாஸ்கரன் அவர்கள் பங்கேற்ற நேர்முகம் கேட்டோம். நிறைவு பெற்றது இன்றைய அச்சாணி.
3: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
4: First, from the Lok Sabha, writer is Anjali Ojha of PTI. Lok Sabha proceedings were once again disrupted today as opposition members continued protest over the police action against students protesting NEET paper leak and the Ram Temple donation set. This prevented the House from taking up the questioner. Soon after the House met at 11 AM, Speaker Om Birla congratulated Indian athletes for their performance at the Glasgow Commonwealth Games, noting that women athletes had won 8 gold medals. He also said the 2030 Commonwealth Games will be held in Ahmedabad. As Birla called the first listed question for oral reply, opposition MPs began raising slogans, prompting him to question whether they came to the House with the intention of disrupting proceedings. Urging the opposition MPs to resume to proceedings of the House, Speaker Om Birla questioned if they are doing it deliberately, stressing that the House is for debates and discussion. The Speaker said, "Even if there is disagreement, it should be expressed through debate." With the protests continuing, the Speaker adjourned the House till noon.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:30 ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி நாம் கேட்கலாம் மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சி தரும் முதலாவதான பாடல் ஜீன்ஸ் திரைப்படத்திற்காக நித்யஸ்ரீ மகாதேவன் பாடியது.

0: மதுரதண்டன் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் விஸ்வரூபம் திரைப்படத்திற்காக கமலஹாசன் சங்கர் மகாதேவன் பாடியது.
1: கோட்டி பிரகாஷா விரக நரக ஸ்ரீ ரட்சகமாலா எத்தனை முறை நான் எங்கிச்சாவே இத்தவணை எனையாட்கொள்வாயா சூடிய வாடல் சூடிய வாக்கள வாடிய சிந்தை திரும்பத்தா பூதகியாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா நீவா.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெட்ஸில் இன்று இரவு 9:30 இசை பேருரை ஸ்ரீ ராகவேந்திர சரித்திரம். இசை உரை வழங்குகிறார் கல்யாணபுரம் ஆர் வீரராகவன் அவர்கள், விவி ஸ்ரீனிவாசராவ் அவர்களின் வயலின், எம் குருராஜ் அவர்களின் மிருதங்கம். சென்னை அஞ்சலாக கேட்கலாம். மதுரதண்டல் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக ஸ்ரேயா கோசல், உதய் மசும்தாரோட குரல்களில் குரு திரைப்படத்திலிருந்து வருகிறது பாடல்.

இதுவரை நீங்கள் கேட்டு ரசித்த மதுரத்தின்றல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் இரவு 9 மணிக்கான ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: Children joined the ongoing protest. Many women and children have remained at the protest site for the past 50 days, with dozens more joining them yesterday. People from across POJK have joined the agitation, which is now spreading rapidly across the region. According to Human Rights Council of POJK, as of yesterday, a total of 80 fatalities have been documented. Iran today said there are no talks underway with the United States and no plans for any meetings, contradicting U.S. President Donald Trump, who had said negotiations through intermediaries were scheduled for today. Earlier, speaking to reporters aboard Air Force One, Mr. Trump said diplomatic engagements involving Saudi Arabia, the United Arab Emirates, Qatar, and Iran had led him to halt what was originally planned as a massive attack. The India Meteorological Department or IMD has issued a red alert for heavy to very heavy rainfall over Assam, Meghalaya, sub-Himalayan West Bengal and Sikkim till tomorrow. Heavy rainfall is also expected in Arunachal Pradesh, Nagaland and Bihar over the next 2 days and in Delhi, Haryana, Chandigarh, Punjab, Himachal Pradesh, Jammu and Kashmir, Ladakh, Uttar Pradesh and Uttarakhand during the next 3 to 4 days. Young cyclist Harshita Jhakhar rode into history books by becoming the first Indian woman to be a part of the Tour de France FAMA in Switzerland. The 19-year-old led a pack of 8 talented cyclists from Afghanistan, Algeria, Chile, Ethiopia, with 2 riders, Namibia and Uganda, during the ceremonial start at stage 2 of the grueling race yesterday. The event started on 1st of this month in Lausanne and will end on the 9th August in Nice. In a bilingual live phone-in program, Public Speak, tonight at 9:30 p.m., we will bring a discussion on cyber fraud and cyber security, safeguarding the digital citizen. During the program, listeners can ask questions on telephone numbers 011-2371-7117, 011-2371-7106. Alternatively, you can also send your queries via WhatsApp to the number 928-909-4044. And now, before we end the bulletin, the headlines once again. Lok Sabha passes bill to increase the strength of Supreme Court judges from 33 to 37. Rajya Sabha clears legislation to simplify dispute resolution and address payment delays faced by MSMEs. In assembly by-polls, Jan Suraj leader Prashant Kishore wins Bankipur seat in Bihar. BJP retains Manjalpur in Vadodara, Gujarat. Congress keeps Dathia in Madhya Pradesh. Karnataka Chief Minister D.K. Shivkumar expands cabinet, inducting 19 new ministers. Red alert issued for very heavy rainfall in Assam, Meghalaya, sub-Himalayan West Bengal and Sikkim till tomorrow. In POJK, situation worsens overnight as security forces open fire on protesters refusing to disperse. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச்சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்று மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இந்த வாரம் ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை உலகம் முழுவதும் தாய்ப்பால் விழிப்புணர்வு குறித்த செய்திகள் எங்கும் ஒளிபரப்பப்படுகின்றன, பதிவு செய்யப்படுகின்றன, ஒரு விழிப்புணர்வு வழங்கப்படுகிறது. இது குறித்து நம்முடையே பேசுவதற்காக டாக்டர் ஐஸ்வர்யா பார்த்தசாரதி வந்திருக்கிறாங்க. அவங்க 10 மகப்பேறு மருத்துவத்தில் சிறப்பு மிக்க வல்லுநராக திகழ்ந்து வருகிறாங்க. ஸோ அவங்கள நம்மளோட நிகழ்ச்சியில் வரவேற்போம். வணக்கம் மேம்.
4: வணக்கம்ங்க, ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் நிகழ்ச்சிக்கு வந்தது.
3: தாய்ப்பால் வாரம் அப்படின்றது வந்து நம்ம ஆண்டாண்டுகாலமாக நம்ம கொண்டாடிட்டு வரோம். அந்த காலத்தில் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற காலப்போக்கில் ஒரு நவீன காலமாக இருக்கிறதுனால வேகமாக போகிற வாழ்க்கையில் நம்முடைய இயற்கை சார்ந்த விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நம்மளால் செய்ய முடிவதில்லை. ஸோ இன்றைக்கு இருக்கிற சவால்கள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரியும் தான் இருக்கிறது. ஏன்னா காலம் நேரம் அப்படின்றது வந்து நம்மக்கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கு உலகம் போய்கிட்டிருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது உலகத்தில் தாய்ப்பால் வாரம் ஒன்று கொண்டாட வேண்டிய ஒரு கட்டாயத்தினால தான் வந்து இந்த விழிப்புணர்வு அதிகமாக நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்குன்னு வேணால் சொல்லிக்கலாம் இப்போ இருக்கிற சூழ்நிலையில். இப்போ முதல்ல நான் என்ன கேட்க விரும்புகிறேன் அப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்த உடனே

0: அந்த குழந்தைக்கு வந்து ஒரு தாய்ப்பால் அவசியம் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு முக்கியமானது. ஏன்னா இப்போ இருக்கிற காலத்தில் கர்ப்பந்தரிச்சு ஆரம்பித்த உடனே மக்கள் எல்லாருமே வந்து ஸ்கேன் எடுக்கிறாங்க. ஸ்கேன் எடுக்கிறதுல தப்பு கிடையாது, பட் ஆனால் அந்த ஸ்கேனில் என்ன ரிசல்ட் வருதோ அதை வந்து கூகுளில் போட்டு பார்க்கக்கூடிய ஒரு ஜென்ரேஷன் தான் இன்னைக்கு இருக்குது. அதனால் வந்து நேரடியாக மருத்துவர் இடத்துல வந்து உங்களுக்கு ஆலோசனை கேட்கறதுக்கு பதிலாக இப்போ வந்து இன்டர்நெட் மூலமாக நிறைய விஷயங்களை மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன நம்ம ஒழுங்காக செய்யணும், ஒரு குழந்தை பிறந்ததும் என்ன மாதிரியான விஷயங்களை ஒரு தாய் செய்ய வேண்டிய நிலைமைக்கு இருக்கிறாங்க?
1: ஒரு நல்ல கேள்வி மேடம். முதல்ல இந்த வேர்ல்ட் பிரஸ்ட் ஃபீடிங் வீக், உலக தாய்ப்பால் ஊட்டும் இந்த வாரம் எதனால கொண்டாடப்படுதுன்றத நான் ஒரு சுருக்கமாக சொல்லிடுறேன். ஆகஸ்ட் 1லேருந்து ஆகஸ்ட் 7 வரைக்கும் 120 கண்ட்ரீஸில் வந்து இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. 1990 இன்னசென்டி டிக்ளரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய ஆர்கனைசேஷனுக்கு இதை வந்து தாய்ப்பால் ஊட்டுறத ப்ரமோஷன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க. இது எந்த ஒரு ரீசன்னாலனா நம்ம நல்ல வசதியானவங்களில் ஓகே, ரொம்ப கொஞ்சம் ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்களுக்கு சத்துணவு இல்லாட்டியும் வந்து ஊட்டம் அப்படிங்கிறது ரொம்ப வெளியிலேருந்து எடுக்க முடியாது. அந்த குழந்தைகள்லாம் ரொம்ப ஒல்லியாகவோ இல்லை அந்த குழந்தைகள்லாம் வந்து ரொம்ப அடிக்கடி வந்து உடம்பு சரியாமல் போகிறத பார்த்துட்டு இந்த தாய்ப்பால் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது ஆப்பிரிக்கா இந்தியா இப்படிங்கிற மாதிரி சில அந்த காலத்தில் கண்ட்ரீஸில் வந்து இதெல்லாம் வந்து விடக்கூடாது இந்த கல்ச்சுரல் ஹேபிட்ஸை அப்படிங்கிறதுக்காக ஆரம்பித்த ஒரு நல்ல ஒரு பழக்கம். அது இன்னும் வந்து பிரபலமாக போயிட்டே இருக்குது. நம்ம வளர்ந்துட்டோம், ஆனால் வந்து நம்ம இன்னும் மனுஷங்க தான், நம்ம வந்து பயாலஜிக்கு எதிர்க்க வந்து எதுவும் ரொம்ப பண்ண முடியாது அப்படிங்கிறது. ஸோ இது வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறது எதுக்குன்னா பிறந்து 1 ஹவர்லேயே வந்து தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு விஷயமும், அண்ட் முதல் 6 மாதம் தாய்ப்பால் மட்டுமே கொடுக்க வேண்டும், அதை தவிர வந்து இந்த பவுடர் பால் கொடுக்கறதோ இல்லாட்டியும் முக்கால்வாசி பேர் கிராமங்கள் சைட்லலாம் அந்த காலத்தில் எப்போ ரொம்ப விழிப்புணர்வு அதிகமாக இல்லையோ தாய்ப்பால் தவிர்த்து மாட்டுப்பாலும் கொடுத்துருவாங்க, ஏன்னா குழந்தை குண்டாவே இல்லை அப்படின்றதுனால. அதை வந்து தவிர்க்கிறதுக்காகவும் அதனால் ஏற்பட்ட ப்ராப்ளம்களை, ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்களை தவிர்க்கிறதுக்காகவும், அண்ட் இந்த குழந்தைக்கு கொடுக்குற தாய்ப்பால் 6 மாதத்தோடு நிப்பாட்டாமல் 2 வயது வரைக்கும் மேக்ஸிமம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு மூவ் தான் இந்த வேர்ல்டு பிரஸ்ட் ஃபீடிங் டே. என்ன நம்ம காலம் இருந்தாலும் நம்மளோட இயற்கை அண்ட் பயாலஜி மாறாதுங்க. ஸோ நம்ம இன்னும் மனுஷங்க தான், நம்ம வந்து அந்த தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன கூகுள் சாட் ஜிபிடி வந்தாலும் சில விஷயங்கள்லாம் மாறப்போகாது. பெண்களுக்கு தான் ப்ரெக்னென்சி ஆவாங்க, பெண்கள் தான் குழந்தைய பேர் வந்து இருக்கும், பெண்கள் தான் தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த பேசிக் விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு சில விஷயங்களுக்கு நம்ம அதுக்கு எப்படி அடாப்ட் பண்ணிக்கலான்றது மாத்திரம்
0: நீங்கள் அழகாக சொன்னீங்க. அதாவது சாதாரணமாக சொல்லணும் அப்படின்னா அந்த காலத்தில் வந்து 2 வயசு வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்றது வந்து பொதுவாக ஏற்கப்பட்ட ஒரு கருத்து, எல்லார் வீட்லேயும் அது நடந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் வந்து உங்களுக்கு 2 வருஷம் உங்களுக்கு லீவ் கிடைக்கிது. பெரும்பாலான பெண்கள் வந்து வேலைக்கு போகிற பெண்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தகவல் தொழில்நுட்பம் ஐடியில் நிறைய பிள்ளைங்க வேலை பார்க்குறாங்க. அது இல்லாமல் பொதுவாகவே வந்து அந்த ஒர்க்கிங் ஸ்டைல் ரொம்ப மாறி இருக்குது. இப்போ காலையில் வந்து முந்தி காலத்தில் வந்து 10 மணிலேருந்து 5 மணி இல்லை 9லேருந்து 4 மணி அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது. ஆனால் இப்போது உங்களுக்கு வந்து அடாப்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. நைட் ஷிஃப்ட்ஸ் இருக்குது, ஏர்லி மார்னிங் ஷிஃப்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து ஒரு குறைந்தது ஒரு 11 மணி நேரம் அவங்க வந்து வேலை செய்ய வேண்டியிருக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன மாதிரியாக வந்து அவங்க குழந்தைகளை கவனிக்க முடியும்?
1: அந்த காலத்தில் வந்து தாய்மார்கள் வேலை வந்து வீட்டை சார்ந்து தான் நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ காலத்தின் கட்டாயமாக இது போய் தான் ஆகணும். நான் நீங்கள் எல்லாருமே வேலைக்கு வந்தால் தான் வந்து நம்மளோட ஃபேமிலி லெவல் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். ஸோ அந்த ஃபேமிலி ஜாயிண்ட் ஃபேமிலி ஸ்ட்ரக்சருன்றது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வர்றதுனால தான் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து ஆரம்பிக்குது. இப்போது மகளும் வேலைக்கு போகிறாங்க, அவங்களோட தாய்மார்களும் வேலைக்கு போகிறாங்க. ஸோ அவங்களோட நிறைய பேர் வீட்டில் அவங்க பாட்டி இன்னும் சப்போர்ட்டுக்கு இருக்காங்க. சில பேர் வீட்லலாம் வந்து ஊரில் கிராமங்களில் தாய்மார்கள் அவங்களோட தாய் அண்ட் அவங்களோட ஃபேமிலி இருக்குது. இங்கே வந்து வேலைக்காக வரும்போது ரொம்ப அந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் கட் ஆகும்போது தான் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. ஒரு ஹெல்ப் கட்டாயமாக எடுத்துக்கணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட இன்வால்மெண்ட் ரொம்ப முக்கியம். தாய்ப்பால் டைரெக்டாக தான் கொடுக்கணும்னு கிடையாது, நம்ம வந்து பம்ப் பண்ணி அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரோசன் மில்காகவும் நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நியூ விஷயத்துக்கு இவங்க அடாப்ட் பண்ணி தான் ஆகணும்.

0: அதை நம்ம பண்ண முடியாது, பண்ணால் அது விஷமாயிடும், அந்த மாதிரி விஷயம்லாம் கிடையாது. இதெல்லாம் ரொம்ப அக்செப்டட் மெத்தட்ஸ். இதை 2 நாள்லேருந்து 3 நாள் வரைக்கும் நார்மலாக ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், ஃப்ரீசரில் போட்டால் 6 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ எப்பெல்லாம் கிடைக்குதோ பம்ப் பண்ணி அந்த மாதிரி நம்ம போட்டோம்னா, நீங்கள் இல்லைன்னாலும் அந்த ஊட்டச்சத்தை வேறு யாராவது, தாயோ இல்லாட்டியும் அவங்க அப்பாவோ இல்லாட்டியும் வந்து அவங்க தாத்தாவோ, யார் வேணால் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட்ஸ் அடாப்ட் பண்ணுறது.
1: இப்போ இந்த 3-3-3 ரூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, 3 மணி நேரம் வெளியே வச்சா பால் கெட்டு போயிடும், அந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பேசப்படுது. அதாவது ஒரு தாய்ப்பாலை வந்து ஃப்ரீஸ் பண்ணால் கூட அதை கரெக்டாக ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறமா தான் ஃபீடிங்க்கு வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் குழந்தை அழுகும்போது உடனே வந்து அதை எடுத்து கொடுக்கறதுக்கு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அங்கே ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அதை எப்படி நம்ம டீல் பண்ணுறது?
0: இது நான் சொல்லிடுறேங்க. ஸோ முதல்ல ஃப்ரோசன் மில்க்கு அண்ட் வந்து ஃப்ரெஷ் அந்த ரெஃப்ரிஜிரேட்டட் அதாவது மில்க்குன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு வந்து எப்போவுமே ஃப்ரெஷ் தான், இல்லை டவுட்டே கிடையாது. அடுத்தது வந்து ரெஃப்ரிஜிரேட்டர், எடுத்து ஒரு 2 நாளில் நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிற மில்க், அதாவது ஒரு 2வது இல்லை 3வது தட்டில் வச்சிருக்கிற மில்க், அதுக்கப்புறம் தான் ஃப்ரோசன் மில்க். ஃப்ரோசன்கிறது நம்ம ஃப்ரீசர் உள்ள போட்டு யூஸ் பண்ணுற மில்க். இதில் ஏன் வந்து அதோட பெனிஃபிட்ஸ் கம்மினா, சில இந்த லிவிங் செல்ஸ்ன்னு சொல்லுவோம், தாய்ப்பாலுங்கிறது வெறும் பால் கிடையாது, அதில் செல்கள் லிவிங் செல்ஸ் எல்லாம் இருக்குது, ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடியது, அதெல்லாம் கொஞ்சம் அழிஞ்சு போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. பட் வேறு வழியே இல்லைன்ற போது எதுவுமே இல்லாததுக்கு பவுடர் பால் கொடுக்கறதுக்கு இது பெட்டர் அப்படிங்கிறதுனால தான் நம்ம இதை சஜஸ்ட் பண்ணுறோம். எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் மில்க்கு நீங்கள் எடுத்து 4 மணி நேரம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரூல் ஆஃப் 3, ரூல் ஆஃப் 4 எப்படி வேணால் சொல்லலாம். அண்ட் ரெஃப்ரிஜிரேட்டட் மில்க் வந்து 4 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் ஃப்ரீசரில் இருக்கிற மில்க் வந்து 4லேருந்து 6 மாதம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து 12 மந்த்ஸ்ன்னு கூட சொல்கிறாங்க, பட் ஜென்ரலாக நான் 6 மாதம் மட்டும்தான் நான் வந்து சொல்லுவேன். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டர்லேருந்து எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து 1 நாளைக்குள்ளே யூஸ் பண்ணிடணும். இதுதான்,
1: 1 நாள் பூரா அது கெட்டு போகாது இல்லையா? உள்ளே இருந்து நீங்கள் வெளியே எடுத்து வச்சா எப்படியும் ஒரு சின்ன இதில் தான் கொடுப்பாங்க. அப்போ வந்து அது எவ்வளோ அளவுக்கு குடிக்க முடியுமோ குழந்தை அந்த அளவுக்கு,
0: அந்த அளவுக்கு எடுத்துட்டு. நான் சொல்கிறது என்னென்னா, ஒன்ஸ் அதை எடுத்து வெளியில் வச்சிட்டிங்கன்னா 4 மணி நேரம் தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து அதை பாலை சுட பண்ணி வச்சிட்டிங்கன்னா திருப்பி நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம், ஃப்ரீசரில் வைக்காமல். பட் அதை அந்த ஒரே நாள்லேயே நீங்கள்
1: எடுத்து முடிச்சிடணும்,
0: அதுக்கப்புறம் நீங்கள் தூர தூக்கி போட்டுடணும்.
1: ஸோ இப்போ இன்னொரு ஒரு விஷயம், மதர் ஃபீடிங் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி வேலைக்கு போகிற பெண்கள் எப்படி அதை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுறது? இப்போ காலையிலேயே வந்து அவங்க பம்ப் பண்ணி வச்சிடணுமா, இல்லை வந்து இப்போ நீங்கள் வந்து 4 மணி நேரம் வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அது வந்து ஒரு 4 மணி நேரத்துக்கு ஆஃபீஸ் போயிட்டு வரக்கூடிய நிலைமையில இப்போதைக்கு இல்லை. ஸோ ஆனால் நாம் என்ன கேள்விப்படுறோம் அப்படின்னா, நிறைய க்ரெஷஸில் 9 மாத குழந்தைகள், 7 மாத குழந்தைகள் எல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த 4 மணி நேரம் அப்படின்னா அவங்க கரெக்டாக அந்த 4 மணி நேரம் பார்க்கணும் இல்லையா?
0: கட்டாயமாக ஒன்ஸ் அந்த பிரெஸ்ட் மில்க் வந்து ரெஃப்ரிஜிரேட்டருக்கு போகாமல் 4 மணி நேரம் வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். கிரிஷஸ் அந்த மாதிரி இடத்துல இப்போ ஃப்ரிட்ஜெல்லாம் இருக்குது, லேபிள் பண்ணி இது இந்த இவங்களோட பால் தான், இந்த குழந்தையோடது தான் எடுத்து லேபிள் பண்ணி கொடுத்துடுறாங்க. ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணலாம்னா, முந்தானி நாள் நைட்டே வந்து எடுத்து நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுடுங்க. அன்னைக்கு மார்னிங்கான சப்ளையை வந்து நீங்கள் பேபிக்கு டைரெக்டாக கொடுத்துட்டு நீங்கள் கிரஷில் கொண்டு போய் விட்டுட்டு, அண்ட் முன்னாடி நாள் நைட்டோட அந்த மில்க் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதை தவிர இல்லாமல் ஒன்ஸ் வந்து அவங்க வெளியில் போகும்போது, அதாவது 6 மாதம் தாண்டின குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் தவிர மற்ற ஃபீடிங்கும் நமக்கு யூஸ் பண்ணும்போது, ஸோ ஒரு ஃபீடு மார்னிங் ஃபீடு வந்து நார்மலான ஒரு கஞ்சியோ இல்லாட்டியும் ஃப்ரூட்டோ வெஜிடபிளோ கொடுத்துட்டு அப்புறமா வந்து தாய்ப்பால் கொடுத்தா வர்றதுக்குள்ள பை த டைம் ஒரு 8 ஹவர்ஸ்க்குள்ள சரியாக இருக்கும்.
1: அதுக்கப்புறமா வந்து இப்போ தாயை பற்றி பார்க்கணும். இப்போ நிறைய பேருக்கு வந்து தாய்ப்பால் வரமாட்டேங்குது அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து முதல்ல தாய் வந்து தேவையான ஊட்டச்சத்துக்களை அவங்க எடுத்துக்கணும். ஸோ என்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்களை அவங்க எடுத்துக்கணும், எப்படி வந்து அவங்க தங்களை கவனிச்சிக்கிட்டால் இந்த மாதிரி பிரச்சனை வராது?
0: மெயின் திங் வந்து இதில் தேவை வாட்டர், ஹைட்ரேஷன் நல்லா இருக்கணும் தாய்மார்களுக்கு. ஏன்னா நம்ம கொடுக்குற பாலில் 98% வாட்டர் தான். ஸோ நல்லா தண்ணி குடிக்கணும். தண்ணிக்கு பதிலாக இளநீர், ஜூஸு, எது உங்களுக்கு ஓகேவாக இருக்கோ அதை வந்து எடுத்துக்கணும். ஒவ்வொரு வாட்டி ஃபீடிங் பண்ணுறதுக்கு முன்னாடியும் 1 நாளைக்கு 2.5-3 லிட்டர் தண்ணி நீங்கள் அவசியமாக குடிக்கிறது நல்லது. அதுக்கப்புறமா புரதச்சத்து, அதில் உங்களுக்கு வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் சோர்சஸ், பெஸ்ட்டு நான் வெஜிடேரியன் சோர்சஸ் தான், எக்கு, ஃபிஷ்ஷு, சிக்கன், அந்த மாதிரி சில ஃபிஷ்ஷில்

0: இந்த பால் சுரான்லாம் சொல்லுவாங்க. அதில் வந்து ஜென்ரலாகவே பால் சுரக்கக்கூடிய தன்மைகள் உள்ள பொருட்கள்லாம் இருக்குது. பட் ஜென்ரலி ஃபிஷ் இஸ் அ வெரி குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். வெஜிடேரியன்னா சுண்டல், பருப்பு வகைகள். அடுத்தது வந்து உங்களுக்கு ஃபைபர், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சீஸ்னல், இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த நட்ஸ் தான் எடுத்துக்கணும், இந்த சீட்ஸ் தான் எடுத்துக்கணும், இந்த ஹனி கலந்துருக்கணும், அந்த மாதிரி எந்த விஷயங்களுமே கிடையாது. இதை தவிர இல்லாமல் சில ஸ்பெஷல் ஃபுட்டில் உங்களுக்கு பால் சுரக்கக்கூடிய தன்மைகள் அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பூண்டு, வெந்தயம், ஓட்ஸு, பால் சுறா, இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு நார்மலை விட அதிகமாக வந்து பால் சுரக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம இயற்கையாகவே நம்ம ஊரில் வந்து தொன்று தொட்டு இதெல்லாம் வந்து பண்ணிட்டு வர்றாங்க. அது ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து எடுத்துக்கலாம். சில மெடிசன்ஸ், சதாவரின்னு ஒரு மெடிசன் நாங்கள் வந்து கொடுப்போம், அதை கலந்த வந்து டேப்லெட்ஸ் எல்லாம் அது வந்து ஆயுர்வேதிக் தான், பட் வந்து ஜென்ரலாகவே எல்லாருமே ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது. அந்த ரூட்டில் வந்து பால் சுரக்கிறதுக்கான தன்மைகள் அதிகமாக இருக்குது.
1: ஸோ இப்போ வந்து பொதுவாகவே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த குழந்தைங்களை பார்க்குற பெரியவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை அடுத்த வீட்டுக்காரங்களாக இருந்தாலும் சரி, சொல்லுவாங்களா குழந்தை வந்து வெயிட்டாகவே இல்லை, ரொம்ப அப்படி மெல்லீஸாக இருக்குது, என்னத்தை கொடுக்குறீங்க அப்படியெல்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ தாய்ப்பாலுக்கும் குழந்தையுடைய எடைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா?
0: தாய்ப்பாலுக்கும் குழந்தையோட எடைக்கும் கட்டாயமாக சம்மந்தம் இருக்குது. அந்தந்த டைமில் அது வெயிட் போட்டே வரணும். குறிப்பாக தாய்ப்பால் மட்டுமே எடுத்திருக்கிற குழந்தைகளுக்கு வந்து தாய்ப்பால் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன்றதுனால குழந்தையோட எடை சரியாக ஏறலைன்னா ஓவர் அண்ட் அபவ் தட் வந்து ஃபார்டிஃபிகேஷன் ஃபார்முலா வந்து போடுவாங்க. சப்போஸ் வந்து வசதிகள் இருந்தது அப்படின்னா மில்க் பேங்க், டோனர் மில்க் பேங்க்லேருந்து வேற இன்னொருத்தங்க நன்கொடையாக கொடுத்த மில்கையும் வந்து கொடுக்கலாம். ஸோ இது தவறு கிடையாது. சில பெண்களுக்கு வந்து தாய்ப்பால் இயற்கையாகவே கம்மியாக இருக்கும், இல்லை சில கண்டிஷன் அவங்களுக்கு ஏதாவது ரொம்ப சிக்காக இல்லை ஏதாவது மதர் இருந்தாங்கன்னா தாய்ப்பால் சுரக்கிறது கம்மியாக இருக்கும். ஏஜ் அதிகமான தாய்மார்கள் 35 வயசுக்கு மேலே குழந்தை பிறக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் தாய்ப்பால் வருது, இல்லை ட்வின்ஸில் வந்து தாய்ப்பால் வந்து ஒருத்தருக்கு போதுமானதாக இருக்கும் இன்னொருத்தருக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம 45 ஹியூமன் ஃபார்முலா எடுத்துக்கிறது தவறு கிடையாது.
1: நேர்களே, உலக தாய்ப்பால் வார தினத்தையொட்டி சிறப்பு நிகழ்ச்சியின் 2nd பாகம் புதன்கிழமை அன்று இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும்.

0: நேரம் 9:30. ஆகாஷ்வாணி ஸ்ரீ ராகவேந்திர சரித்திரம் இசை பேருரை நிகழ்த்துபவர் கல்யாணபுரம் ஆர் வீரராகவன் அவர்கள், விவி சீனிவாசராவ் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம்.
1: ஸ்ரீமான் வேங்கடநாதாரியகன்

ஆனந்தமுனிகரணாரப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமத் ஸ்ரீவாச யோகீஸ்வர குருபதே அர்ப்பித ஸ்வாத்மபாரம் ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதா குயமுனி கிருபையா பிராப்த மோக்ஷாசமந்தம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜமுனிம பரம் சம்சயே தேசிகேந்திரம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிரு

यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् என்கின்றார் கீதையிலே கண்ணன். மேலே சொல்லிச்சே சொல்கிறார், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துர்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகேயே என்கின்றார். இத்தேர்தட்டிலே அமர்ந்து நம்மை காப்பதற்கு ஸ்ரீ கிருஷ்ணன் தந்த உத்தரவாதம் சாதாரண உத்தரவாதம் இல்லை. பகவான் மகான்களை அவதரிக்கச் செய்கின்றால் தான் அவதாரம் செய்யாத பொழுதும் அவ்வகையிலே கலியின் கொடுமை அகன்று மாநிலர்கள் நல்வழி கடைபிடித்து துயரங்களை கடந்து வாழ உலகிலே மகான்கள் அவதரிக்கின்றார்கள். ஆதிசங்கர பாதர், பகவத்பாதர், மத்வர், இராமானுஜர், வேதாந்த தேசிகர் என்று வடக்கே பெரிய சங்கீத வித்வான்களாக நிறையா வருகிறார்கள். அப்படி தோன்றியவர்களின் மத்வ சம்பிரதாயத்தை உலகத்திலே கடைபிடித்து நம்மையெல்லாம் ஆட்கொள்ள வந்தவர் யாருனாக்க ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. துவைத மதத்தை ஸ்தாபனம் செய்த மத்வாச்சாரியார் இந்த தத்துவத்தை உலகிலே பரப்பி சிறந்தவராக எல்லாரையும் ஆக்குகின்றார் யாருனாக ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. இந்த ராகவேந்திர சுவாமி யாருனாக்க சதுர்முக பிரம்மா உலகத்திலே அவருக்கு பூஜை செய்தவர்களில் சிறந்தவர் சங்ககர்ணர். பூலோக சுபிக்ஷத்துக்கு வேண்டி சங்ககர்ணர் மூணு அவதாரம் செய்கின்றார். கிருதயுகத்திலே பிரகலாதன், அடுத்து வியாசராகவும், கலியுகத்திலே ஸ்ரீ ராகவேந்திரன் அவதாரம் செய்கின்றார். இவருடைய அவதாரம் திம்மண்ணப்பட்டர் கொய்கிலாம்பாள் தம்பதியருக்கு வெங்கடரமண திருப்பதியிலே இருக்கிற பெருமாளுடைய அனுகிரகத்தினால கிபி 1595

குழந்தை வளர்ந்து பெரியவனாக இருந்தான். உடனே திம்மண்டப்பட்டர் என்ன பண்ணுறா, தன்னுடைய தமக்கை கணவரிடம் கொண்ட அந்த குழந்தையை விட்டுடுறார். தமக்கை கணவர் என்னன்னாக்கா பெரிய சங்கீத வித்வான், மாமேதர், ஒரு கிருஷ்ணதேவராயருடைய சமஸ்தானத்திலே பெரிய வைணிகர். அதனால் வேதங்களை சொல்லிக் கொடுக்குறதோட வைணிகத்தையும் சொல்லிக் கொடுக்குறார். அதனால் சிறந்து விளங்குகிறார். குழந்தைக்கு வந்து வளர்ந்த உடனே 16 வயசாகிறது. அந்த காலத்தில் வந்து 16 வயசாச்சுன்னா ஒரு கல்யாணத்தை பண்ணிவிடுவான். அதனால் புவனகிரியில் உள்ள சரஸ்வதி என்னும் கன்னிகை திருமணம் செய்து கொள்கிறார். ஞான மார்க்கத்தில் சிறந்து விளங்கிய ராகவேந்தர் வெங்கடநாதன், அதாவது அவருக்கு வெங்கடநாதன் என்றே பெயர். ஏன்னாக்க திருப்பதி வெங்கடாச்சலபதியினுடைய அனுகிரகத்தினால் அவர் பிறந்ததினால அவருக்கு வெங்கடநாதன் பின்னால் தான் அவருக்கு ராகவேந்திராக மாறுகிறார். கும்பகோணம் சுதீந்த தீர்த்தருடைய ஆசிரமத்துக்கு போய் அவரிடம் சரணாகதி அடைகின்றார். ஏன்னாக்க புவனகிரியில் அவருக்கு வந்து சம்பாதிக்கிறதுக்கு ஒன்றும் வசதி கிடையாது. ஏன்னாக்க அவர் வந்து சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி பல கலிகளை கற்றுக்கொள்ளவில்லை. அதனால் வந்து அவர் என்ன பண்ணுறார், நேராக சுதீந்திர தீர்த்தருக்காக அவரிடம் வர்றதுக்காக நேர கும்பகோணம் வருகிறார். சிறிது காலம் கும்பகோணத்தில் இருக்கின்றார். அப்பொழுது குருவினுடைய அனுகிரகம் அவருக்கு கிடைக்கின்றது. உயர்ந்த குருவினுடைய ஒரு விசேஷம் என்னன்னாக்க, அவர் நமக்கு நல்ல ஞானத்தை அளிக்கின்றார். எப்படின்னாக்க, கு அப்படின்னாக்க அஞ்ஞானம், அது போக்குகிற குரு. இதை வந்து கபீர்தாசர் எப்படி சொல்கிறார், சத்குரு தியாகராஜ சுவாமி எப்படி சொல்கிறாருனாக்க,

குரு சுதீந்திரத்தை தனியனும் வேத இதிகாச மத்வ கொள்கைகள் கோட்பாடுகள் நன்று கற்று ஸ்ரீமனத்தின் சார்பில் மதுரை செல்கிறார். மதுரை சென்று பெரிய சதஸில் கலந்து கொண்டு எல்லாரையும் வாதத்தில் வெல்கிறார். தனது சங்கீத திறமையால் தஞ்சையில் பெரிய சபையில் மன்னர் மகான்கள் இவர்கள் முன்பு தன்னுடைய சங்கீத பொறுமை மற்றவற்றில் எல்லாரையும் வென்று பரிசுகள் வாங்கி வருகிறார். ஆனால் குரு சுதீந்திர தீர்த்தருக்கு இவர்கிட்ட ஒரு தனியான ஒரு அன்பு பாசம். சிறிது காலம் கும்பகோணத்தில் மறுபடியும் வந்து இதுக்கு போகிற புவனகிரி போகிற புவனகிரி போனாக்க மறுபடியும் அங்கே அவருக்கு வந்து வாழ்வதற்கு தினப்படி வறுமைன்னா வறுமை, அப்போ ஏற்பட்ட வறுமை, தரையிலே போட்டு சாப்பிடுவார் அப்படி ஏற்பட்ட ஒரு வறுமை. அதனால் திரும்பி மறுபடியும் சுதீந்திர தீர்த்தத்தில் வருகிறார். சுதீந்திர தீர்த்தத்தை வணங்கின உடனே அவருக்கு குருவினிடம் வந்து தனியான பரிவு, குருவுக்கு இவரிடம் தனியான பரிவு. அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே பாக்கி சிஷ்யர்கள்லாம் அங்கேருந்து வரான்.

குருவே, நாங்கள் ஒரு சமாச்சாரம் சொல்கிறோம், நீங்கள் தப்பாக நினச்சிக்க கூடாதுன்னு சொல்கிறார். என்னன்னாக்க, நீங்கள் வந்து ஒரு தரம் வந்து ராகவேந்திரத்த பணத்தை சொல்லி கொடுக்குற வேங்கடநாதன்ட்ட, அவன் என்ன பண்ணுறான், நேர பாடங்களை படிக்காமல் நேர காவேரி கரையில் போய் படுத்து தூங்குறான் அப்படின்னு சொன்ன உடனே, சிஸ்டர்கள் திருப்பி திருப்பி சொன்ன உடனே குருவுக்கு சந்தேகம் வந்துடுது. உடனே குரு என்ன பண்ணுறார், ஒரு நாளைக்கு இரவு ஒரு கையில் பந்தத்தை எடுத்துக்கொண்டு நேர வேங்கடநாதா வேங்கடநாதா அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறேன். போயின்ட்டுருக்குச்சே, வழியில் இருட்டில் வந்து காலில் ஒரு ஓலைச்சுவடு தட்டுப்படுறது. அது திறந்து பார்க்குறார். அதில் வந்து ஞானசுதாவுக்கு அபூர்வமான ஒரு வியாக்கியானத்தை எழுதிக்கிறார். அதுக்கு போய் சுதா பரிமளம் என்று பேர். அப்புறம் வந்து குரு ஆச்சரியமடைகிறார். அப்புறம் அங்கேருந்து போச்சே காவேரி கரையில் வந்து குளிர் நடுங்கின்னு வேங்கடநாதன் படுத்துட்டுருக்கான். உடனே என்ன பண்ணுறார், ஆஹா, இப்போ ஏற்பட்ட ஒரு வியாக்கியானத்தை எழுதிவிட்டு குரு குளிரில் படுத்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய காஷாயத்தை எடுத்து அவன் மேலே போத்திடுறான். போத்தி விட்டு நேராக மடத்துக்கு வந்துடுறார். காலம்பரம் எழுந்த உடனே பார்த்தாக்க வெங்கடநாதன் மேலே காஷாயம் போத்தி இருக்கிறது. உடனே என்ன பண்ணுறார், அழுது கொண்டே நேராக குருவிட்ட வந்து, குருவே, எனக்கு கெட்ட பேர் ஏற்பாடு பண்ணுறதுக்காக வேண்டி யாரோ தங்களுடைய புனிதமான ஒரு காஷாயத்தை என் மேலே போத்திட்டு போயிருக்காரு. உடனே சிரிக்கிறார் குரு. பாக்கி சிஷ்டர்கள்லாம் கூப்பிட்றான், இங்கே வாங்கும், இந்த பேர்பட்ட வியாக்கியானத்தை யார் எழுதியிருக்காருனாக்க வெங்கடநாதன் எழுதியிருக்கான். அதுக்கு பரிசாகத்தான் என்னுடைய காஷாயத்தை அவன் மேலே நான் தான் போத்தினேன், ஆனால் அவன் மேலே பொறாமப்படாதீங்க அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் ஓடிப்படுறான். குரு சிறிது காலத்திலே அவருக்கு உடல்நலை குறை வந்துகிறது. உடனே யோசனை பண்ணுறார், தனக்கு பின்னால் வந்து இந்த மடத்தை கட்டி காப்பதற்கு யார் இருக்கா, ஆனால் வந்து சகல கலையிலும் வெல்லவராக இருக்கக்கூடிய வேங்கடநாதன் வந்து அவருடைய பார்வை போகிறது. உடனே கேட்குறார், இந்த மடத்தை பின்னால் அலங்கரிப்பதற்கு யார் ஏற்றவன் என்று யோசனை பண்ணி, உடனே நேர வெங்கடநாதா, இங்கே வா, ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும், சொல்லுங்கள் குருவே. என்னன்னாக்க, எனக்கு நாளுக்கு நாள் வயசாகின்றிருக்கு, உடம்பு சரியாயின்றிருக்கு, சரியாக மாட்டேங்கிறது. அதனால் எனக்கு பின்னால் வந்து ஸ்ரீமடத்தை காப்பாற்றுறதுக்காக உனக்கு தான் அந்த பட்டத்தை கொடுக்கணும் ஆசைப்படுறேன்னு சொன்னோடனே, கிருஷ்ண கிருஷ்ணா ராம ராமா, எனக்கு இப்போ தான் கல்யாணம் ஆகியிருக்கு, எனக்கு ஒரு குழந்தை வரை பிறந்திருக்கு, அதனால் என்னால் வந்து இந்த மடத்தை இவ்வளோ பெரிய மடத்தை வந்து சம்ரட்சணை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறேன். உடனே குரு சிரிச்சுட்டே, இவனுக்கு இவன் வந்து என்னுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு உருவான்னு சந்தோஷத்தில் உட்காந்துருக்கேன். அந்த நேரத்தில் வெங்கடநாதன் வீட்டுக்கு போகிறார். ஒரே மனசில் ஒரே குழப்பம், குழப்பத்தில் இருந்துச்சே. உடனே மனைவி பார்க்குறார், குழந்தைய பார்க்குறார், இவளை விட்டுட்டு நம்ம போகணுமே போகணும்னு சொல்லியிருக்கே குழப்பத்தில் இருந்துச்சே. அந்த தினத்தில் ஒரு சொப்பனம் வருகிறது. அந்த கனவிலே சாக்ஷாத் கலைவாணி நேரே வருகிறாள். கலைவாணி வந்து சொப்பனத்தை வந்ததை தவிர நேரே வந்து அவன் முன்னே நின்று கொண்டு, வெங்கடநாதா, கவலைப்படாதே, இந்த ஸ்ரீமடத்தின் தலைமையை ஏற்று பெரிய மகானாகப் போகின்றாய் அப்படின்னு சொன்னோடனே, பக்கத்திலிருந்து மூலராமர் வந்து, மடத்தினுடைய மூலராமர் வந்து பக்கத்தில் நின்று சொல்கிறார், வெங்கடநாதா, சரஸ்வதி சொன்னபடி நீ நேர மடத்துக்கு போ, சுதீந்திர தீர்த்தருடைய காலில் விழு, அவர் கட்டளைப்படி அந்த ஸ்ரீமடத்தின் தலைமை பொதிப்பை நீ ஏற்றுக்கொள் அப்படின்னு சொன்னோடனே மனைவிகிட்ட கூட சொல்லிக்கலை. நேரம் கெடுக்கெடுக்கிட்டு ஓடுறார். ஓடி ராத்திரி 12 மணி இருக்கும், நேர மடத்தினுடைய கதவை போய் தட்டுறார். குருதேவா குருதேவா குருதேவா தட்டின உடனே, யார் யார் இந்த நேரத்தில் யார் வந்து கதவு தட்டான்னு கதந்து பார்த்தாக்க, குருதேவா, என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வாப்பா, என்னாச்சு? ஒன்றுமில்லை, என்னுடைய கனவிலே கலைவாணி வந்தால், கலைவாணி வந்து எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார், தங்களுக்கு பின்னால் இந்த மனத்தினுடைய பொறுப்பை என்னை ஏற்றுக்கொள்ளும்படி சொல்லியிருக்கிறார், மூலராமன் சொல்லியிருக்கிறார். அதனாலே நான் வந்து தங்களுடைய ஆணைக்கு கட்டுப்படுகிறேன், ஆனால் எனக்கு வந்து இந்த மனத்தினுடைய பொறுப்பை எனக்கு கொடுத்தாக்க நான் சந்தோஷம் வாங்கிக்கொள்கிறேன்னு சொன்ன உடனே, உடனே சந்தோஷப்படுறார் குருதேவர் சுதீந்திர தீர்த்தர். உடனே பெரிய வேதசரஸ் கூட்டுகிறார், மகான்கள் மகனியர்கள் பெரிய யாகங்கள் யக்கியங்கள்லாம் பண்ணுறார். மன்னர் ரகுநாத் பூபால் அவர்கள் அழைத்து அவருடைய முன்னிலையில் சாலிவாகன சகாப்தம் 1545 கிபி 1623-24 தஞ்சாவூர் அரண்மனையில் சன்னியாசம் பெறுகிறார். அன்று முதல் அவருக்கு வந்து பட்டம் வாங்கின உடனே அவருக்கு வந்து வேறு வெங்கடநாதனுங்கிற பேர் மாறிடும் மொழியும், ஆனால் ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தர் ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தர் அப்படின்னு பட்டம் கொடுக்குறார். அவருடைய கணவனை வந்து கணவனை தேடி தேடி பார்க்குறா சரஸ்வதி, கணவனை காணும்.

அந்த ஊரில் இருக்கிறவெல்லாம் ஏண்டி இப்படி பண்ணிட்டியே, உங்கள் கணவனை இப்படி விட்டுட்டியே அப்படின்னு சொன்னோடனே, என்ன ஒன்று புரியலையே, அவரை தான் நான் தேடி இருக்கேன், என்னாச்சு உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியாமல் அவர் சன்னியாசம் வாங்கிட்டாரா? சன்னியாசம் வாங்கிட்டாரா? பிரபு பிரபு பிரபுன்னு ஓடுறா, ஓடுறா, ஓடி என்ன பண்ணுறான், தடுக்கி ஒரு ஒரு பாழுங்கணத்தில் போய் விழுந்துடுறான். எல்லாரும் சொல்லுவாள், பாழுங்கணத்தில் போய் அவர் தற்கொலை பண்ணிட்டான், தற்கொலை பண்ணிக்கல. ராகவேந்திரருக்கு வெங்கடநாதனுக்கு மனைவியாக இருக்கும், தற்கொலை பண்ணி பண்ணிக்கல. உடனே அவருடைய ஆவி என்ன பண்ணுறது, மடத்துக்கு போகிறது, மடத்து வாசலில் போய் நிற்கிறது. மடம் வந்து வேதவியாசரார் செய்யப்பட்ட மடம், மடம் இல்லையா, அது உள்ளே போக முடியல, வெளியில் நின்று பிரலாபிக்கிறது. சுவாமி இப்படி பண்ணி விட்டீர்களே, என்னை தவிக்க விட்டீர்களே, குழந்தை என்னை தவிக்க விட்டீர்களே என்று பிரலாபிக்கிறது. உடனே ராகவேந்திரருக்கு பழைய ஞாபகங்கள்லாம் அவரது இருந்தாலும் சன்னியாசாசனம் ஆயினத்துக்கு அப்புறம் பழைய ஞாபகம் வரப்படாதோ இல்லையோ, அதனால் வந்து என்ன பண்ணுறார், கையில் தீர்த்தத்தை எடுத்துக்கிறார், தீர்த்தத்தை அக்ஷத்தையோடு எடுத்து அந்த ஆவி மேலே ஓங்கி அடிக்கிறார். அடித்த உடனே, இந்த மாதிரி நீ நல்ல பதவிக்கு அடைவார், கௌதம கோத்திரத்தில் நீ பிறந்ததுனால நீ நல்ல பதவி அடைவார் என்று சொல்லிவிட்டு அன்றைக்கு சொல்கிறார், கௌதம கோத்திரம் இருக்கிற அத்தனை பேரும் இவளுக்காக ஒரு சுமங்கலி பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே அங்கேருந்து மறைஞ்சு போயிடுறான். சிறிது காலம் கழித்து கிளம்பி தஞ்சையை விட்டு நேராக கும்பகோணத்துக்கு வரார். கும்பகோணத்தில் வந்த உடனே ஒரு நாளைக்கு வந்து சாரங்கபாணி கோயிலுக்கு போகிறார். சாரங்கபாணி கோயில் போன உடனே அங்கே இருக்கிற பண்டிதர்கள்லாம் ஆண்டாளூர் திருப்பாவை சொல்லிகிட்டே இருக்கார், மாரிமலை முழஞ்சின் மன்னி கிடந்துறங்கும் சீர்

இதை கேட்ட உடனே நரசிம்மரை பற்றி பாடுற பாட்டோ இல்லையோ, இவர் யாருடைய அவதாரம், பிரகலாதனுடைய அவதாரம் இவர், ராகவேந்திர சுவாமிகள். அதனால் உடனே அவருக்கு வந்து ஆவேசமாக வந்து

நரசிம்மா நரசிம்மா நரசிம்மா நல்லறார். உடனே அங்கே இருக்கிறவெல்லாம் பயந்து போய், ஓஹோ இவர் மேலே வந்து சுவாமி வந்துருத்து அப்படின்னு சொல்லிட்டு நேரம் ஒரு கற்பூராரத்தி பண்ணுறார், அவரை சமணப்படுத்துகிறார். உடனே சமணம் ஆகிறார். உடனே கிளம்பி மறுபடியும் மடத்துக்கு வந்துடுறார். சோழ மண்டலத்தில் பஞ்சம் வந்துருத்து, அதனால் ராஜா என்ன பண்ணுறார், கும்பகோணத்து மடத்தில் இருக்கிற ராகவேந்திரரை வந்து அழைக்கிறார். அழைச்சி வந்து சோழ மண்டலத்தில் இந்த மாதிரி பெரிய பஞ்சம் வந்துருத்து, அதனால் இன்றைக்கி பெரிய யாகங்கள் யஜ்ஞங்கள் பண்ண வேணும் அப்படின்னு சொன்ன உடனே பெரிய யாகங்கள் யஜ்ஞங்கள் பண்ணுறான். பிரமாதமாக பண்ணுறான் யஜ்ஞங்கள்லாம். யஜ்ஞம் பண்ண உடனே மூணு நாட்கள் யஜ்ஞம் யஜ்ஞம்லாம் பண்ண உடனே மழை மழை மழை மழை மழை கொட்டுறது, உடம்பு உலகம்

சுபிட்சமாயிடுது. அதுக்கப்புறம் ராகவேந்தர் என்ன பண்ணுறார், தன்னுடைய மடத்தினுடைய சொத்தெல்லாம் எடுத்து ஏழைகளுக்கு தானம் பண்ணுறான். இந்த காலத்தில் யாராவது பண்ணுவாளா, அப்படி பண்ண மாட்டான், ஏழைகளுக்கு தானம் பண்ணுறார். இது பார்த்த மன்னருக்கு ஒரே சந்தோஷம். உடனே ஒரு வைர அட்டிகை எடுத்து ராகவேந்தர் கையில் கொடுக்குறார். ராகவேந்தரை பார்த்துட்டு சிரிக்கிறார். பார்த்துட்டு உடனே கண்ணை மூடின்னு ஒரு மந்திரத்தை சொல்லிவிட்டு அக்னிக்குள்ளே போட்டுடுறேன். அக்னிக்குள்ளே போட்ட உடனே மன்னனுக்கு ஒரே கோபம் வந்துடுது. தன்னை அவமானப்படுத்தியதாக எண்ணிக்கொண்டு, சுவாமி நான் தங்களை கௌரவப்படுத்துறதுக்காக வந்து அக்னி வைரட்டியை கொடுத்தா நீ அக்னியில் போட்டுவிட்டுருக்களே அப்படின்னு சொல்லிட்டு கோபப்படுறான். உடனே சிரிச்சுட்டே ராகவேந்திரன் அக்னிக்குள்ளே கையை விடுறார். கையை விட்டு உள்ளுக்குள்ளே எடுத்த உடனே பல பல பலன்னு முன்னே விட ஜாச்சி பல பல போட அந்த அட்டிகை வருகிறது. ராஜாட்ட கொடுக்குறான். ராஜா வந்து உடனே பயந்துட்டு அவர் காலையில் விழுந்து, இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன், உங்களுடைய மகிமையை தெரியாமல் பேசிவிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த அட்டிகை வந்து திரும்பி உங்கள்கிட்டயே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே இந்த அட்டிகை வாங்கி மறுபடியும் வந்து தன்னுடைய ஸ்ரீராமருக்கு சாத்தி விட்டுறேன். அப்புறம் மகான்கள் பாதத்தோழி பெருமையை பற்றி சொல்ல வேண்டியது. ராகவேந்தர் சிரித்து கொண்டே விஷயம் பல விஷயங்களை சொல்கிறார். மகான்களின் பாதத்தோழியை பற்றி எப்படி சொல்ல வேண்டும், அதை பற்றி சொல்ல வேணும் இல்லையோ. சத்குரு தியாகராஜர்கிட்ட இது இந்த சமாச்சாரத்தை கொண்டு போனால் அவர் ஒரு கீர்த்தனை சொல்கிறார், ராமா உன் பாதம் புனிதா, உன் பாதுகை புனிதா, உன் பாததூளி புனிதா. ஏன்னா பாதுகை பரதனுக்கு ராஜ்யம் அளித்தது, ஆனால் பிரதிநிதித்துவம் தந்துவிட்டது, ஆனால் உன் பாததூளி ஒரு கல்லையும் பெண்ணாக மாற்றியதே அப்படின்னு சொல்லிட்டு எந்த ராகத்தை பாடுறார ராமப்பிரியா.

இன்னொரு கீர்த்தனை சொல்லிச்சு, அகலியே வந்து உன்னுடைய பாத தூளிப்பட்டு ஒரு கல்லாக இருந்த பெண்ணாக மாறியதே அப்படின்னு சொல்லிட்டு

வேதாந்த தேசிகர் பாதுகா சகஸ்திரத்தை விசேஷமாக கொண்டாடுறார். சந்த ஸ்ரீரங்க பிரித்தீச சரணத்ராண சேகராக ஜயந்தி புவனத்ராண பத பங்கஜரே நவகம் பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாகரணாய பக்தி பாஜாம் எது பஜ்யமசேஷத பிருத்திவ்யாம் பிரதிதோ ராகவ

0: பாதுகுனுடைய பெருமையை பாதுகாத்து துகள் இருக்கா இல்லையா? அந்த சந்த ஸ்ரீரங்க பிரித்திய சரணத்திரான சேகராக ஜெயந்தி புவனத்திரான பதபங்கஜ ரேடவாக என்று அந்த பாததூளியின் பெருமை வந்து தன்னுடைய சிஷ்யனுக்கு அவர் மூலமாக தெரிவிக்கிறார். ஒரு சமயம் அவருடைய சிஷ்யன் வந்து என்ன பண்ணுறான், அங்கேருந்து வரான், குருவே நமஸ்காரம் பண்ணுறேன், என்னடா என்ன வேணும்? ஒன்றுமில்லை, எனக்கு வந்து கிரகஸ்தாசிரமத்தில் ஈடுபடணும்னு ஆசையாக இருக்குது, அதனால் என்ன பண்ணணுங்கிறேன். ஒன்றுமில்லை, எனக்கு கையில் பொன் பொருள் எதுவுமே இல்லை, அதனால் தாங்கள் வந்து எனக்கு பொன் பொருள் எல்லாம் கொடுத்தாக்க நான் எடுத்துகிட்டு போய் ஒரு கல்யாணத்தை பண்ணி சௌக்கியமாக இருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே சிரிக்கிறேன், பொன் பொருள் வேண்டுமா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த நேரத்தில் ராகேந்திர சுவாமி தன்னுடைய காலிலும் வெண்டை மண்ணை போட்டு தேய்ச்சின்னு இருக்கார். இந்த மண்ணை எடுத்து கொண்டு வந்து நேர சிஷ்யனுடைய கை நீட்டு அப்படின்னு சிஷ்யன் கை நீட்டுறான், ஒரு துணியில் வந்து அப்படியே அள்ளி போடுறேன், எடுத்துகிட்டு போட்டுவான். உடனே சிஷ்யன் என்ன பண்ணுறான், சேவிக்கிறான். சேவிச்சுட்டு ராகவேந்திர சுவாமி கொடுத்தாது மணலும் பொன்னாக மாறாதா அப்படின்னு சொல்லிட்டு தலையில் வச்சுட்டு நேராக போயின்ட்டுருக்கான். போயின்ட்டுருக்குச்சே பல ஊர்களுக்கு கடந்து போயின்ட்டுருக்குச்சே, இருட்டாயிடுது. ஒரு நாளைக்கு போச்சே, ஒரு வீட்டு திண்ணையில் போய் படுத்துட்டுருக்கான். படுத்துட்டுருக்கச்சே திடீர்னு ராத்திரி 12 மணிக்கு ஹா ஹா ஹா ஹானு ஒரே பேய் அலறல் கேட்குறது. கண்மூழிச்சு பார்க்குறான், ஒரு பேய் நின்றுருக்கு. பேய் சொல்கிறது, என்னை இந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு எனக்கு வந்து அனுமதி கொடு அப்படின்னு சொன்னோடனே, எதுக்காக வீட்டுக்குள்ளே நீ போகணுங்க? இல்லை, என்னுடைய குழந்தைகள் எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கிற கொண்டுட்டார், அதனால் அவருக்கு ஒரு குழந்தை பிறக்க போகிறது, அந்த குழந்தையை நான் கொல்ல போகிறேன். மகாபாவி ஏற்கனவே வந்து இந்த மாதிரி கொண்டுட்டு தான் இந்த மாதிரி ஒரு வடிவத்தை எடுத்துட்டு இருக்க, ஆனால் அப்படிலாம் செய்யப்படாது, உள்ளுக்குள்ளே நேராக போயேன் அப்படின்னா போக மாட்டேங்கிறது பேய். ஏன் போக மாட்டேங்கிறேன்னு கேட்குறார். உடனே அது சொல்கிறது, உங்களுடைய தலைமாட்டில் வந்து ஒரு மூட்டை வச்சுட்டு இருக்க, அதுலேருந்து ஒரு அக்னி வந்து என் மேலே வந்து படுறது, என்னால் உள்ளுக்குள்ளே போக முடியல அப்படின்னு சொன்னோடனே, அப்படியா, எனக்கு வந்து பொண்ணும் பொருளும் கொடுத்தாக வந்து இந்த மூட்டையை நான் தூக்கி போட்டுருவேன், கொடுக்குறியா அப்படின்னு சொன்னோடனே பூதம் வந்து பெரிய பொன் மூட்டை கொண்டு தொப்புனு போட்டுற உடனே இந்த சிஷ்யன் என்ன பண்ணுறான், இந்த மண் மூட்டை எடுத்து இந்த பூதத்து மேலே ஓங்கி அடிக்கிறான். அடித்த உடனே இந்த பூதம் வந்து அப்படியே மறைஞ்சு போயிடுது. உடனே படுத்துக்கிறான். ராத்திரி வீட்டுக்குள்ளே இருக்கிற காலம்பரை வெளியில் வந்து, ஆமாம், வாசலில் வந்து ஏதோ கராட்டம் நடந்தது, என்ன நடந்தது, ஒரே கச்சமுச்சா சத்தம் கேட்டது, என்னென்ன உடனே இந்த சிஷ்யன் சொல்கிறான், ஒன்றும் இல்லை, ஒரு பூதம் வந்தது, நான் இந்த மாதிரி போயிட்டே இருக்குச்சே போயிட்டே இருக்குச்சு என்ன ஆச்சுனாக்கே, ஒரு பூதம் வந்து என்னை வந்து தடுத்தது. இந்த பூதம் வந்து என்ன சொல்லித்து, ஒன்றுமில்லை, உள்ளுக்குள்ளே உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு குழந்தைய கொல்ல போகிறோன்னு சொல்லித்து, அதுக்காக நீ என்ன பண்ணேன், நீ எங்கே போயின்ட்டுருக்கேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா போயின்ட்டுருக்கேன், இந்த மாதிரி இடைஞ்செல்லாம் வருதுன்னா. உடனே அவர் என்ன பண்ணுறா, நேரம் உள்ளுக்குள்ளே போகிற.
1: आकाशवाणी समाचार के साथ मैं शक्ति सिंह। लोकसभा में सर्वोच्च न्यायालय के न्यायाधीशों की संख्या 33 से बढ़ाकर 37 करने वाले विधेयक पारित हो गया है। विधि और न्याय मंत्री अर्जुन राम मेघवाल ने विधेयक पेश किया। उन्होंने कहा कि इस विधेयक से न्यायिक क्षेत्र में चल रही सुधार प्रक्रिया से एक महत्वपूर्ण बदलाव आएगा।
2: आज प्रस्तुत यह विधेयक भी न्यायिक क्षेत्र में उसी सुधार श्रृंखला की एक
0: यूज पड़ते रहा। அதனால் வந்து கிருஷ்ணனை பார்த்த உடனே அங்கே வந்து அற்புத சேவையை பார்க்கிறார். நியாய முக்தாவளி என்ற நூலை சமர்ப்பிக்கிறார்.

வெங்கட தேசா என்றவருடைய வீட்டுக்கு அவர் அந்த அந்த வீட்டில் என்னென்னா விசேஷமான ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கு, அதை பார்க்கறதுக்காக வந்து போகிற மாதிரி அவர் போகிறார். போன உடனே இவர் பார்த்த உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த வெங்கட தேசாய்க்கு வந்து மகா சந்தோஷம். ஆகாகா, நான் அழைக்காமலே குருநாதர் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு விசேஷமாக இது பண்ணுறார். உட்காத்தி வச்சு அனுகிரக பாஷம் நடந்துட்டுருக்கு. மகான்கள் காலை வச்சாக்க அந்த இடத்துல இருந்து புஷ்பங்களும் பழங்களும் அப்படியே நிறையா காய்ச்சி தொங்கும் போலியோ. அவர் கிருஷ்ணன் வந்து தன்னுடைய திருவடியை காமிச்ச உடனே பிருந்தாவனத்தில் பழங்களும் புஷ்பங்களும் அப்படியே நிறையா பொங்கான பொங்கமாக வந்ததும். அது மாதிரி மகான்களுடைய திருவடி பட்ட உடனே அந்த இடத்துல நிறையா புஷ்பங்களும் பழங்களும் வந்த உடனே அந்த ஊரில் வந்து நிறையா மாமரங்கள் நிறையா இருக்குது. மாமரத்தில் நிறையா மாம்பழங்கள் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறார் இந்த வெங்கடதேசா, என்ன பண்ணுறார் அந்த மாம்பழத்தெல்லாம் எடுத்து ரசமாக பண்ணி அன்றைய தினத்தை ஒரு ஸ்பெஷல் டின்னர் போட்டு எல்லோரும் கொடுக்கறதுக்காக பண்ணுறார். உட்காந்துட்டு மகான்கிட்ட வந்து அனுகிரக பாஷம் கேட்ட உடனே உடனே உனக்கு ஒரு குழந்தை இருக்குமே, அந்த குழந்தைய அழிச்சிடுவா அப்படின்னு சொல்லி ராகவேந்திரன் சொல்கிற உடனே குழந்தைய தேடின்னு போகிறார். தேடின்னு போனாக்க சமயக்கட்டில் பார்த்தாக்க ஒரு பெரிய அண்டாளு குழு குழு குழு குழு சத்தம் கேட்குறது. பார்த்தா அவருடைய குழந்தை அவர் குழந்தை செத்து போயிருக்கு. உடனே திக்கிச்சு போகிறான், ஓடி வந்து சுவாமி இது மாதிரி அழித்து என்ன பண்ணுறது தவிக்கிறான். உடனே பகவானை பிரார்த்தனை பண்ணுறார். பிரார்த்தனை பண்ணிவிட்டு உடனே ரங்கா ரங்கப்பிரபோ, இது மாதிரி இந்த குழந்தைக்கு வந்து ஆயுஷ கொடு அப்படின்னு சொல்லிட்டு

ராமரையும் எல்லாரும் பாடுகிறார்கள். ஆசைத்து ஹிமாச்சலம் செய்த ராகவேந்திர சுவாமி, நம் குருராஜர் ராகவேந்திர சுவாமி பூமாலை பொன்மாலை பாமாலை என்று சூட்டி மழுகிறார். பூமாலை வாடிவிடும், மனத்தோடு இருக்கும். பொன்மாலை அழகாக ஒளி வீசும், ஆனால் அழிந்துவிடும். பாமாலை என்றும் விடாது. எம்பெருமான் பெருமையை பேசும் அப்பேற்பட்ட பாமாலைகள் பல செய்கின்றார். அவருடைய பாடல்களிலே தீர வேணுகோபால என்ற ஒரு முத்திரை இருக்கும். திருமலை போகின்றார். திருமலை போய் திரும்பி வரும்போது ஒரு கல்லறை மேலே உட்காந்துக்கிறார். கல்லறை மேலே உட்கார்ந்த உடனே அங்கேருந்து ஒருத்தன் ஓடி வரான். சாமி சாமி, இது கல்லறை சாமி, இது மேலே உட்காராதீங்க, இது மேடு இல்லை, உட்காராதீங்க, ஏன்னா போடா கல்லறை இல்லைடா. இல்லை சாமி, இது உள்ளுக்குள்ளே வந்து நவாபோட குழந்தைக்கு பாம்பு குடிச்சு விட்டு செத்த முன்னாடி தான் அடக்கம் பண்ணிட்டு போனாங்க, அது மேலே உட்காந்துருக்கீங்களே அப்படின்னு சிரிச்சுட்டே, போடா இந்த கல்லறையை தோண்டுடா அப்படின்னு தோண்டின உடனே கல்லறைக்குள்ளேருந்து குழந்தை எடுத்து போடுறா. குழந்தை எடுத்து போடின உடனே அந்த குழந்தை மேலே ஒரு தீர்த்தத்தை தெளித்த உடனே அந்த குழந்தை உசுரோடு வந்துடுது. நவாப் ஓடி இருக்கிறார். ஜாதி வித்தியாசம் பார்க்காமல் அந்த காலத்திலேருந்து ராகவேந்திர சுவாமிகள் அனுகிரகம் பண்ணியிருக்கிறார் இல்லையா. நவாப் ஓடுகிறார். ஓடி வந்து கிருஷ்ணாபூர் என்ற பிரதேசத்தை குருநாதருக்கு தருகிறார். ஆனால் என்ன பண்ணுறார், எல்லாத்தையும் மடத்துக்கே எல்லாத்தையும் எழுதி வச்சுடுறார் மடத்துக்கு. ஒரு சமயம் குருநாக வந்து கண்ணை மூடிக்கொண்டு அமைதியாக வழக்கத்துக்கு மாறாக அமர்ந்திருக்கச்சே அவருடைய அத்தியந்த இசையர் அப்பண்ணா, தாங்கள் எப்பொழுதும் இப்பொழுது அமர்ந்ததில்லையே, ஏன் இப்படி அமர்ந்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். உடனே அவர் சொல்கிறார், எவன் ஒருவன் நல்ல நிலைமையிலும் மனம் பேதத்தின் நிலையும் பரம்பொருள் ஸ்ரீமன் நாராயணனை நினைப்பாரோ அவரே சிறந்த பக்தர். அப்பண்ணா, இதில் என்ன சந்தேகம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டவன், இல்லை. உடனே வந்து நேரம் என்ன பண்ணுறார், கண்ணை மூடிக்கிறார். திவிவா புவிவா மவாஸ்துவாசோ நரகா நரகேவந்தகம் பிரகாமம் அவதீரித சாரதாரவிந்தோ ஸ்மரணே சிந்தையானி. அப்புறம் அப்படி யாத்திரா போயின்னு இருக்கச்சேன் ஒரு பெரிய புல்வெளி. புல்வெளியில் ஒரு மாடு, ஏகப்பட்ட 200 மாடுகள் மேய்ச்சின்னு இருக்கா. மேய்ச்சின்னு இருக்கச்சேன் அங்கேருந்து தூரத்தினுக்கு பார்த்தாக்க ஒரு பிராமண பையன் மாதிரி இருக்குது. தோளில் பூணல் இருக்குது. சிஷ்யர்களை கூட்டு அவனை வந்து கூட்டின இங்கே கூட்டினுவான் அவனை கூட்டினுவான் அப்படின்னு கூட்டின வந்த உடனே பக்கத்தில் நிற்க வைக்கிறான்.

ஏன்பா நீ வந்து பிராமணன் தானே? ஆமாம் சாமி, உங்களை பார்த்தா பெரிய மகான் மாதிரி இருக்கே. இவர் யார்? இவர் தான் குரு ராகவேந்திரர். அப்படியா? எனக்கு வந்து தாய் தந்தையர்கள் இல்லை. இருந்தாலும் ஊரில் இருக்கிறவர்களாம் என்ன செஞ்சாக்கா எனக்கு கொண்டு வந்து எங்கள் மாமாட்டை கொண்டு வந்து விட்டுவிட்டான். மாமா எனக்கு கல்வியெல்லாம் கற்பிக்காமல் ஒரு 200 மாட்டை கொண்டு கொடுத்து மேய்ங்க சொல்லிட்டான் அப்படின்னு சொன்ன குருநாதர் சிரிக்கிறார். அப்படியா, கவலைப்படாதே, உனக்கு நல்ல நிலைமை ஏற்படும், கவலைப்படாதேன்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறார் குருநாதர் என்ன பண்ணுறார், அவரோட ஆசீர்வாதம் பண்ணுறார். பண்ண உடனே சிஷ்யர்கள்லாம் வந்து என்ன பண்ணுறான், உனக்கு எப்பொழுதெல்லாம் கஷ்டம் ஏற்படுகிறதோ அக்கோ வந்து அப்போ வந்து குருவினுடைய பேரை சொல்லும் அப்படின்னு சொன்னோடனே குருவினுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்குறான். குருவினுடைய பேர் ராகவேந்திர சுவாமி. குரு ராகவேந்திரா, குரு ராகவேந்திரா, குரு ராகவேந்திரா அப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இப்படி சொல்லிகிட்டே இருக்கச்சேன் ஒரு நாளைக்கு மாடு பயிற்சி இருக்கச்சேன் பெரிய புல்வெளியில் ஒரு குதிரையில் வருது. குதிரை மேலே

தெரிஞ்சினோடனே குருவுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டான். குருவுடைய பேர் ராகவேந்திர சுவாமி. குரு ராகவேந்திரா, குரு ராகவேந்திரா, குரு ராகவேந்திரா அப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இப்படி சொல்லிகிட்டே இருக்கச்சேன், ஒரு நாளைக்கு மாடு பயிற்சி நிற்கச்சேன், பெரிய புல்வெளியில் ஒரு குதிரையில் வருது. கிடு கிடு கிடு கிடுன்னு குதிரை மேலே ஒரு வருகிறார். அவர் தான் நவாப் மசூத் கான். அவர் வரும்பொழுது குறுக்க வந்து ஒருத்தன் ஓடி வந்து ஒரு ஓலையை கொடுக்குறான். இந்த ஓலையை கொடுத்த உடனே அது என்ன எழுதியிருக்குன்னு அந்த மசூத் கானுக்கு ஒன்றும் புரியலை. உடனே என்ன பண்ணுறார், தள்ளி பார்க்குற தள்ளி நின்று ஒரு பிராமணன் தான் நின்றுருக்கான். ஏ பிராமன், இங்கே வா இங்கே வா. உடனே உடனே அங்கேருந்து ஓடி வரும். இந்த ஓலையில் என்ன இருக்குது எழுதி சொல், படித்து சொல். உடனே சொல்கிறான், எனக்கு படிக்க தெரியாது ஐயா, எனக்கு படிக்க தெரியாது. பிராமணனாக இருந்து படிக்க தெரியவில்லையா உனக்கு அப்படின்னு சொல்லி சாட்டையால் ஓங்கி அடித்து, இப்போ நீ ஒழுங்காக படித்து சொல்லலைனாக்க உன்னை வந்து கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி உடனே குரு ராகவேந்திரா, குரு ராகவேந்திரா அப்படின்னு கத்துறான். அலறின உடனே உன்னை ஓலையை வாங்கிக்கிறான், ஓலையை வாங்கி படிக்கிறான். அதில் என்ன எழுதியிருக்குனாக்க, மகா மன்னருக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த நவாப் வந்து நிறையா வரி வசூல் பண்ணி நாட்டை நன்றாக காப்பாற்றுவதனாக அவனுக்கு வந்து பதவி உயர்க்க இருக்கிறார். உடனே அந்த சமாச்சாரத்தை கேட்ட உடனே, ஏ பிராமன், நல்ல சமாச்சாரத்தை சொன்னேன், நல்ல சமாச்சாரத்தை சொன்னேன். ஆமாம், உனக்கு வந்து படிக்க தெரியான்னு சொன்னியே, எப்படி படித்தேன், எப்படி படித்தேன்னு கேட்குறேன். ஒன்றும் இல்லை, என்னுடைய குருவினுடைய அனுகிரகத்தினால் குருவினுடைய பேரை சொன்னேன், குருவினுடைய பேரை சொன்ன உடனே அவருடைய அனுகிரகத்தினால் எனக்கு உடனே படிக்க வந்தது அப்படின்னு சொன்னோடனே, ஆஹா, எல்லாம் குரு ராகவேந்திரன் மகிமை, எல்லாம் குரு ராகவேந்திரன் மகிமை. உடனே, ஐயா, எங்கள் குருவின் மகிமை அப்பேற்பட்டது, படிக்க தெரியாத எனக்கு படிக்கும்படியாக சீமித்தார் குருவின் அருள். மசூத் கான் சந்தோஷத்தோடு நம்புகிறார், எனக்கு நல்ல சமாச்சாரத்தை சொன்னேன், அதனால் உன்னை வந்து இந்த என்னுடைய ஆட்சியிலே வந்து உன்னை திவானாக பண்ணுகிறேன் அப்படின்னு திவானாக பண்ணி விடுகிறார். திவானாக நியமித்த உடனே அடிக்கடி மசூத் கானும் வெங்கண்ணாவும் தொழில் பேசின்றிருப்பார். மகானுடைய பெருமைகளை ஒருத்தி சொல்வார். ஆனாலும் வந்து மசூத் கானுக்கு ஒரு சந்தேகம், இப்பேற்பட்டவருக்கு ஒரு சாமியார் மாதிரி இருக்கிறார், அவருக்கு போய் இப்பேற்பட்ட மகிமையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு, வெங்கண்ணா இங்கே வா, நான் வந்து தங்களுடைய குருவுக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய இது கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே என்னன்னாக்கா, ஒரு பெரிய தட்டில் வந்து என்ன பண்ணுறார், வெங்கண்ணாவுக்கு தெரியாமல் தட்டில் வந்து பெரிய மாமசங்களையும் முட்டைகளும் அதைகளும் நான் வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு நேரம் பட்டாளம் மூடி வெங்கண்ணாட்ட கொடுக்குறேன். வெங்கண்ணா எடுத்துன்னு வா, ராகவேந்திரத்தை போய் கொடுப்போம் அப்படின்னு சொன்னோடனே ராகவேந்திரர் வந்து பார்த்து சிரிக்கிறார். உடனே மசூத் கான் ஓரமாக ஒளிஞ்சு நின்று பார்க்குறான் என்ன நடக்கிறதுன்ட்டு. வெங்கண்ணா எங்கே வந்த, மசூத் கான் வந்து தங்களுக்கு வந்து ஒரு வெகுமதி அளித்திருக்கிறார், அதை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே அதுங்க கீழே வைங்கிறார். கீழே வச்ச உடனே உடனே அதை பார்க்குறார், பார்த்துட்டு சிரிக்கிறார். சிரிச்சுட்டு, மூலராமா, இதுவும் உன்னுடைய சோதனையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து, ராமாய சாஸ்வத சுவித்

உடனே கண்ணை திறந்து பார்த்து உடனே சில மந்திரங்களை சொல்கிறார். மந்திரங்களை சொல்லி கையில் ஜலத்தை எடுத்துக்கொள்கிறார். தீர்த்தத்தை எடுத்து அஷ்டதி எடுத்து அது மேலே போடுகிறார். போட்டு ஒரு சிஷ்டினு கூப்பிட்டு இந்த பட்டை மேலே திறந்து காமிப்பா அப்படின்னு. பட்டை திறந்த உடனே உள்ளுக்குள்ள பழங்களும் புஷ்பங்களுமாக அப்படியே ஜொலிக்கிறது. இதை பார்க்குற மசூத்கார் ஓடி வரான். ஓடி வந்து, சுவாமி சுவாமி சுவாமி, தங்களுக்கு நான் அவசாரம் பண்ணிட்டேன், தங்களுடைய மகிமை தெரியாமல் செய்து விட்டேன். என்னப்பா செஞ்சு? ஒன்றும் இல்லை, மாமசத்தை கொண்டு வச்ச அதுங்களே, அதெல்லாம் நீங்கள் பழமாக மாற்றி விட்டீர்களே, பழமாக மாற்றி விட்டீர்களே, விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு சொல்கிறான். இதுக்கு தண்டனை எனக்கு நீங்கள் கொடுக்கணும்னு சொன்னோடனே ராகவேந்தர் சிரிக்கிறார். உனக்கு தண்டனை கிடையாது. அதனால் எனக்கு வந்து குருநாதா, எனக்கு என்ன சொல்கிறதே தெரியல. உங்களுக்கு வந்து என்னுடைய கிராமமாக இருக்க மந்திராலயத்தை உங்களுக்கு கொடுக்குறேன், மந்திராலயத்தை கொடுக்குறேன்னு. எனக்கு ஆதோனி வேண்டாம், ஆதோனி வேண்டாம், ஆதோனியில் தான் மந்திராலயம் இருக்கிறது, எனக்கு மந்திராலயம் என்ற ஒரு கிராமத்தை கொடுத்தால் போகணும்னு சொன்ன உடனே ஒரு நாளைக்கு என்ன பண்ணுறார், தன்னுடைய சிஷ்யர்களாக இருக்கக்கூடிய வெங்கண்ணாவையும் அப்பண்ணாவையும் அழிச்சுக்கிறார். ஓடி வந்து ஏன்னா ஒரு இடத்த காமிக்கிறார். காமிச்சுட்டு இந்த இடத்த தோண்டு அப்படிங்கிறார். இடத்த தோண்டின உடனே துங்கபத்திரையில் ஒரு இடத்தை தோண்டின உடனே அந்த இடத்த தோண்டின உடனே அங்கே ஒரு பலிபீடம் தெரிகிறது. பலிபீடம் தெரிந்த உடனே எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். அப்பனே, என்ன ஆச்சரியப்படுகிறாயா? எனக்கு பூர்வ ஜென்மத்தில் நான் பிரகலாதனாக இருந்தபொழுது இங்கே யாகம் செய்தேன். அதனால் நீங்கள் எனக்கு என்ன பண்ணணும்னாக்க, எனக்கு பிருந்தாவன பிரவேசம் பண்ண காலத்திலே இந்த மாஞ்சாலா கிராமத்திலே எனக்கு பிருந்தாவனத்தை அமைக்க வேண்டும். என்ன பண்ணணும்? அதை தவிர வந்து சிஷ்யர்கள் அழைச்சுங்கிறார். அழைச்சுக்கிட்டு நேராக ஒரு இடத்துக்கு போன உடனே ஒரு கல்லை காமிக்கிறார். இந்த பாறையில் வந்து என்ன விசேஷம்னாக்க, சீதாராமர் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறார்கள். அமர்ந்த இடத்துலான இந்த விசேஷமான இந்த பாறை, இதை எடுத்துக்கொண்டு போய் நான் பிருந்தாவன பிரவேசம் செய்தபோது அங்கே கீழே போட்டு விட்டு அது மேலே நான் அமர்ந்து கொள்கிறேன். பிருந்தாவனத்தின் மேலே வந்து 16,000 சாலி கிராமங்களை கொண்டு வந்து கண்டகி நதியிலேருந்து கொண்டு வந்து அது மேலே அதில் வந்து போட வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் வந்து கண்ணால் ஜலம் விடுறான். உடனே 16,000 சாலி கிராமங்களை கொண்டு வருகிறார்கள். பிருந்தாவனத்தை நிரப்புகிறார்கள். அது பெரிய வைணிகர்கள்லாம், பெரிய வைணிகராக இருக்கிறதுனால ஒரு வீணையை எடுத்துக்கொள்கிறார். வீணையை எடுத்துக்கொண்டு வந்து நேராக உட்காந்துக்கிறார். அது மேலே உட்காந்துட்டு உடனே பாட்டு பாடுறார். அவர் வந்து ஒரே ஒரு பாட்டு தான், அந்த ஒரு பாட்டு தான் கிடச்சிருக்கு. அதுவும் வந்து பைரவி ராகத்தில் பாடுகிறார்.

சொல்லிக்கொண்டே நிகழ்ந்தார். வீணையை கொடுக்கிறார். கொடுத்துவிட்டு சாலி வாகன சாப்தம் 1593 கிபி 1671 விரோதி வருஷம் சிராவண மாதம் கிருஷ்ணபக்ஷம் த்விதியை வியாழக்கிழமை விடியற்காலை புனிதமான பிராம்ம முகூர்த்தத்திலே பிருந்தாவன பிரவேசம் செய்கிறார். உள்ளே செல்லும் பொழுது, பக்தர்களே, எனது பூத உடல்தான் உங்களை விட்டு பிரிகின்றது. நான் எப்பொழுதும் உங்களுடனே இருப்பேன். 700 இந்த உலகத்தில் இருந்து கொண்டு உங்களையெல்லாம் அனுகிரகிக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதற்கு அறிகுறியாக 700 பிருந்தாவனம் தோன்றும், அங்கே விசேஷமான எல்லாம் நடந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேர உள்ளுக்குள்ளே போயிடுறார். அந்த நேரத்தில் என்ன இருந்தோம், எப்பொழுதும் குருவை விட்டு பிரியாத இவருடைய அத்தியந்த சீஷர் அப்பண்ணாச்சார் என்ன பண்ணுறார், ஒரு சமயம் துங்கபத்ரா நதி தாண்டி தன் உறவுக்காரர் வீட்டுக்கு போகும்படி நிர்பந்தம் ஏற்படுகிறது. அவர் பிருந்தாவன பிரவேசம் பண்ணச்சு அவர் கூட இல்லை, கிளம்பி போயிடுறார். அப்பொழுது விட்டு பிரிந்து போகும்படியாக நிர்பந்தம் ஏற்படுகிறது. அந்த எந்த சமயம் என்றால் குருநாதர் பிருந்தாவன பிரவேசம் செய்யும் அந்த நாள். அக்கறைக்கு போன உடனே அப்பண்ணாச்சாரியருக்கு என்ன பண்ணுறதுனாக்க, இது விஷயம் தெரிந்த உடனே திரும்பி ஓடோடி வருகிறார். குருநாதா குருநாதா குருநாதா சொல்லிக்கொண்டே ஓடி வருகிறார். ஓடி வந்த உடனே

அந்த துங்கபத்திரை ஒரே வெள்ளம் போகின்றது. வெள்ளம் போன உடனே குருநாதா என்னால் இந்த வெள்ளத்தை தாண்டி வர முடியவில்லையே, குருநாதா குருநாதா அலறல். உடனே ஒரு ஆசிரியர் கேட்கறது, அப்பண்ணா கவலைப்படாதே, என்னை நினைத்து என் மீது ஒரு ஸ்தோத்திரத்தை செய்து கொண்டு வா, செய்து கொண்டு வந்தால் துங்கபத்திரை வழிவிடும். சொன்ன உடனே தலைமேல் கை கூப்பிக் கொள்கிறார். கூப்பிக்கொண்டு

ಹರಿಮಾಕ್ಷ ವಿಷಮಾಕ್ಷ ಚಿರಸ್ಪೃಶಂತಿ ಪೂರ್ವೋತ್ತರಾಭಿಧ ತರಂಗ ಚರಸ್ಸುಹಂಸ ದೇವಾಳಿ ಸೇವಿತ ಪರಾಂಗ್ರಿ ಪಯೋಬಿಲಗ್ನ ಪಯೋಬಿಲಗ್ನ ಚೊಲಿಕೊಂಡೇ வருகிறார். எப்பொழுது எப்படி கிருஷ்ணனை தலையை சுமந்து கொண்டு வசுதேவர் வரும்போது யமுனை வழிபடுகிறதோ அதே மாதிரி உள்ளுக்குள்ள வந்த உடனே துங்கபத்திரி வழிபடுகிறது. நேரம் வந்து பார்த்தால் குருதேவர் பிருந்தாவன பிரதேசம் செய்து கொண்டிருக்கிறார். உள்ளுக்குள்ளே பார்த்த உடனே குருதேவா பிருந்தாவன பிரதேசம் செய்து விட்டீர்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதன் முன்னே வணங்கி விட்டு, சுவாமி தங்கள் மீது ஒரு ஸ்தோத்திரத்தை சொல்லி கொண்டு வந்தேன், அதற்கு வந்து பல சுதியாக ஒரே ஒரு ஸ்லோகத்தை அருள வேண்டும் சொன்ன உடனே, யோ பக்தியா குரு ராகவேந்திர சரணத்வந்தம் ஸ்மரன் எப்படேது ஸ்தோத்திரம்

அருளா. சொன்ன உடனே தொண்டை கட்டி போயிடுறது. தொண்டை கட்டின உடனே குருநாதா குருநாதா தொண்டை கட்டி போயிடுறது. என்ன பண்ணுறேன்னு சொன்ன உடனே தோற்றத்தை முடிக்க முடியல. உடனே உள்ளுக்குள்ளேருந்து ஒரு பிருந்தாவனத்துக்குள்ளேருந்து ஒரு குரல் கேட்கறது, சாக்ஷி ஹயா சோத்ரகி, சாக்ஷி ஹயா சோத்ரகின்னு சொன்னேன். சாக்ஷி ஹயா சோத்ரகி, சாக்ஷி ஹயா சோத்ரகி.

இவர் பல பாஷ்யங்கள் செய்கிற பல மிரக்கள் செஞ்சதோட பல பாஷ்யங்கள் செய்கிறார். மத்வர் ஜெயதீர்த்தர் வியாசதீர்த்தர் இவர்களின் நூலை பற்றியிருந்த ஜெயதீர்த்தர் நியாயசுதாவுக்கு வியாசருடைய தாத்பரிய சந்திரிகை பண்ணுகிறார். நியாயசுதாவுக்கு பாஷ்யம் எழுதியதால் சுதா பரிமலாச்சாரி என்ற இவருக்கு பெயர் வருகிறது. இவர்கள் பாடல்கள் முழுதும் வேணுகோபால் என்று ஒரு முனியும். இவர் வந்து சேத்தலானம் செய்யும்போது பரிபூர்ண தேவநகர் போகிறார், கமலாலயம் போகின்றார், சம்புகேஸ்வரர் போகின்றார், ராமேஸ்வரர் போகின்றார், அழகிரி போகின்றார், திருவனந்தபுரம் போகின்றார், ஜனார்தனம் போகின்றார், திருநெல்வேலி போகின்றார், மதுரை போகின்றார், ஸ்ரீரங்கம் போகின்றார், நாமக்கல் போகின்றார், வேலூருக்கு போகின்றார், கர்நாடகத்தில் உடுப்பிக்கு போகின்றார், கோலாப்பூர் போகின்றார், பிஜப்பூர் போகின்றார், குக்கி என்ற இடத்துக்கு போகிறார், சுப்பிரமணியாவுக்கு போகிறார். எல்லா இடத்துலையும் விரும்ப வந்து பாட்டுகள் பாடிக்கொண்டு போகவே இல்லை. மத்துவ சம்பிரதாயத்தை கொடுத்த அந்த சம்பிரதாயத்தை உலகத்தில் சொல்லி கொண்டு போகிறார். இவர் எழுதிய நூல்கள் வந்து பாட்டர சங்கிரகா, நியாயசுதா, தந்திர தீபிகா, தாத்பரிய சந்திரிகா, நிறையா உபநிஷத்துக்கு காமெண்ட் நிறையா பண்ணுகிறார். இப்பேற்பட்ட ஒரு ராகவேந்திர சரித்திரத்தை சொல்லக்கூடிய ஒரு பெரிய அனுகிரகம் இந்த இடத்தில் எனக்கு கிடைக்கிறது. அதனால் வந்து பூர்த்தியாக ஒரு கீர்த்தனை பாடி இதை முடிக்கிறேன்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:30. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி நாம் கேட்கலாம் நட்சத்திர கீதங்கள். நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் நடிகர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் நடிப்பில் வெளியான திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சி தரக்கூடிய முதலாவதான பாடல் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தில் MS விஸ்வநாதனோட இசையில் TM சௌந்தரராஜன் பாடிய பாடல் நிலவு ஒரு பெண்ணாகி.

நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் நடிகர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் நடிப்பில் வெளியான திரை இசை பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எம்எஸ் விஸ்வநாதன் இசை அமைக்க டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலாவோட குரல்களில் புலமை பித்தன் வரிகளோடு எம்ஜி ராமச்சந்திரன், ராதா சலூஜா அவர்களோட பிரதான நடிப்பில் வெளியான பாடல் இதயக்கணி திரைப்படத்திலிருந்து.

இன்றைய நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களோட நடிப்பில் வெளியான சூப்பர் ஹிட் பாடல்கள், புலமை பித்தனோட கற்பழை வரிகளோட எம் எஸ் விஸ்வநாதனோட இசைக்கலவையாக, தேன் போன்ற குரல்களாக டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலாவோட குரலில் நினைத்ததை முடிப்பவன் என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது.

செவிகளை மட்டும் வருடாமல் இதயத்தை வருடும் இனிய பாடல்களாக இது நட்சத்திர கீதங்கள். எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் நடித்த சூப்பர் ஹிட் பாடல்களை தொடர்ந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து நாம் கேட்கவிருக்கக்கூடிய பாடல் அலிபாபாவும் 40 திருடர்களும் என்ற திரைப்படத்திலிருந்து ஏ மருதகாசியோட பாடல் வரிகளுக்கு எஸ் தட்சிணாமூர்த்தி இசையமைக்க, பாடும் குரல்களாக ஏ எம் ராஜா, பானுமதி.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதுரை பண்பலை மத்தியலை 1269 கிலோஹெட்ஸில் இரவை இதமாக கழிக்க இன்பம் சேர்க்கும் இரவு பாடல்களோடு இது நட்சத்திர கீதங்கள். நடிகர் எம்ஜி

ராமச்சந்திரன் அவர்களோட ஹிட் பாடல்களில் அடுத்ததாக வாளியின் வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசை கோர்க்க, டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலாவின் இணை குரல்களாக சந்திரோதயம் திரைப்படத்திலிருந்து இது வருகிறது பாடல்.

எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் நடிப்பில் வெளியான திரையிசை பாடல்களை நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கவிஞர் கண்ணதாசன் கவிதை எழுத, எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைக்க, இணைப்பிரியா குரல்களாக டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா பாடியது பணத்தோட்டம் திரைப்படத்திலிருந்து.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: இனி நாளை ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு நிகழ்ச்சியும் நேரமும். நாளை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. ஒரு சொல் கேளீரில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் விதை பரிசோதனை நிலைய செயல்பாடுகள் குறித்து சிவகங்கை மாவட்ட வேளாண் அலுவலர் பாலகணபதி அவர்கள் தரும் தகவல்கள். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எம் கே மணிமேகலை அவர்கள். காலை 7:00 அறிவோம் 1000, 7:10 மதுர தென்றல், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 நலமாய் வாழ இயற்கையின் வரம் தாய்ப்பால், உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி தாயமுதம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் தாய்ப்பால் புகட்டலுக்கான ஆலோசகர் தா அன்பரசி, பகுதி 4 கேட்கலாம். காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுர தென்றல், காலை 8:00 மதுர தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், காலை 8:30 மதுர தென்றல், காலை 9:00 அரங்கிசை ஆர் பார்த்தசாரதி அவர்களோட வீண இசை, சேர்த்தலை ஆர் அனந்த கிருஷ்ணன் அவர்களோட மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்களோட கடம், காலை 10:00 எனக்கு பிடித்த பாடல் திரையிசை, 11:00 மதுர தென்றல் திரையிசை, 12:00 நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 12:10 இசை மேடை சத்குருநாதன் அவர்கள் பாடியுள்ள துதி பாடல்கள் கேட்கலாம், 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்தி.

செய்திகள். 1 10 எண்ணுயிர் தோழி. 1 45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல். 1 55 மெல்லிசை. 2 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2 15 மதுரை தென்றல் திரையிசை. 2 40 சமஸ்கிருத நிகழ்ச்சி சென்னை அஞ்சலாக. 2 55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 3 பகல் ஒளிபரப்பு நிறைவு பெறும் நேரம். எமது மாலை ஒளிபரப்பு மாலை 5:27 குறளமுதம் 344 தொடங்குகிறது. மாலை 5:30 மதுரை தென்றல். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் நினைவெல்லாம் நித்யா. 6:30 மாநில செய்திகள். 6:40 மதுரை தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7 மதுரை தென்றல். 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள், எழுதியவர் சி ராஜா அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி. முயல்கள், எலிகள் மற்றும் பிற செல்ல பிராணிகள் வளர்ப்பு குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எம் சந்தியா பவானி அவர்களோட உரை. படைப்பு சென்னை, அஞ்சலும் சென்னையாக. 8 செய்தி அறிக்கை. 8:05 இதுவரை நான் ஓய்வு பெற்ற முதுநிலை கால்நடை மேற்பார்வையாளர் எஸ் சண்முகவேல் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் முதல் பகுதி உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:15 நாடாளுமன்றத்தின் நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லி அஞ்சல். 8:30 மதுரை தென்றல். 9 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 மதுரை தென்றல். 9:30 அறிவியல் நேரம். அறிவியலின் ஆதார புள்ளி உரை வழங்குகிறார் டாக்டர் டி ஜெயராஜசேகர் அவர்கள். 10 நாடாளுமன்றத்தின் கேள்வி நேர ஒளிப்பதிவு டெல்லி அஞ்சலாக. 11 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 நிகழ்ச்சிகள் நிறைவு பெறும் நேரம்.